பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடிய குருபாடு காஸ்தோதரம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம், இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: வணக்கம் நேர்களே, வெற்றி தரும் வியாழக்கிழமை அழகிய காலை வேளை 5:54 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 MHz அலைவரிசையின் இன்றைய பயணம் இனிதே துவங்குகிறது. உற்சாகமான காலை வணக்கத்துடன் காட்டலைகளில் உங்களோடு உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். மலரும் இந்த காலை பொழுது மன மகிழ்ச்சியை தருவதாய் அமையட்டும். புலரும் இந்த புதிய நாள் புன்னகையோடு பூக்கட்டும். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகார்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய்

0: சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: புத்தம் புது காலை மணி 6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் குமரி பண்பலை 101 உங்களுக்காக இன்று பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள

0: உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: புத்தம் புது காலை மணி 6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களுக்காக இன்று பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ர நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 6:15 குரள முதம், அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள், தொடர்ந்து முற்றத்தில் இன்று மற்றும் அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00 மற்றும் இரவு 10:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரைசை ஆகியன கேட்கலாம். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3 in 1, அதனைத் தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. காலை 11:02 எய்க்சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் டான்சல்ஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே, நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: Is Akashwani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will hold annual summit level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi today. The summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi and Prime Minister Takaichi. The Japanese Prime Minister arrived in New Delhi last evening on a 3-day visit to India. This is the first official visit of Prime Minister Takaichi to India. External Affairs Ministry said that the visit marks an important step in taking forward the special, strategic and global partnership between India and Japan. Our correspondent reports that economic security has emerged as a key pillar of the relationship.
3: During the first economic security dialogue held in Tokyo in November 2024, the two sides identified 5 sectors as priority sectors for strategic collaboration. These are semiconductors, critical minerals, pharmaceuticals, clean energy and information, and communication technology. The India-Japan relationship is marked by frequent high-level political engagement. Most recently, Prime Minister Narendra Modi interacted with the Japanese Prime Minister during the G7 summit in France. The two leaders had earlier met on the sidelines of the G20 summit in Johannesburg in November last year. The annual summit remains the flagship platform driving the strategic agenda of the partnership. An action plan for Japan-India human resource exchange and cooperation was launched during the annual summit in 2025, which envisages two-way exchange of 5 lakh personnel in 5 years, including 50,000 skilled and semi-skilled personnel from India to Japan. Apart from annual summits, high-level exchanges and meetings regularly take place at foreign minister, defense minister, NSA, foreign secretary, and other levels.

0: சுபர்ணா சைக்கியா, ஆகாஷவாணி நியூஸ், டெல்லி.
1: Prime Minister Narendra Modi has said he is looking forward to the wide-ranging discussions with Japanese Prime Minister Sanae Takaichi today, and that will deepen further, deepen India-Japan's special strategic and global partnership. In a social media post, Mr. Modi said he is delighted to host her on her first visit to India. Prime Minister Modi said that through their joint efforts, India and Japan will continue to advance peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. Employees Provident Fund Organization, EPFO, has officially notified an 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. The ratings have been declared following approval of the Ministry of Labour and Employment as per the EPF scheme 1952. It has directed regional and zonal offices to credit the approved interest to members' EPF accounts. The Delhi government has notified a permanent winter pollution master plan that will remain in force every year from 1st of November to 28 February to curb seasonal air pollution in the national capital. Chief Minister Rekha Gupta said the new framework consolidates existing pollution control measures into a single set of rules, ensuring timely implementation without issuing separate orders every winter. The notification incorporates a revised GRAP guidelines of the Commission for Air Quality Management and directions of the Supreme Court. Under the new rules, vehicles without a valid pollution under control certificate will not be supplied fuel at petrol pumps, CNG and LPG stations across Delhi throughout the year. In the FIFA World Cup, Belgium staged a stunning comeback to beat Senegal 3-2 after extra time round of 32 and qualify for the round of 16. Youri Tielemans scored a 125th minute penalty to seal a dramatic 3-2 victory and extend Belgium's unbeaten run to 17 matches. Belgium will now face the winners of the United States versus Bosnia and Herzegovina match in the round of 16. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chester Lee Street last night. The five-match series now stands level at nil-nil. Opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs, with skipper Shreyas Iyer scoring higher 68 runs off 47 balls. And that's the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது நூறாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல்நலன் மட்டும் இருந்தால் போதாது. உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும் போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம். ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம். புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல்

0: வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. காற்றலை வழியாக உங்கள் காதுகளோடு உறவாடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15. பண்பலை 101 இது குரல் அமுதம் கேட்டு மகிழும் நேரம்.

0: தாம் தலை
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: வான்புகழ் கொண்டு வள்ளுவரின் குறள் அமுதம் கேட்டோம். கேட்பதோடு நில்லாமல் அதன்படி நடந்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நேரம் இப்போது 6:16:30. இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனத்தை பரப்பிட வருகிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே. வீரமணி கண்ணன் பாடியது.

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆறு மணி 26 நிமிடத்தில் பண்பலை 101 பக்தி மாலையில் மனம் உருகி நாம் பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் டிஜிஎஸ் தினகரன் பாடியது.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: குமரி பண்பலை 101 பக்தி மாலையில் உள்ளம் முருக இறைவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:33:50. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் நாகூர் ஈ.எம். ஹனீஃபா.

இறைவனின் திருவருளை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உணரச் செய்து நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. இனி ஆண்டவனிடம் ஒப்படைத்துவிட்ட நம்மை அவனருள் என்றென்றும் காத்து வழி நடத்தும் என்று நம்புவோம்.

பிற உயிர்களை நாம் நேசித்தால் நாம் இறைவனால் நேசிக்கப்படுவோம். இயன்ற வரையில் அன்பை அனைவரோடும் பகிர்வோம். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். இந்நாள் இனிய நன்னாளாகட்டும்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் டான்சல்ஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காமல் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.

0: குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: வளர்ச்சிக்கான
3: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக

0: பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101.
3: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 6:55. பண்பலை 101 இது உழவர் பெருமக்களுக்கான நேரம். உலகத்து உயிர்கள் அனைத்திற்கும் உணவு படைத்திட உழைக்கும் உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21-24°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை கேட்கலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய இது ஏற்ற பருவம். மிளகு பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார்க்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தினை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு

10 முதல் 14 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் விட்டலாம். வாழை கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண்கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குறுணை மருந்தினை தூவி நடவு செய்யவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்த நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்புளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் உயிரிழக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களைக் கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பினை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:00.

செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் பொதுமக்களிடம் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்மேற்கு பருவமழையால் குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்டம் உயர்வு. சென்ற மாதம் தொடங்கிய குமரி கலைவிழா நிறைவு பெற்றது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு கிளப் மாணவ மாணவிகள் இணைந்து நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். அப்போது போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றுவதன் அவசியம், தலைக்கவசம் மற்றும் சீட்பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம், அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துகள், மது அருந்தி வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர். மாணவர்கள் நேரடியாக சமூக விழிப்புணர்வு பணிகளில் பங்கேற்பது எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகளை மதிக்கும் பொறுப்பான சமுதாயத்தினை உருவாக்குவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாகும் என காவலர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 34 அடியாக உள்ள நிலையில் 284 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 501 கன அடி தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 67 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு 127 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

0: கனஅடி தண்ணீர் வெளியேறுகிறது. அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர வாய்ப்புள்ளதால் அணைகள் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கன்னியாகுமரி திரிவேணி சங்கம கடற்கரையில் குமரி கலை விழா சென்ற மாதம் 26ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலந்து கொண்டு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பேசுகையில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை அனைத்து தரப்பு மக்களும் கண்டுகளித்தனர் என குறிப்பிட்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நாளை காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல்

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903999.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
8: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: நேர்களை, அழகான காலை பொழுது 7:05 நீங்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி.
9: யாருன்னு போய் பாரு, அடிக்க அடிய பார்த்தா ரொம்ப பரிச்சயமான ஆளாதான் இருக்கு. பாருமா, நீ சீக்கிரம் எதுக்கு என்கிட்ட சொல்லியோ, நீங்க போய் பாருங்கோ அப்படிங்கறதானே. சமையல் அறையில ஒரு எதிரொலிப்பு வருகுன்னா 1008 விஷயத்தை புரிய வைக்குமே. போறேன் போறேன். நல்ல அறிவுத்திறனா சில பத்திரிகையை படிச்சு குறிப்புகளை எடுத்து பரப்புற ரீதியா ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தன்னா குறுக்க வந்து உளுந்த மாதிரி பாப்போம் யாருன்னு.
10: இனே இனே, மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்லையா? பெல்லு வேற உடஞ்சு போற அளவுக்கு அடிச்சாச்சு. காலையிலே சம்பாத்தியம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடிட்டாரா? ஒன்னும் புரியலையே. இவருதான் பணம்னா ஆண்ல இருப்பாரு. ஏதாவது கேட்டுட்டு போலாம்னு வந்தா நமக்கு கதை நடக்க மாட்டேங்குது. அவரு என்னத்தை சமட்டிட்டு வர்றாருன்னு தெரியல. மனுஷன் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சாருனாலும் கையில 1000-2000 இருக்கு. நமக்கு ஒண்ணும் கிடைக்கவும் மாட்டேங்குது. இனி நம்மளால பொறுக்க முடியாது. பெல் அடிச்சதெல்லாம் போதும். இனி நம்ம பெலத்தை பூரா கூட்டி கதவை உடைக்க வேண்டியது.
9: ஏ தம்பி, என்னப்பா கதவுக்கு இந்த பக்கம் நின்னு நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன், என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? ஏ பெல் அடிச்ச, பெல் அடிச்சா ஒரு பொறுமை வேணும்ப்பா. உள்ளுக்கு இருந்த ஆள் வருதா? உள்ளுக்குள்ள சூழ்நிலைகள் என்ன? நீனு ஒரு குடும்பஸ்தன் தானப்பா.
10: என்னவாய் கோபப்படுற? காலையில ஒரு மனுஷன் காலையில இருந்து எவ்வளவு மணி நேரம் பெல் அடிச்சுட்டு நடக்கா? என்ன யாதுன்னு ஒன்னு கேட்க மாட்டீங்களா? ஓய், வீட்டுக்கு வந்த ஆள இப்படியா மரியாதை கொடுக்கறது? நான் உமக்கு என்ன எல்லாம் வாங்கி தரேன். போதாத குறைக்கு நீர் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி பரப்புரைகளுக்கு ஏற்பாடு பண்றேன். இதை விட ஒரு தம்பி என்னதான் செய்ய முடியும்? வீட்டுக்கு வந்த ஆளுக்கு ஒரு மரியாதை இல்ல, அதிகாரம் உமக்கு.
9: கொட்டிட்டியா கொட்டிட்டியாப்பா? இதாம்மா இதான் எனக்கு, இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.
10: ஓய் ஓய், எதுக்கும் எங்க மைனிய சத்தம் போடுறது? அவங்களுக்கு என்ன போய் தெரியும்? உமக்கு எனக்கு இல்ல போய் பழக்கம். அண்ணன் தம்பியா நம்ம இல்ல போய் பழக இருக்கும்.
9: சரி சரிப்பா, உன் பேச்சே இப்படித்தான். வா நீ உள்ளுக்கு.
10: ஏனே, நான் என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு.
9: என்ன கற்பனை? உன் கற்பனை எனக்கு தெரியாதா? வா வா, அந்த டீயையும் நேத்துக்கு சாயங்காலம் பக்கோடா போட்ட பாரு, ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வாமா.
10: பாரு மனுஷன, எவ்வளவு சத்தம் போட்ட போறோம். முகத்துல ஒரு இறுக்கம் கூட இல்லாம முக மலர்ச்சியோட எப்படி இருக்காரு? எவ்வளவு ஈரத்தன்மை இவருக்கு மனசுல. அதனாலதான் கோடி கோடியா சம்பாதிக்காரு போல இருக்க.
9: என்னப்பா என்னவோ கேக்குது. ஒன்னு உள்ளுக்கு கூப்பிட்டாச்சுப்பா, அதுக்கப்புறமும் தெருக்கோடியில விட்டுட்டார தெருக்கோடியில விட்டுட்டார அப்படின்னு என்னவோ பேசமா இருக்கு.
10: ஏனே, நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுனே, உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு குறிப்பெடுக்கிறதுக்காக இங்க பாருங்க பேப்பரும் பெண்ணும் வச்சிருக்கேன்.
9: ஏ தம்பி, உன் முகத்தை பார்த்தா ஒரு வாட்டமா வந்த மாதிரி இருக்கு.
10: ஏனே, போட்ட பலகாரத்தே போடாண்ணே. ஒரு மாற்று உணவு போடணுமா வேண்டாமா? இங்க உங்க வீட்டுல பாருங்க, மேசையில பாருங்கண்ணே.

0: கொழுக்கட்டை, களி, நேத்தைக்கு கூட பலகாரம் போட்டிருக்கீங்க பக்கோடா, அதுவும் சிறுதானியத்துல போட்டிருக்கீங்க. ஏனே நீங்க முதல்ல சிறுதானியங்களை பத்தி சொல்லுங்கண்ணே, நான் குறிப்பெடுக்க போறேன்.
1: தம்பி, சிறுதானியங்கள் அப்படிங்கறது கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, திணை, குதிரைவாளி, சோளம். புரியுதாப்பா?
0: புரியுதானே, புரியுதானே. இதுதான் சிறுதானியங்களானே.
1: நீ என்ன நினைச்சிட்ட, உளுந்து, பருப்பு, தோரம் பருப்பு, காணம், எள்ளு, நிலக்கடலை அப்படி நினைச்சிட்டியாப்பா?
0: ஆமனே, ஆமனே. ஆனா உங்க அளவுக்கு என்னால வர முடியாதுண்ணே. என்னதான் காலுக்குள்ள போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாலும் எழும்பி நின்னு எப்பா சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிற மனசு யாருக்குன்னே வர்ற இந்த உலகத்துல.
2: முற்றத்தில் விஞ்சு ராஜன் அண்ட் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்ஸ்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழி கேட்கும் நேரம்.
5: காதில் கேட்கின்றதா
4: இன்றைய காலை பொழுதில் குறும்புகளால் மனதை நிறைவு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
6: நியோவின் பிரிடிக்.
4: பிரிடிக், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: மாங்குளம்.
4: மாங்குளம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்?
6: அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட டெய்லி விளையாடுவேன்.
4: என்னெல்லாம் விளையாடுவீங்க?
6: கேட்ச் அண்ட் கேட்ச், லாக் அண்ட் கீ எல்லாம் விளையாடுவோம்.
4: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
6: அப்பா, அம்மா, எங்க அண்ணே, நானு, ஆச்சி, தாத்தா.
4: அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
6: ஓகே. எங்க அப்பா பேரு வந்து பிரேமண சுதாகர், அம்மா பேரு வந்து சௌமியதாஸ், அண்ணே பேரு நியோ பேட்ரிக், எங்க தாத்தா பேரு நடராஜன், எங்க ஆச்சி பேரு கிரேஸ்.
4: சரி, ஓகே. அப்ப நீங்க ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களா? ஜாலியா இருக்குமா?
6: என்ன
4: படிக்கிறீங்க
6: பிள்ளை?
4: சூப்பர்மா. உங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு?
6: நல்லா போச்சு.
4: என்னெல்லாம் பண்ணீங்க சம்மர்ல?
6: சம்மர்ல ஆச்சி பார்க்க போனேன்.
4: ஆச்சி கூட பேசுனீங்களா? ஆச்சி என்ன சொன்னாங்க?
6: ஆச்சி வந்து நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க.
4: நல்லா படிக்கிறீங்களா நீங்க? ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா? உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
6: ஸ்கூல்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
4: உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்மா ரொம்ப பிடிக்கும்?
6: சயின்ஸ். எனக்கு லைஃப் சைக்கிள் தெரியும். கிராஸ் ஹாப்பர் ஈட் கிராஸ், ஃப்ராக் வில் ஈட் கிராஸ் ஹாப்பர், ஸ்னேக் வில் ஈட் ஃப்ராக், ஈகிள் வில் ஈட் ஸ்னேக்.
4: ஓகேமா, அழகா சொல்லிட்டீங்க. பிள்ளைக்கு வேற என்னெல்லாம் தெரியும்?
6: நான் ஒரு பாட்டு போட்டுறேன். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாங்க, பங்கு போட்டு திங்கலாம்.
4: நீங்க பங்கு போட்டு சாப்பிடுவீங்களா? என்னெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க?
6: ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்.
4: ஓகேமா, சூப்பர், அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ஹாலிடேஸ்லாம் கிடைக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க?
6: விளையாடுவோம், அதுக்கப்புறம் சர்ச்சு போவோம். நான் ஒரு வசனம் சொல்றேன், கத்திரை மேய்ப்பிறக்கிறா நான் தாச்சேடேன்.
4: அழகான ஒரு வசனம் சொன்னீங்கம்மா. உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மா ரொம்ப பிடிக்குமா?
6: ரெண்டு பேரும் பிடிக்கும்.
4: ஓகே. உங்களுக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இப்ப குட்டி பையனா இருக்கிறீங்க, வளர்ந்த அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: சயின்டிஸ்ட்.
4: ஓ, நீங்க சயின்ஸ் அதனாலதான் பிடிக்கும்னு சொன்னீங்களா?
6: ஆமா.
4: ஓகேமா, நீங்க நினைச்ச மாதிரி ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரதுக்கு வாழ்த்துகள்.
6: தேங்க்யூ.
4: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை.

தோழிகளே, இது உங்களுக்கான ரிமைண்டர். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில நீங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிழல் தரும் மரங்கள், நிழலாடும் நினைவுகள். அழகான தலைப்பு இல்ல? மரம் நமக்கு நிழல் மட்டும் கொடுக்காது, சில மரங்கள் வாழ்நாள் முழுக்க மனசுக்கு நினைவுகளையும் கூடையே தந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எங்க அப்பா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஊஞ்சல் கட்டி கொடுத்த ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கதை இருக்கு உங்க மனசுக்குள்ள. இல்ல உங்க பாட்டி வீட்டோட வேப்ப மரத்துல நீங்க எல்லாரும் உட்காந்து விளையாடி பேசின நினைவுகள் இருக்கலாம். இல்ல மரத்தடியில நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிச்ச ஞாபகம் இருக்கலாம். இல்ல முதல் காதல பேசின அந்த அரச மரத்தடி, ஆலமரத்தடின்னு எந்த மரத்தை பத்தின உங்களுடைய நினைவுகள் இருந்தாலும் மனசுல இருக்கிற அப்படி பழைய புதையல்களை எல்லாம் தோண்டி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்து பேசி அசத்திடுங்க. நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 2602 அல்லது 2907 2. முன்னிணைப்பிற்கு 0465 2. அலைபேசி எண் 8903257309. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி இருக்கு. நேர்களை சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் எஸ் பழனி முருகன் அவர்கள். நேர்களை நேரம் இப்போது 7:15 தொடர்கிறது. தமிழில் செய்திகள் கேட்போம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டைப்பாதைகளில் 57 நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணைத் தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள்

0: குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சலப்பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை

0: தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இது உங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரே பண்பலை. நேரம் 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து வருவது சேவை செய்திகள்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: பெரிஞ்சுகோணம் ஸ்ரீ சக்தி விநாயகர் தேவிஸ்ரீ புவனேஸ்வரி நாகராஜா திருக்கோவிலில் இன்று காலை 8:30 மகா 108 கலச பூஜை, காலை 10 மகா கும்பாபிஷேகம், பகல் 12:30 உச்சகால பூஜை தீபாராதனை, மாலை 4:30 முழு காப்பு அலங்காரம், 6 திருவிளக்கு பூஜை, இரவு 8 அலங்கார தீபாராதனை, 8:30 அத்தாள பூஜை, நாளை காலை 5:30 மகா கணபதி ஹோமம். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் நாளை காலை 7 அபிஷேகம், தம்மத்து கோணம் வளர்நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கலில் இன்று மாலை 4 திருஏடு வாசிப்பு, இரவு 8 ஐயாவுக்கு பால் பணிவிடை, நாளை காலை 6 பால் பணிவிடை. திருமூலநகர் குருசுமலை புனித தோமையார் ஆலயத்தில் இன்று மாலை 6 ஜெபமாலை திருவிழா, மாலை ஆராதனை.

கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அவை விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை பெற கிறிஸ்தவ

இனத்தினை சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது நிறைவு பெறாதவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சீஷ்ய பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்தவ ஆதரவற்றோர் இல்லங்கள், தொழு நோயாளியர் மறுவாழ்வு இல்லங்களின் பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு முறையான மாதாந்திர ஊதியம் என்று இல்லாமல் உள்ளிட்ட பணியாளர்கள் இந்த வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. www.cwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: நேர்களே, எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நமக்கு எஃப்எம் 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 7:30 ஆயிட்டிருக்கு. தினமும் இதே நேரத்துக்கு வந்து நம்மளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற நம்ம மன்னரும் மந்திரியாரும் இன்னைக்கு நமக்காக என்ன குறுஞ்செய்தியோட வந்திருக்கிறாங்க கேட்டுலாம்.
4: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னா.
5: வணக்கம் வணக்கம் வார் மந்திரியாரே. அதோ பாரும், அந்த கரிய மேகங்கள் ஏதோ ரகசியமாக சதி செய்வது போல் தெரிகிறது.
4: ஆஹா, இவை மழை மேகங்கள். அதுதான் இப்படி சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் மன்னா, இந்த கருமேகங்களை பார்ப்பதற்கு எனக்கு சாம்பல் நிற முயல்கள் துள்ளி குதிப்பது போல் தான் தெரிகின்றன.
5: இல்லை இல்லை இல்லை இல்லை, அவை சதிவேலை தான் செய்கின்றன.
4: முடியவில்லை மன்னா, தங்களது பார்வை வேறு, எனது பார்வை வேறு.
5: மந்திரியாரே, இப்போது இந்த கருமேகங்கள் ஒரு மிதக்கும் மின்கலமாக மாறிவிட்டதாக ஒற்றர்கள் கூறினார்களே, மெய்யா இல்லை பொய்யா?
4: மெய்தான் மன்னா. அந்த மேகங்கள் இப்போது வெறும் தண்ணீர் மூட்டைகள் அல்ல, அவை வானத்தில் மிதக்கும் ராட்சத சார்ஜிங் பாக்ஸ்கள். தங்களுக்குள் உரசி கொண்டு அவை மின்சாரத்தை சேமித்து வைக்கின்றன.
5: என்னது மின்சாரமா? அப்படி என்றால் இந்த இடி சத்தம் எதற்கு? பேட்டரி வெடிக்கப் போகிறது என்பதற்கான எச்சரிக்கையா?
4: இல்லை மன்னா, அது பேட்டரி லோ ஆனதால் வரும் சத்தம் அல்ல. மேகம் தன் மின்சாரத்தை மின்னலாக கீழே தள்ளும் போது ஏற்படும் ஒரு வித கெத்துதான் அந்த சத்தம். வானம் தன் போனை சார்ஜில் போட்டது போல ஒரு சத்தம் கேட்கிறதே, அதுதான் இது.
5: அடேங்கப்பா, அப்படி என்றால் அந்த மின்னல் என்பது ஒரு இலவச உயரா? அதை எப்படியாவது பிடித்து நம் அரண்மனை விளக்குகளை எரிய வைக்கலாமா?
4: ஐயோ மன்னா, அந்த உயரை தொட்டால் அரண்மனை விளக்கு எரியுமோ இல்லையோ நாம் கருகி கருவாடாகி விடுவோம். அது அவ்வளவு வோல்டேஜை கொண்ட பேட்டரி மன்னா.
5: அப்படி என்றால் இந்த மிதக்கும் பேட்டரியை வைத்து என்னதான் பயன்?
4: பயன் இருக்கிறதோ இல்லையோ மன்னா, இந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆகும் போதுதான் மழை என்ற போனஸே நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி.
5: அது என்ன?
4: இந்த மேக பேட்டரிக்கு தாங்கள் வரி போட முடியாது, ஏனென்றால் அது

0: எப்போது எங்கே டிஸ்சார்ஜ் ஆகும் என்று அந்த மேகத்துக்கே தெரியாது.
1: சரி சரி, அந்த வானத்து பேட்டரியில் இருந்து கொஞ்சம் மின்சாரத்தை பிடித்து என் தலையில் இருக்கும் கிரீடத்தை ஜொலிக்க வைக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று பாரும்.
0: எதற்கு மன்னா, சாம்பல் ஆகி பஸ்மமாகிவிடுவீர்கள். அதற்கு பதிலாக மன்னா, ஒரு சீரியல் செட்டும் ஒரு ஜாயினரும் வாங்கி தருகிறேன். இப்போதைக்கு கிரீடத்தில் அதை வைத்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள்.
1: இதை நான் ஏதோ ஒரு திரைப்படத்தில் பார்த்திருக்கின்றேனே.
0: அந்த திரைப்படத்தின் ஹீரோ அந்த திரைப்பட பாடலில் வருவது போல தாங்கள் கிரீடத்தில் மட்டும் இந்த சீரியல் செட்டை அணிந்து கொள்ளுங்கள்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, எனக்கு என் உடை முழுவதும் சீரியல் பல்ப் வேண்டும்.
0: ஐயோ, எதற்கு? தங்களுக்கு ஏதாவது ஆகி சாம்பலாகினால் அந்த சாம்பல் இருந்து எழுந்து வந்து என்னை குறை குற்றம் கூறுவதற்கா? ஆளை விடுங்கள் மன்னா.
1: மந்திரியாரே, ஆளை காணவில்லை, இவர் புகையாக கிளம்பி விட்டாரா?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: ஏழு மணி 35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டே இருக்கிறீங்க எத்திக்கிலும் தித்திக்கும் நம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்மளோட மார்னிங் டைமை ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆக்குற நமக்குமரி FM 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இதோ சூப்பரா கெத்தா மாசா ஸ்டார்ட் ஆகிற நேரம் இது.
1: ஆரம்பிக்கலாங்களா?

டைம்ல ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு சாங் கேட்டா நமக்குள்ள நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகி அந்த டோட்டல் நாளையே நமக்கு ஃபென்டாஸ்டிக் டேயா மாத்தி தரும். சோ அந்த மாதிரியான ஒரு பாடல் இதோ முதல்ல நாம கேட்க போறோம். பிரியாணி திரைப்படத்துல இருந்து பாடல் வருதுங்க, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. கங்காமரன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ்குமார், விஜய் ஆண்டனி, டி ஏமான், எஸ் தாமன் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் பட்டாளமே இணைஞ்சு பாடிய ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைய சிலர் ஓடுவோம், சிலர் நடப்போம், சிலர் தவழ்ந்து கூட போவோம். ஆனா வெற்றி இதுல யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நம்மளுடைய முயற்சியை நிறுத்தாம இறுதியா இலக்கை போய் அடையிறவங்களுக்கு மட்டும்தான். சோ எதிர்த்தனில் எதிரியே இல்ல, தடைகளே இல்ல அப்படின்னு நம்பிக்கைக்குள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் இதோ.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
7: நேர்களை, நேரம் இப்போது 7:42, 30 நொடி ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரேட் குமரி FM 101. இது உங்க FM, உங்களுக்கான FM. நம்ம FM 101 நீங்க தினமும் 3 புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதாகட்டும், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் 8:35 இருக்கு. அதாவது தினமும் காலை 8:35 வரக்கூடிய 3-in-1 ப்ரோக்ராம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: குமரி எஃப்எம் ஒன்ஸ்ல இருந்து காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில இப்ப நாம அடுத்த செஷன், அதாவது ஜிகே க்வெஸ்டின் ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கோ இல்லையா, அந்த செஷனுக்கு இப்ப வந்திருக்கிறோம். இன்னைக்கான ஜிகே க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் டஸ்ட் லிக் அப்படின்னா என்ன? எக்ஸசைஸ் டஸ்ட் லிக் என்றால் என்ன? இதுதான் இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. இது என்ன புது வகையான எக்ஸசைஸா இருக்கு, இது யாரெல்லாம் பண்ணுவாங்க, எந்த வயசுல பண்ணணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்கன்னா அப்படியே தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க, சீக்கிரம் இதற்கான பதில நாம தெரிஞ்சுக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஓகே, நீங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க கெஸ் கரெக்டானா அப்படிங்கறதையும் நாம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேரம் இப்போது 7:45 ஆயிட்டு இருக்கு. சோ இன்றைய தேதியின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஜூலை மாதம் 2
3: நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் வில்லியம் ஹென்றி பிராக் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு இதே நாளில் பிறந்த வில்லியம் ஹென்றி பிராக் அவர்கள் இயற்பியலாளர், வேதியியலாளர் மற்றும் கணிதவியலாளரும் ஆவார்.
3: படிகங்களின் அமைப்பினை கண்டுபிடித்ததற்காகவும் எக்ஸ் கதிர் நிறமாலை மானியை உருவாக்கியதற்காகவும் 1915 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை தனது மகன் வில்லியம் லாரன்ஸ் பிராகுடன் இணைந்து பெற்றவர் ஆவார்.
2: நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் எழுத்தாளர் ஹெர்மன் ஹெஸி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: இதே நாளில் பிறந்த ஹெர்மன் ஹெஸி அவர்கள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவராவார்.
2: கவிஞரும் நாவலாசிரியரும் ஓவியருமான இவர் 1946 இப்பரிசினை பெற்றார்.
3: கவிதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என பல எழுதிய இவரது ஸ்டெப்பன் உல்ஃப், சித்தார்த்தா, தி கிளாஸ் பீட் கேம் ஆகியவை மிக முக்கியமான படைப்புகளாக கருதப்படுபவையாகும்.
2: இதில் சித்தார்த்தா என்னும் படைப்பு தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: தமிழக பொறியியலாளரும் விண்வெளி ஆய்வாளருமான மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் 1958 இதே நாளில் பிறந்தார்.
3: இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இயக்குநராக பணிபுரிந்த இவர் 30 செயற்கை கோள்களை உருவாக்கிய சாதனைக்குரியவராவார்.
2: கர்ம வீரர் காமராஜர் நினைவு விருது, 4 இந்திய விண்வெளி ஆய்வு விருதுகள், பல்வேறு பல்கலைக்கழகங்களின் முனைவர் பட்டங்கள், சந்திராயன் 1 திட்டத்திற்காக 3 சர்வதேச விருதுகள், பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட நிறைய விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
3: தென்னிந்திய திரைப்பட நடிகை கௌதமி அவர்கள் 1965 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: 1698 இதே நாளில் தாமஸ் சவேரி என்னும் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் முதலாவது நீராவி பொறிக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
3: ஆண்டு இதே நாளில் மார்க்கோனி அவர்கள் வானொலிக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
2: 2002 இதே நாளில் உலகத்தை பலூனில் தனியே இடைவெளி விடாது பறந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஸ்டீவ் ஃபாசட் என்னும் அமெரிக்கர் படைத்தார்.
3: பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜோதிடரும் நூல் ஆசிரியருமான மைக்கேல் டி நாஸ்ட்ரோடாம் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: உலகின் சிறந்த குறி சொல்லும் பதிப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்த நாஸ்ட்ரோடாம் தனது லெஸ் ப்ராஃபிட்டிஸ் என்னும் புத்தகம் மூலம் மிகவும் பிரபலமானார்.

0: இந்த படைப்பு 1555 ஆண்டு முதன் முதலில் அச்சடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உலகில் நடைபெற்ற, நடைபெறவிருக்கும் நிகழ்வுகள் மற்றும் பல சம்பவங்களில் முக்கியமானவற்றை அன்றைய காலகட்டங்களிலேயே எழுதியவராக அனைவராலும் அறியப்பட்ட இவர் 1566 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். கம்ப்யூட்டர் மவுஸ் எனப்படும் கணினி சுட்டியை கண்டுபிடித்த அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் டக்ளஸ் எங்கல்பர்ட் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் உயரிய விருதுகள் பலவற்றை பெற்றிருக்கிறார்.
0: கணினி இணையத்தின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படும் இவர் 2013 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ட்விட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 0465129643. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: நேரம் இப்போது 7:50. உங்களை குஷியும் குதூகலமா எப்பவுமே கூலா வச்சிட்டு இருக்கிற குமரி எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை கேட்டுட்டே இருக்கிறீங்க நேர்களே. நிகழ்ச்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம ஒரு GK க்வெஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, எக்ஸசைஸ் டஸ்ட் கிளிக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதிலை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நாம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இல்லைங்க, இது வந்து ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி. அதாவது டஸ்ட் கிளிக் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் ராணுவ வீரர்களுக்கான கூட்டு ராணுவ பயிற்சி. இதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ் டஸ்ட் கிளிக். இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையேயான, அதாவது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையேயான ஒத்துழைப்பினை மேம்படுத்துவது, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் திறனை வளர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நகர்ப்புற போர், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், மீட்பு பணிகள், இந்த மாதிரியான பல்வேறு பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. சமீபத்தில், அதாவது கடந்த ஏப்ரல் மாசத்துலதான் இந்த பயிற்சியினுடைய 7வது பதிப்பு வந்து உஸ்பெகிஸ்தானின் நமங்கனில் இருக்கக்கூடிய குரும்சரே அப்படிங்கிற களப்பயிற்சி பகுதியில் நடைபெற்றது. ரெண்டு தரப்பிலையும் இருந்து சுமார் 60 வீரர்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்களாம். இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டஸ்ட் கிளிக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உஸ்பெக் மொழியில நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தமா. சோ அந்த பெயருக்கு ஏத்த மாதிரியே இந்த பயிற்சியும் இரண்டு நாடுகளின் நட்பையும் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது. சோ இன்னைக்கான கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நினைவுபடுத்திடலாம் நேர்களே. எக்ஸசைஸ் டஸ்ட் கிளிக் என்றால் என்ன? இது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளின் ராணுவ வீரர்களுக்கான கூட்டு ராணுவ பயிற்சி. தென்குமரி தேனிலையில GK க்வெஸ்சன் ஆன்சரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் இதோ.

0: கேட்டது ராயன் பட பாடல். இந்த திரைப்படத்திற்காக தனுஷ் எழுதிய இந்த பாடலுக்கு இசையும் அமைத்து தனுஷுடன் இணைந்து பாடலை பாடியும் இருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
2: செல்
4: 7305365016.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேர்களை கேட்டு ரசித்த பாடல் பத்து தல திரைப்படத்திற்காக விவேக் எழுத ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க சித் ஸ்ரீராம் பாடியது. நேரம் இப்போது 8 மணியை தொட இருக்கிறது நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 8:02 நாம் சந்திக்கலாம். தொடரும் தென்குமரி தேநிலையில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: வெல்கம் பேக் நேர்களை, கேட்டுட்டே இருக்கிறீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷவாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 8:02. தென்குமரி தேனலை தொடர்கிறது. நிகழ்ச்சியில இப்ப நாம நம்ம நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 95 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 38 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய்.

ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 50 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 58 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய்.

0: ₹80, நார்த்தங்காய் ₹50, காலிஃபிளவர் ₹60, தேங்காய் குடுமியுடன் ₹45, குடுமி இல்லாதது ₹48, வாழை இலை ஒரு பொட்டு ₹15, மல்லிக்கீரை ₹80, புதினா ₹100, பால் சேம்பு ₹65, வழுதலங்காய் ₹85, கோவைக்காய் ₹55, சுரைக்காய் ₹25, காராமணி ₹50, நூல்குள் ₹70, ஒட்டுமாங்காய் ₹35 விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றுக்கு ₹56, பப்பாளி ₹30, அன்னாசி மற்றும் நெல்லிக்கனி தலா ₹50 விற்கப்படுகிறது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500, உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது. இனி நம்ம குமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம், இன்று காலை பதிவான நிலவரப்படி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 34.49 அடி, பெருஞ்சாணி அணை 67.35 அடி, சிற்றார் 1 13.71, சிற்றார் 2 13.81, பொய்கை அணை 16.1 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்டது சித் ஸ்ரீராம் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடியது. ரெட்ரோ திரைப்படத்திற்காக விவேக் எழுதிய இந்த பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி. உழவர்களுக்கான அறிவிப்புகள் முதலில் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, இதில் இ சஞ்சீவனி திட்டம் குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கால்நடைகளுக்கு கால்நோய் வாய்நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக வண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விழா

0: work could in time lead to made-to-order living machines. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold annual summit with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi today. EPFO notifies 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. Centre issues notice to Meta over new username feature on WhatsApp in India, seeks detailed explanation in 3 days. Delhi government notifies permanent winter pollution master plan to curb seasonal air pollution in the national capital. Belgium stuns Senegal 3-2 in extra time thriller at FIFA World Cup. And in men's cricket, first T20 international between India and England abandoned due to rain. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: வெல்கம் பேக். நேர்களே, கேட்டுட்டே இருக்கிறீங்க திசை எங்கும் இசை பாடும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
8: கல்யாணத்துக்கு போயிருந்தியே எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது, சாப்பாடு சரியில்லை, சாம்பாரில் உப்பு பத்தலை, இப்படியே அடுக்கிக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம். எப்போவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுகிறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியாக இருந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறதில்ல. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாளில் நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளியை வைங்க, அதை ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டால் கருப்பு புள்ளின்னு தான் சொல்வார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியை தான் அவர் கவனிக்கிறார். அந்த புள்ளியை சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளைப்பகுதியை அவர் கவனிக்கிறதில்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், முகத்தை பார்க்குறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், முகத்தில் நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கன்னத்தில் ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணில் படும். கருப்பாக ஒரு மச்சம் இருந்தால் அதை தான் நாம் முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து கூர்ந்து பார்க்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகளெல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன்? இப்போ காலையில் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பார்க்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்போ ஒரு கும்பலில் கலவரம், பத்திரிகையில் செய்தி எப்படி வருது, கலவரத்தில் 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்தில் 918 பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறதில்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகளில் அதிகமாக வருது. எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால் என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகளையெல்லாம் நாம் வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களையெல்லாம் நாம் இழந்துடுறோம். இன்றைக்கி விமான விபத்தில் 214 பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 200,000 பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியான செய்தி. ஆனாலும் செத்தது தான் செய்தியாக வரும். சௌக்கியமாக போனவங்களை பற்றி வெளியில் தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்களில் கவனம் செலுத்துறதுக்கு நாம் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. அதையெல்லாம் கவனித்து பார்க்குறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்தில் வாழைப்பழத்தோலில் காலை வச்சுருப்பீங்க, வழிக்கு விழுந்துட்டீங்க. வழிக்கு விழுந்தது தான் நமக்கு பெருசாக தெரியும். நாலு பூரா நாம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிறது தெரியாது.

0: பெருசா. நமது பலம் என்னங்கிறதுல தான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாகவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாற்றிக்காதவன் எந்த காலத்திலையும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது. ஆகையினால வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து உங்கள் கவனத்தை திருப்புங்க. பாசிட்டிவ் விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்தை கூட சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்தில் ரெண்டு சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்லை அதனால தான் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். அதனால் வாழ்க்கையை அவரவர்கள் பார்க்குற பார்வை வேறு வேறு மாதிரி. எதையும் எதிர்மறையாக எடுத்துக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேர்களை நேரம் இப்போது 8:35:42 நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை பூதளம். பூதளம் அப்படின்னா பூமி, உலகம், மக்கள் வாழும் மண்ணால் ஆன நிலப்பரப்பு, அதைத்தான் பூதளம் அப்படின்னு சொல்றாங்க.
3: உதாரணமா, பூதளம் தன்னில் இவ்வூர் புண்ணியம் என் செய்ததோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில, இந்த பூமியில இந்த ஊர் மட்டும் இவ்வளவு சிறப்படைய என்ன தவம் செய்ததோ அப்படிங்கிற பொருளை ஆசிரியர் தர்றாரு. பொதுவா ஆன்மீக சிறப்புடைய ஊர்களை வந்து இந்த வரி வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்
6: வேர்ட்.
3: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை எக்ஸ்பஞ்ச். EXPUNGE எக்ஸ்பஞ்ச் அப்படின்னா டு எரேஸ், டு ரிமூவ், வெளியேற்று, நீக்கு, அந்த மாதிரியான அர்த்தங்கள் வரும். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ.
5: She tried to expunge the painful memory from her mind. அதாவது தன்னுடைய மனசுல இருக்கிற ரொம்ப கஷ்டமான நினைவுகளை அவள் அழிக்க முயன்றாள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். நாம பாத்ரூம்ல ஹாட் வாட்டர்ல குளிச்சிட்டு இருக்கப்பவோ அல்லது குளிச்சு முடிக்கிறப்பவோ அங்க இருக்கிற கண்ணாடிய பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஃபாக் படிஞ்சிருக்கும். அது எதனால வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
3: அதாவது நாம பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி குளிச்சா மட்டும்தான் அந்த ஃபாக் வந்து கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த சூடான தண்ணியில இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீம், இது வந்து நம்ம காத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இந்த ஏர் வந்து ரொம்ப வார்மா மாய்ஸ்டா இருக்கும். அதுவே அந்த கண்ணாடியில இருக்கிற அந்த சர்ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பொதுவா ரூம் டெம்பரேச்சர்லயே தான் இருக்கும். சோ இந்த ஷவரோட ஸ்டீமை விட அது வந்து கொஞ்சம் குளிரா இருக்கும். இந்த ஷவரோட ஸ்டீம் வந்து கொஞ்சம் சூடா இருக்கும். இந்த சூடான ஸ்டீம் வந்து அந்த குளிரா இருக்கிற அந்த மிரரை போய் டச் பண்ணும் போது வாட்டர் வேப்பர் எல்லாம் உடனே ஒரு டைனி வாட்டர் டிராப்லெட்ஸா மாறுது. இதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். அதாவது ஸ்கூல்லயே நம்ம படிச்சிருப்போம், கேஸ் வந்து லிக்விட் டிராப்லெட்ஸா மாறுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். இங்க இந்த சூடான இந்த ஷவர் ஸ்டீம் வந்து வாட்டர் டிராப்லெட் மாறுது.
5: இந்த டைனி டிராப்லெட்ஸ் வந்து மிரர் மேல ரொம்பவே அதிகமா படிஞ்சிருக்கும். அது லைட்டோட ரேஸ் எல்லாமே ஸ்கேட்டர் பண்ணும். அதனாலதான் நாம கண்ணாடிய பாக்குறப்ப ரிஃப்ளெக்ஷன் கிளியரா தெரியாம பிளர்ரா இருக்கும், ஒரு ஃபாக் மாதிரி தெரியும். நாம ஃபிரிட்ஜ்ல இருந்து வாட்டர் பாட்டிலோ இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ எடுத்து வெளியே வைக்கிறப்ப அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டில இருந்து வெளியே வந்து நீர்த்துளிகள்லாம் நிறைய தெரியும். அதுவும் இதே கான்செப்ட் தான். அதாவது வார்ம் ஏர் வந்து கோல்டு சர்ஃபேஸ டச் பண்றப்ப டிராப்லெட்ஸ் உருவாக்கும்.
3: இந்த பாத்ரூம் கண்ணாடி இப்படி ஃபாக் ஆகி இருக்கிறத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணணும். அந்த ஃபேன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சூடான அந்த ஸ்டீம் வந்து அப்பப்ப அப்படி வெளியே போயிடும், மிரர் வந்து ஃபாக் ஆகாது.

0: இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
0: சூப்பர் ஹிட் சாங்ஸோட இதோ இங்கிருந்து ஜம்முன்னு கிளம்புது கே கே எக்ஸ்பிரஸ்.

ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தல பண்ண நினைச்ச என்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: ஐகங்கா ஹொக்கும் அர்த்தமைந்தா ராஜா.
1: நேர்களை கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கேகே எக்ஸ்பிரஸின் இன்றைய ஜாலியான பயணத்துல நாம பல பாடல்கள் கேட்டு ரசிச்சோம் நேர்களே. கேட்டு ரசித்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள் தக் லைஃப், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அமரன், அரண்மனை 4 மற்றும் ஜெயிலர்.
1: டக் டக்,
2: யாரது?
1: நான் தான்.
2: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: நேரம் இப்போது 9 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது 9 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.
4: நேரம் 9:00 ஆகாஷ்வாணி அரங்கிசை.
5: இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: காலை நேர புதுமையாய்,
6: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
0: இரவு பொழுதின் இனிமையாய்,
6: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
0: குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பொழுது 9:40. வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை. உங்கள் விருப்ப பாடல் குமரி பண்பலை 101 ஒலிக்க வேண்டுமா? உடனே டயல் பண்ணுங்க. 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 மற்றும் 290 722 என்ற தொலைபேசி எண்களுக்கோ, அல்லது 890 325 70 39 என்ற அலைபேசி எண்களுக்கு உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்க வேண்டுமென்றால் உடனே நீங்க டயல் பண்ணுங்க. 260 240 மற்றும் 290 722 என்ற தொலைபேசி எண்களுக்கோ, அல்லது 890 325 70 39 என்ற அலைபேசி எண்ணிற்கும் ஏதாவது ஒரு எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். முதலாவதாக நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம்,

0: அப்படிதானே?
1: நினைக்கிறேன். ஆமா,
0: சரி, ஓகேம்மா, கேட்கலாமா?
1: தேங்க்யூ,
0: நன்றி.
2: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: வணக்கம், வசந்த அழைப்பு.
4: நாகர்கோயில இருந்து கீதா பேசுறேன்.
3: கீதாமா, என்ன படத்துல என்ன பாடல் வேணுமா?
4: இது நம்ம படத்துல பச்சைமலை சாமிங்க.
3: இந்த பாடல் பிடிக்கிறது காரணம் உண்டா?
4: பாக்கியராஜ்
3: அவரோட இசைன்னு நினைக்கிறேன்.

0: காலை அடிப்பான். ஏன் பேசத்தால் ஊர் மாறணும், குனிஞ்சு கிடந்த வங்க நிமிந்து நடக்க.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்

0: அப்பாடலை கேட்க காத்திருக்கும். நேயர் வணக்கம், வசந்த் அழைப்பு.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பூதப்பாடலின் வெற்றி மேடம். வெயில் படத்திலிருந்து. வெயிலே விளையாடு, வெயிலே உறவாடு, வெயிலே மல்லிகை.
0: பாடலை கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம். நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வணக்கம் வசந்த அழைப்பு.
3: வணக்கம் மேடம், நீங்க காலை வணக்கம்.
2: வணக்கம் சார்,
3: எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா
2: இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. பன்னீர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலிலிருந்து பேசுறேன்.
2: உங்க முழு பெயர் சொல்லுங்க சார்.
3: பன்னீர் செல்வன்.
2: ஓகே, என்ன படத்துல என்ன பாடல் சார்?
3: எனக்கு மனிதன் படத்துல இருந்து காலை காலை முத்து காலை எந்த பாடல் வேண்டும்?
2: ஓகே, பாடலை கேட்கலாம். நன்றி சார்.
3: நன்றி மேடம், நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கொஞ்சம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்பொழுது 9:26. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நே விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். வசந்த அழைப்பு.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கும் சார். யார் எங்க?
4: குமரி மாவட்டம்.
3: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார்?
4: எனக்கு இன்னைக்கு அயன், அந்த அயன் படத்துல இருந்து பல பழக்கிற மேலாண்டு பாட்டு உண்டு, அழகான பாட்டு விருந்தாரு.
3: நன்றி சார், நன்றி. உங்கள் விருப்ப பாடல் இதோ.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்?
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்ப்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
6: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
7: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
6: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
8: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
6: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
7: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேரம் இப்பொழுது 9:33:40.
10: அம்மா போல பக்குமான பண்பிளை, இது உங்கள் குமரி பண்பிளை 101.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் அடுத்து தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். வசந்த அழைப்பு.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார். நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து யாதும் ஊரே பாடலை கேட்கலாம். நன்றி சார்.

0: மற்றும் அஞ்சு கிராமம்.
1: வணக்கம் வசந்த அழைப்பு.
2: ஹலோ வணக்கம், நான் மல்லிகா முளங்குறிச்சி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு முதல்வன் படத்துல இருந்து உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு அந்த
1: காலையிலயா? கேக்கலாமா?
2: எல்லாருக்கும் நாக்கில வச்சு ஊறட்டும் அதுக்காக.
1: ஆஹா, என்ன ஒரு நல்ல மனசு. சரிம்மா, பாடலை கேட்கலாம். நன்றி.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
6: நேரம் இப்பொழுது 9:47. குமரிப்பண்பலை 101 வசந்த அழைப்பில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். வசந்த அழைப்பு.
7: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்க சார்.
7: வெப்பன் குளம் மாறி பேசுறேன் மேடம். சூரியம்சம் படத்துல இருந்து ரோசா பூ, சின்ன ரோசா பூ பாடல்.
6: இந்த நிகழ்ச்சியில நீங்க இது முதல் முறைன்னு
7: நினைக்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கேன் மேடம்.
6: எவ்வளவு வருடங்கள் நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருந்தீங்க?
7: நான் ரொம்ப காலமா காத்திருந்தேன் மேடம். நான் சின்ன வயசுல இருந்து 10 வயசுல இருந்து எக்ஸாம் கேட்டுட்டு இருக்கிறேன்.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
7: நான் வந்து மேல பாக்குறேன், ஜேசிபி வண்டி ஓட்டி.
6: வண்டி ஓரமா விட்டுட்டுதான் நம்புறோம். பாடல வந்து வண்டி ஓட்டிட்டே கேளுங்க. எல்லா நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். உங்கள் விருப்ப பாடல் இதோ.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மதியம் 1:10 நமது குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே இந்த தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் பங்கேற்று பேச வேண்டிய தலைப்பு நிழல் தரும் மரங்கள் நிழலாடும் நினைவுகள். மரங்களோடு உங்களுக்குள்ள பாச பிணைப்பு பந்தம் இது குறித்து உங்களுடைய நினைவுகளை நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் நமக்கு தெரிந்ததுதான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறோம். 260-240-290-222 இணைப்பின் 0465 அலைபேசி எண்ணும் இருக்கிறது 890-325-70-39. நிழல் தரும் மரங்கள் உங்கள் எண்ணங்களில் நினைவாடும் அந்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்று மதியம் 1:10 மணிக்கு

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வசந்த் அழைப்பு.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: கோட்டார்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: பாட்டு வந்து வசீகரா படத்துல இருந்து ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும். இந்த பாடல்
0: பாடலை கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேர்களை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் ஒலிபரப்பான பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், முக்கியமாக நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க முயற்சித்து வாய்ப்பு கிடைக்காத நேயர்களுக்கு அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, குமரி பண்பலை 101 அடுத்து நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம். அதனை அடுத்து 12 குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதோடு 11:00 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையோட நிகழ்ச்சியில் கல்லூரி கலாட்டா இலக்கியபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் நேரலை காத்திருக்கிறது. கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி குமரி பண்பலுடன், இதில் நேர்கள் கேட்டு மகிழலாம்.

இனி நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னையில், அதனை அடுத்து 12 குண்டக்க மண்டக்க. நிகழ்ச்சியை கேட்கவும் பங்கேற்கவும் தயாராக இருங்கள் நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரப்பொழுது 10:02:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருப்பது குண்டக்க மண்டக்க.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி
6: நேர்களே, வெல்கம். உங்களுடைய ஃபேவரட் ஷோ இதோ ஆரம்பமாயாச்சு. குண்டக்க மண்டக்க நேர்

0: நிகழ்ச்சி. நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சூப்பரான ப்ரோக்ராம் வந்தாச்சு. ஹோப் நீங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம்.
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மற்றும் கேட்க காத்திருக்கும் அனைத்து நேர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
2: மக்கா வாங்க.
1: நிகழ்ச்சியில பங்கேற்க உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி எண்கள் தான், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம்.
0: 2602240 அல்லது 2907722 முன்னிணைப்பிற்கு 04652 அலைபேசி எண் 8903257039.
1: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ள சுற்றுக்கள் ஆகா சுற்று,
0: அசத்தல் சுற்று,
1: கலக்கல் சுற்று.

0: இடம்பெற உள்ள சுற்றுக்கள் ஆகா சுற்று,
1: அசத்தல் சுற்று,
0: கலக்கல் சுற்று. மூன்று சுற்றுக்கள் இடம்பெற உள்ளன. முதல் சுற்று
1: ஆஹா சுற்று. ஆஹா சுற்றுல என்ன இருக்கோ அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாம ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடலாம்.
0: கொடுக்கப்படும் நாப்பிரட்சி வாக்கியத்தை தொடர்ந்து வேகமாக சொல்ல வேண்டும். உங்களுக்கான வாக்கியம் இதோ.
1: புளியம் பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது.
0: புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. இப்பவே கண்ண கட்டுதே.
1: அடுத்த ரவுண்ட் பத்தியும் சொல்லிட்டுங்க வரலாம். அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னா அசத்தல் சுற்று. அந்த சுற்றுல என்ன இருக்கும் உங்களுக்காக?
0: ஒரு நகைச்சுவை வசனம் கொடுக்கப்படும். அதை வந்து உங்களுடைய நடிப்பு திறமையால் நீங்க இன்னும் மெருகேற்றலாம்.
1: உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு திறமை அப்படியே நீங்க வெளியே கொண்டு வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோபப்பட்டுகிட்டே அப்படின்னு மூன்று விதமான எமோஷன்ஸ்ல அந்த கொடுக்கக்கூடிய டயலாக நீங்க சொல்லி அசத்த போறீங்க.
0: மூன்றாவது கலக்கல் சுற்று.
1: கலக்கல் சுற்றுல நாங்க உங்களுக்காக ஒரு தலைப்பு கொடுப்போம். நீங்க அந்த தலைப்பாவே மாறி பேசணும். அந்த தலைப்பு அந்த பொருளுக்கு அல்லாத ஏதோ ஒண்ணு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வாய் இருந்தா அது என்னெல்லாம் பேசும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அழகா பேசி கலக்க போறீங்க.
0: உங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைத்தது மாதிரி கூடு விட்டு கூடு பாய்வாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பாய்ந்து அழகாக சுவையாக நகைச்சுவையாக பேசலாம்.
1: இதுல என்ன அப்படின்னா நேர்களே, முதல் சுற்றுல உங்களுடைய அந்த வார்த்தை உச்சரிப்பு திறன், அந்த வேகம் இதெல்லாம் நீங்க வெளிக்காட்ட போறீங்க. இரண்டாவது சுற்றுல உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த நடிப்பு திறமையை கொண்டு வர போறீங்க. மூன்றாவது சுற்றுல உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனை திறமையையும் அந்த படைப்பு திறமையையும் வெளிக்காட்ட போறீங்க. சோ குந்தக்கா மாண்டக்கா அப்படிங்கற அந்த ஒரே ஒரு நேரலை நிகழ்ச்சியில நீங்க எவ்வளவு விதமான திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. ஆல் இன் ஒன், எல்லாமே ஃபன். இதுதான் குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: சரி, இன்னைக்குள்ள நாப்பிரட்சி வாக்கியத்தை தெரிஞ்சுக்கலாமா? சொல்லிட்டோம், புளியம் பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம் பழம் புளிக்காமல் போனது. இப்படி சொல்றதுக்கு எளிதா தான் இருக்கும்.
1: ஸ்பீடா சொல்லுங்க பாக்கலாம்.
0: ஏற்கனவே சொல்லி நாப்பிரட்சி ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்லுவோம், சுளுக்கு பிடிக்காம இருக்கணும் நாக்குக்கு. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. அவா, நான் மூணு தடவை சொல்லியிருக்கேன். ஆனா எளிமையான வாக்கியம் தான் அந்த இளகரம். இழகரத்தை அழகாக உச்சரித்து அதே மாதிரி வேகமாக சொல்லி அனைவரையும் அனைவரோட பாராட்டுகளையும் நீங்க அள்ளி செல்வதற்காக உங்களை அழைக்கிறோம்,
1: அன்போடு அழைக்கிறோம். குமரி பந்தலை 101 தொலைபேசி எண்களுக்கு நேயர்கள் வர தொடங்கியாச்சு, நீங்க தான் எடுக்கணும்.
0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். நான் சுத்தேர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
1: வணக்கம் இந்திராமா, கேட்டீங்களா? நான் பிரேட்சி வாக்கியம் கொடுத்துட்டோம். சொல்லி பாத்தீங்களா உங்களுக்குள்ள ஒரு தடவை?
2: புளியம்பழம் பழுத்து புளித்து பொழுது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் பொழுது. புளியம்பழம் பழுத்து புளித்து பொழுது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் பொழுது. புளியம்பழம் பழுத்து புளித்து பொழுது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் பொழுது. புளியம்பழம் பழுத்து புளித்து பொழுது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் பொழுது. புளியம்பழம் பழுத்து புளித்து பொழுது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது.
0: ஆனா எனக்கு கொஞ்சம் கூர்ந்து கவிச்சு, ஒரு இடத்துல பழம் வரலையோ. பழம் வந்தா கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிரும். இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி இல்லையாமா?
1: வாழ்த்துக்கள்மா. முதல் அசத்திட்டீங்க,
0: உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, சூப்பரா சொன்னீங்க. ஒரு குறை சொன்னா எங்களுக்கு ஒரு திருப்தி, இருந்தாலும் சூப்பரா பேசினதற்கு, பங்கேற்றதற்கு, முயற்சி பண்ணதற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தெரியவில்லையில இருந்து விஜயா பேசுறேன்
1: மேடம். விஜயாமா சொல்லுங்க.
3: புளியம்பழம் பழுத்து புளித்து போறது, பழுத்தா புளியம்பழம் பழுக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த பழம் பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளி.
1: விஜயாமா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து.
3: சரி. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளியம் புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போறது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. பழுத்தம் பழுத்து புளித்து போறது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது. பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் புளிக்காமல் போனது.
1: புளிச்சதோ புளிக்கலையோ ஒரு வழியா போனது இல்லையா? எப்படி

0: இருந்துச்சுமா சொன்ன அனுபவம்?
1: கொஞ்சம் நல்ல திணறிக்கு மேடம்,
0: கொஞ்சம் அது ஒரு பிரச்சனை இல்ல மேம். யாருக்கு கொடுத்தாலும் டக்குன்னு இந்த இத்தனை புரம்பளமும் பழுது.
2: ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே ரொம்ப ஸ்பீடா எக்ஸ்பிரஸ் வேகத்துல போனீங்க,
0: ஒரு ஒரு பாஸ் கொடுத்தோம் நீங்க.
2: அதாவது நீங்க டேக் ஆஃப் ஆறது லேட் பண்ணல, முதல் ஸ்லோவா தொடங்கி அப்படி ஹை ஸ்பீடுக்கு போனா வரும்னு நினைக்கிறோம். ஆனா சொல்வது யாருக்கும் எழுது, அத பிராக்டிஸ் பண்ணி
0: நல்லா இருக்குதா?
2: எங்களுக்கும் நீங்க திணறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு.
0: நீங்க ரசிச்சு சொன்னதுக்கு நன்றி
1: மேடம்.
2: இதுதான் குண்டக்க மண்டக்க. ஆனா நமக்கு ஒரு பிராக்டிஸ் தானே இல்லையா? அத வந்து நம்ம வானொலியில முயற்சி பண்றது என்ன ஒரு டேலண்ட், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், கட்ஸ் வேணும்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: மேடம், நன்றி.
2: வணக்கம் வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சி வந்திருக்காங்க, அவங்களுக்கு இணைப்பு சரியா கிடைக்கல நினைக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: புஷ்பம்.
2: புஷ்பம், என்ன புஷ்பம்?
0: என்ன புஷ்பமா?
2: இப்படி சுருக்கலாமா அந்த குண்டக மண்டக நிகழ்ச்சிக்கு? நாங்க விடுவோமா?
0: புஷ்பம் புஷ்பம் சொல்லியே பழகியாச்சு. புஷ்பம் வந்து இப்ப புளியம் பழம் பழுத்ததை எப்படி சொல்ல போறீங்க நாங்க கேக்க போறோம், சொல்லுங்க பாக்கலாம்.
2: புளிக்காமல் போனது பழுக்காமல் போயிடுச்சு.
0: பழுத்த புளியமெல்லாம் பழுக்காம போயிடுச்சுன்னு
2: சொல்லிட்டு போகும் போகும் ட்ரெயின் அது பாட்டுக்கு போகும்ல,
0: போகுது.
2: அந்தியோதியாவ மாறும், ஒரு எக்ஸ்பிரஸா மாறும்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம்.
2: வாழ்த்துக்கள்
0: நன்றி.
2: வணக்கம்.
4: இருவருக்கும் நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வாங்க வாங்க சொல்லுங்க.
4: மிக்க மகிழ்ச்சி மேம், எப்படி இருக்கீங்க? இருவரும்
0: நலமா இருக்கீங்களா? நீங்களும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
4: சொல்லக்கூடாதுன்னா
2: சொல்ல மாட்டாரா? சரி தொடர்ந்து சார்.
4: புளியம் பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம் பழம் பழுக்காமல் புளித்து போனது, புளியம் பழம் பழுத்து புளித்து போனது.

0: ஒரு நிமிஷம், உங்க ஸ்டேட்மெண்டே தப்பு. இப்போ நாங்க ஒருக்க சொல்றோம், புளியும்
1: பழம் புளிக்காமல் போனது.
0: ஆஹா, புளிக்காமல் போனது.
2: பழுத்து புளிக்காமல் நீங்க அடிஷனலா ஒன்னு சேர்த்துட்டீங்க. இங்கே கிரியேட்டிவிட்டி எல்லாம் சொல்லக்கூடாது. மூன்றாவது சுற்றுல தான் நீங்க கொண்டு வரணும். சரியா சார்?
0: பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்து புளியம்பழம் புளிக்காமல் போனது.
1: புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் புளித்து போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புழுக்காமல் புளித்து போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, புளித்த பழுத்த புளிய பழம் புளிக்காமல் போனது.
2: ஒரு வழியா புளியம் பழத்தை புளிக்க வைக்கிறீங்களோ என்னதான் பழுக்க வைக்கிறாங்க. புளிஞ்சு சார்
1: எடுத்தாச்சு. நாக்கு அவ்வளவு நர்த்தனமாடுது.
0: நீங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் சொன்னீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: ஸ்பீடு இல்ல பத்தல, பட் இருந்தாலும் பரவாயில்ல.
2: ஸ்பீடா சொல்லிருந்தீங்கன்னா ஒரு வழியில வந்திருக்குமா இருக்கும் நாக்கு. அது வந்து இனி அடுத்த முறை அடுத்த வாரத்துக்கு முயற்சி பண்ணும் போது ரெண்டு முறையும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: கண்டிப்பா.
2: வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி.
2: உற்சாகத்தோட வந்தாச்சு. தொடங்குங்க தொடங்குங்க.
3: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க.
3: புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காது போனது.
2: கடைசியில கரெக்டா பிக்கப் பண்ணிட்டீங்க அப்பா. நான் நினைச்சேன்
0: சூப்பரா சொல்லிட்டீங்க.
2: நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
2: வணக்கம். ஆஹா சுற்று. வந்தவர் யாரோ?
4: ஹலோ,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
4: வணக்கம். நான் பறக்கல இருந்து உசேன் பேசுறேன்
0: மேடம். உசேன் சார்,
4: சொல்லலாமா?
0: சொல்லலாம் சொல்லலாம்.
4: இப்ப சொல்லி சொல்லி வாயெல்லாம் ட்ரை பண்ணி புளிக்கே போச்சு.
2: எங்களுக்கு கேட்டு கேட்டு புளி புளிக்கல சார், இனித்துதான் இருக்கு. ஓகே, உங்களுடைய குரல்
4: அந்த புளியம்பழத்துல மட்டும்தான் அது பழுத்தாலும் புளிக்கும், மத்த எல்லாத்துலயும் பழுத்தா இனிக்கும். சொல்லட்டுமா? புளியம்பழம் பழுத்து புளித்து போறது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம்
2: இது டங் ட்விஸ்டரா போன்ல உள்ள ட்விஸ்டரா தெரியல. ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க, ஆனா எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ரசிப்பதற்காக
0: பிரேக்காக கேட்டதுனால நீங்க எப்படி சொன்னீங்க அப்படிங்கறத
2: நான் கெஸ் பண்றது வரை நல்ல கரெக்டா தான் சொன்னீங்கன்னு தோணுது.
0: இருந்தது. நன்றி.
2: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க மேம், யார் எங்க இருந்து?
5: சவரியம்மாள், வடக்கு கோணம்.
0: வடக்கு கோணம், சவரியம்மாள். சொல்லுங்கம்மா, டங் ட்விஸ்டர் நான் பரீட்சை வைக்கணும் கேட்டீங்களா?
5: ஆமா மேம்.
0: ட்ரை பண்ணிட்டீங்களா வீட்டுல இருக்கும்போது?
5: ஆமா, வேலை பார்த்துட்டு தான் பிராக்டிஸ் பண்ணோம்.
0: ஓ சரி, ஓகே சொல்லுங்க.
5: புளியப்பழம் பழுத்து புளித்து போனது, புளித்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, புளித்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, புளித்த
0: புளித்த புளியம்பழம் இல்ல பழுத்த புளியம்பழம், செகண்ட் லைன்ல தப்பு.
2: புளியம்பழம் பாவம்.
5: புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியப்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியம்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது. புளியப்பழம் பழுத்து புளித்து போனது, பழுத்த புளியம்பழம் புளிக்காமல் போனது.
0: சூப்பர் சூப்பர்.
2: ஆனா அந்த பழுத்ததான் அப்பப்ப நிறைய நேர்களுக்கு ட்விஸ்ட் ஆகுது. இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க,
0: அழகா ட்ரை பண்ணீங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேம்.
0: நன்றி.
2: சரி, இது வந்து ஆஹா சுற்று. நேயர்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புளியம்பழம் அவங்க நாக்க ஒரு வழி பண்ணிடுச்சு இல்லையா? சரி,
0: நல்லா ஜாலியா இருந்தது.
2: நமக்கு கேக்குறதுக்கு ஜாலியா இருக்கும், ட்ரை பண்றவங்களுக்கு. சரி, இருந்தாலும் எல்லா நேர்களும் முயற்சி பண்ணீங்க. நிறைய நேர்கள் வந்து முயற்சி பண்ணி கிடைக்கலையா? அடுத்தது வந்து அஸ்த சுற்று, கலக்கல் சுற்று எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம வந்து காஞ்சனா படத்துல இருந்து வேல்முருகன் பாடிய தமன் இசையில் விவேகாவின் பாடலை இப்போது கேட்கலாமா?

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களின் நேரம் இப்பொழுது 10:25. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேரலி நிகழ்ச்சி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
2: குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சிக்கு அடுத்த சுற்றுக்கு வரவேற்கிறோம் மீண்டும். ஆஹா சுற்றி அடுத்து அசத்தல் சுற்று.
8: அசத்தல் சுற்று நேர்களே, உங்களுக்காக ஒரு டயலாக் கொடுக்கப்படும். அந்த டயலாக நீங்க சிரிச்சுட்டே, அழுதுட்டே, கோபப்பட்டுகிட்டே அப்படின்னு 3 விதமான இமோஷன்ஸ்ல பேசி அசத்த போறீங்க.
2: இப்ப வந்து நேர்களுக்காக இல்ல, இது உங்களுக்காக ஒரு சின்ன வாய்ஸ் கட் கேளுங்கள். கேட்டுவிட்டு
8: எனக்கும்
2: தெரியாது, ஆனா யாரோட வாய்ஸ் தெரியுதா உங்களுக்கு?
8: இன்னும் ஒரு தடவை கூட,
2: இன்னும் ஒரு முறை போட வேண்டுமா? நேர்களே கவனிச்சு வச்சுக்கோங்க, இந்த டயலாக முதல்ல நீங்க கவனிக்கணும். அதனால இது நேர்களுக்காக. சரி, இனி டயலாக் இதோட தொடர்ச்சி இன்னும் வருது. கேளுங்க கேளுங்க.
9: விஜய்க்கு வக்கதே கெலுப்பு. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். கவனமா கேட்டுங்க.
2: கேட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல நேர்களே, நீங்களும் கேட்டீங்களா?
9: விஜய்க்கு வக்கதே கெலுப்பு. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். கவனமா கேட்டுங்க.
2: கவனமா கேட்டீங்களா? முதல்ல நீங்க கேட்டீங்களா?
8: நானும் கவனமா கேட்டாச்சு.
2: நான் ஒரு முறை சொல்ல ட்ரை பண்றேன், நேயர்களுக்கு வந்து அது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறோம் இல்லையா? நிஜவுக்கி ஃபக்குஜே கெருப்பு.
8: கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த பாஷைய.
2: அது என்ன மொழின்னு தெரியாது, நாங்க காப்பி அடிப்படுறோம் அவ்வளவுதான். அதாகப்பட்டது சார், கடல்ல கப்பல் போகுது, வானத்துல ஏரோப்ளைன் போகுது, ரோட்ல பஸ் போகுது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கல சார். கவனமா
8: கேட்டுங்க.
2: நேயர்கள் சொல்றாங்களா?
8: சொல்றாங்களா? திணறாங்களா?
2: இன்னும் ஒரு முறை நேயர்களுக்காக இதே நிஜவுக்கி பகுஜே கருப்பு சொல்லாமா?
9: அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். கவனமா கேட்டுங்க.
8: கவனமா கேட்டுங்க.
9: அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். கவனமா கேட்டுங்க.
2: கவனமா கேட்டுக்கோங்க, கேட்டுக்கோங்கன்னு அவரும் சொல்றாரு, நாமும் சொல்லிட்டே இருக்கிறோம். அடுத்த நேர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன

0: இடைவெளி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
4: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா
5: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
4: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா
5: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.

0: இந்த குண்டக்க மண்டக்க அசத்தல் சுற்று அசத்துவாங்களா நேயர்கள்? டயலாக் தான் அசத்திட்டு போகுமா தெரியலையே. டயலாக்
1: என்ன பார்க்கணும்.
0: என்ன போகும்? ஏரோப்ளைன் போகும், ரோட்ல பஸ் போகுது. அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத அரிய பல பொக்கிஷங்களை நீங்க போற அந்த ரயில்ல வாங்கிக்கலாம். ரயில் பயணத்துல வாங்கிக்கலாம் சார்.
1: கவனமா கேட்டுக்கோங்க, நிச்சயமா கவனமா கேட்டிருப்பாங்க, வந்து அசத்துவாங்க நம்புவோம்.
0: வணக்கம் குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சி.
1: வணக்கம்
0: நிஜவுக்கி பக்குஜி கெருப்பு.
1: வணக்கம்.
0: பேசலை ஏன் டயலாக பார்த்து பயந்துட்டாங்களா? அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு.
1: வருவாங்க வருவாங்க, அதெல்லாம் நம்ம நேர்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மாதிரி.
0: இனி இப்போ அவங்களுக்கு
1: கிடைச்சோம்
0: வரல. இனி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்த நேர தொடர்பு கொள்ளலாமா? பாடலை கேட்கும் முன் ஒரு நேர் வந்துட்டாங்க. இந்த டயலாக எப்படி சொல்ல போறீங்க? வணக்கம், உங்களுக்கு இணைப்பு வந்தாச்சு. ஹலோ வணக்கம். சரி, நம்ம வந்து பேட்டியின் படத்துல இருந்து பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

இருக்குன்னா

0: நேரம் 10:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டே இருக்கிறீங்க இருந்து இது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
1: உங்களுக்கான டயலாக் இதோ. இது வசனத்துல இல்லையே சார்.
0: அவர் இன்னும் நடிக்க தொடங்கல, அவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க சார்.
2: நீங்கள் பார்க்க முடியாத பல அடிப்பட்டு
0: பொக்கிஷங்களை இந்த ரயில் பயணத்துல நீங்க வாங்கிக்கலாம்.
1: அப்படின்னா ரோட்ல
0: மக்கள் போகுது,
1: மக்கள் போகுது பேசுது.
0: சார் ஓகே, அடுத்த இமோஷன் போயிடலாம்.
1: நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க கவனமா கேக்கல கேக்கல எங்களுக்கு அழுகுனி அழுகுனியா வருது சார்.
0: அவர் முன்னாடி நீங்க
1: சரி கோபமா நிஜவிக்கு பக்குஜே கெருப்பு கெருப்பு சார்.
2: அதாகப்பட்ட கடல் கப்பல் போகுது, ரோட்ல மக்கள் போகுது, அதே மாதிரி பயணத்து போகுது. நீங்கள் பார்க்க முடிய பல அறிவு பகுதிகள் நிரந்தரமா ரைடு பார்க்க வேணும் சார். காரணமா போய் கேட்க
1: வாங்க முடியாத, வாங்க முடியாத. திருப்பியும் மக்களை விடவே மாட்டேங்கிறீங்க சார்.
2: ஒரு 300 எழுத்து இருக்கல
1: உங்களுடைய என்ன சார்?
2: 300 எழுத்து இருக்கும்
1: புரியல. இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க.
0: வாழ்த்துக்கள் சார், நன்றி.
1: வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அடுத்த

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: சாந்தி பிரபானந்த் கீழப்பெருவளை மேடம்.
1: கேட்டிங்களா, டயலாக் எப்படி இருந்தது?
0: கஷ்டமா
1: சரி சொல்லுங்க, நீங்க அசத்திடுவீங்க நம்புறோம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டே ஆரம்பிக்கலாம்.
2: சொன்னீங்க அடுத்து
1: கேட்டுக்கிறோம். கோவப்படுங்க பாக்கலாம்.
0: நிஜம் கீ மக்கட்சி கிளப்பு அதாகப்பட்டது சார். கடல்ல கப்பல் போகுது, வனத்துல ஏரோப்ளேன் போகுது, ரோட்ல பசு போகுது, அந்த மாதிரி பயணத்தில் கூட நீங்க வாங்க முடியாது பல அரிய வகை பட்சங்களை இந்த ரயில் பயணத்தில் வாங்கலாம். கவனமா கேட்டுக்கோங்க சார்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வடசேரியிலிருந்து பிரியங்கா. டயலாக் கேட்டீங்களா? சொல்லிடலான்னு நம்பிக்கை இருக்கா? அசத்திடலான்னு நம்பிக்கை இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகேமா ஓகேமா, ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: கடல்ல கப்பல் போகுது, வானத்துல ஏரோப்ளேன் போகுது, வீட்டுல பஸ் போகுது, இந்த மாதிரி பயணத்துல போறது நீங்க வாங்க முடியாது. அரிய பல புக்கிசங்களை நீங்க போற ரயில் பணத்துல வாங்கலாம். கவனமா கேட்டுக்கோங்க.
1: எல்லாரும் அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம்
2: நல்ல வியாபாரம் பண்றீங்களம்மா.
1: அழகு. அடுத்து அழுதுட்டு
3: வாங்கலாம் வாங்க. ஆனா நீங்க இது அழுதீங்களா, ரகசியம் பேசுனீங்களா? எனக்கு தெரியலையே.
1: அழுகையே ரகசியமா எழுதிருக்காங்க.
2: சரி சரி சரி, அடுத்து கோபப்பட வேண்டும்.
0: நீங்க
2: போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் வாங்கலாம். கொஞ்சம் கோபம் குறைவு, உங்களுக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறீங்களே?
4: சுபம்மா,
2: அசத்தல் சுற்று ரெடி ஆயிட்டீங்க?
1: திருப்பு கிருப்பு கிளப்பு
4: போகுது,
2: ரோட்ல பஸ் போகுது, அந்த மாதிரி பயணத்துல வாங்க
4: முடியாத
2: ஆனா அரிய பொக்கிஷங்களை ஞாபகம் வச்சுக்குது. கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க அழுதீங்களா? ஆனா அது நிஜமுக்கி பக்கு ஜே கெருப்பு, நிஜமுக்கி பக்கு ஜே கெருப்பு எனச்சு சொல்லுங்க. நல்லா அழுதுட்டீங்க.
4: ஏரோப்ளேன்
2: போகுது, ரோட்ல பஸ் போகுது,
1: எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்

0: ஆகுது பாத்தீங்களா. பி கேர்ஃபுல்.
1: கோபம் வந்தாலே பி கேர்ஃபுல் சொல்லணும்.
2: ஓ, நம்ம வீட்டுல அப்படிதான் பிள்ளைங்களை பயமுறுத்துறோம்னு நினைக்கிறேன். சரியா?
1: ஆமா,
0: சூப்பர்மா, அழகா ட்ரை பண்ணீங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: நேரம் இப்பொழுது 10:45. இந்த நேரத்தில் தன்னோட நடிப்பு திறனை வெளிக்காட்ட வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாகர்கோவில் இருந்து யாருமா?
1: சீதா.
2: சீதா?
1: கீதா. கீதா.
2: கீதா. ஓகே ஓகே ஓகே.
1: நீ ஜி பக்கு ஜிஜி கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்க முடியாது. ஆனா நம்ம ரயில் பயணத்துல அனைத்து பொருட்களும் வாங்கலாம்.
0: நம்ம சிறந்த திரைக்கதை வசன கர்த்தாவா மாறிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கதை எழுதி வசனம் எழுதி
1: கவனிச்சு பாருங்க.
2: கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஓகே ஓகே.
1: கவனிச்சு பாருங்க. நீஜி பக்கஜிஜி கடல் பக்கத்துல கடல்ல கப்பலோடு வானத்துல விமானம் ஓடும், பஸ் போகும். ஆனா எங்க வாங்காத பொருளோ ரயில் பயணத்துல அனைத்து பொருட்களும் வாங்கலாம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
0: சரி, நாங்க கவனிச்சு பாக்குறோம். எங்களுக்கு தெரியாது, வானத்துல ஏரோப்ளைன் போகுது, ரோட்ல பஸ் போகுது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் நிஜவுக்கி ஃபக்குஜே கெரிப்புன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும். சரி,
1: கோபத்துல நீஜி பக்குஜிஜி
2: நீஜி பக்குஜிஜி
1: கடல கப்பல் போகுது, வானத்துல விமானம் போகுது, ரோட்ல பஸ் போகுது. ஆனா எந்த மாதிரியான பொருட்களும் வாங்க முடியாது. ரயில் பயணத்துலதான் அனைத்து பொருட்களும் வாங்கலாம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
2: நீங்க கவனிச்சீங்களா இவ்வளவு நேரம் டயலாக? அழகா ட்ரை பண்ணீங்கம்மா, நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா.
0: அவ்வளவு நேர்கள் வந்தாங்க. ஆனா கொஞ்சம் நிஜவுக்கி ஃபக்குஜே கெருப்பு
2: கெருப்பு வந்து சில பேருக்கு கிழக்கா போச்சு, கிழப்பு கருப்பு என்னெல்லாம்
0: கருப்பா போச்சு. ஆனா அது கொஞ்சம் சிரமமானா இருந்தாலும் என்ன அழகா முயற்சி பண்ணாங்கல்ல, சூப்பர்வா. அனைத்து நேர்களுக்கும்
2: ஆசையோட வந்து ரொம்ப அழகா அந்த நடிப்பு திறமை வெளிக்காட்டணும், அது FM 101 வந்து பேசணும் லைவ்ல அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை பேருமே உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவங்க.
0: இத கேட்டு ரசிச்சவங்க, முயற்சியே பண்ணாம கேட்டு ரசிச்சவங்களுக்கும் பாராட்டப்பட வேண்டியவங்க தான். ஏன்னா ரசிக்கிற தன்மை எல்லோருக்கும் உண்டு. இருந்தாலும் அந்த பங்கேற்றது இருக்கிறது இல்லையா, அவங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து
2: 3வது சுற்றுக்கு போயிடலாமா? கலக்கல் சுற்று. கலக்கல் சுற்றுல இன்னைக்கு நாம நம்ம நேயர்களுக்காக என்ன தலைப்பு கொடுக்க போறோம்?
0: அதாவது நம்ம உயிர் மூச்சு, உயிர் மூச்சு இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. என்ன தலைப்பு தெரிஞ்சுக்கலாமா? ஆடியில வந்து அம்மியை நகத்திரும் சொல்லுவோம் இல்லையா, அந்த திறம் படைத்த காற்றாக மாறிதான் நேயர்கள் கலக்க வேண்டும். நேயர்கள் வந்து ஜன்னல் கதவுகள் நம்ம பயப்படுற அளவுக்கு காற்று வந்து அடிச்சு தள்ளும். காற்றோட பெயரை கேட்டாலே இதமாக இருக்கும். ஆனா ஆடி மாத காற்று அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இப்ப ஆணி மாசமே அவ்வளவு காற்று அடிக்குது இல்லையா. இந்த காற்றாக மாறி நீங்க வந்து பேசுங்க உங்கள் மொழியில். காற்று மொழி என்ன மொழி? நிகழ்ச்சியில வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிகள் இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு காற்று பேசுறோம்.
0: இது தெண்டல் காற்றா என்ன காற்று?
3: தெண்டல் காற்றுமா, தெண்டல் காற்றுமா. நான் என்னைக்குமே தெண்டலாட்டமா கீழா மாறும்போதுதாமா நிறைய பேருக்கு பெரியவர் இடையூறுகள் பெரிய இழப்புகள் எல்லாம் வரும்.
0: தெண்டல் காற்றுக்கு மொழி என்னமா? என்ன தெண்டல் காற்றே மொழி என்ன மொழி?
3: என்ன தமிழ்? நம்ம தமிழ் மொழி
0: தான்.
3: ஆமா, நம்ம தாய்மொழி தமிழ் தானமா?
0: தெண்டல் காற்றுக்கு
3: தமிழ் மொழி தெண்டல் மாதிரி. ஒவ்வொரு மனிதர்களும் தெண்டல் போல இதமா பேசி வாழ்ந்தாச்சு. என்ன மாதிரி எல்லாத்துக்கும் இதமா இருப்பேன். ஆனா என்ன நிறைய பேரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய மரங்களை வளர்க்கணுமா, அப்பந்தாமா நான் தெண்டலா இருப்பேன். நல்ல மழையும் தருவேன், கொஞ்சம் குளுமையும் தருவேன்.

0: அந்தாச்சும் உண்டுமானா மரங்கள் வளர்க்கணும். என்ன மரங்கள் வளர்க்கும் போது நான் அசைஞ்சு ஆடும் போது உங்களுக்கு காத்தாட்டி நான் செந்தலாட்டு வருவேன். சில கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில அசம்பாவித புயலாக மாறி சிறிது சேதாரமும் ஏற்படுத்துவேன். ஆனா அந்த சிறிது சேதாரத்தையும் பெரிய சேதாரமாக மாற்ற தன்மை என்கிட்ட உண்டும். சில நேரங்களில் நான் கோபம் கொண்டு எழுந்தாச்சுமான பெரும் சேதங்கள் வந்துடும். ஆனா செந்தலை பத்தி என்ன நிறைய கவிஞர்கள் நிறைய ஏராளமான பாடல்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த செந்தலை வச்சு செந்தல் காற்றை வச்சு என்ன எழுதும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, நம்மளை வச்சே ஒரு கவிதை கவிஞர்லாம் நிறைய பாடல்கள். அந்த ஒவ்வொரு மனிதரும் செந்தலாக இருந்து செந்தலாக வாழ்ந்து செந்தலாகவே ஒரு ஒரு உலகத்துல பெற்றுப்போகும் என்று கூறி என்னுடைய உரைய சகோதரிகள் இருவருக்கும் நிறைவு செய்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோமா? நன்றி அம்மா.
1: செந்தல் காற்று அவர்களுக்கு நன்றி. அடுத்த காற்று வணக்கம். காற்று எந்த ஊர் காற்றுமா?
2: நாகர்கோயில் இருந்து வீசுறது இந்த காற்று. மந்திரமூர்த்திங்கிற பெயரோட உள்ள காற்று. அதாவது உலகத்தின் உயிர் மூச்சே நான் தானே.
3: ஏன்னா
2: வந்து ஜீவராசிகளுக்கும் சரி இந்த தாவரங்களுக்கும் சரி உயிர்ங்கிறது தான் நான் தான் உள்ளடக்கியிருக்கிறேன்.
1: காற்று அப்பப்ப வந்து வந்து போகுது இல்ல?
2: ஆமா வந்து வந்து போகுது. தெண்டல் காற்றா வீசுவேன் என்னை வந்து சிலசமயம் வந்து தூராவழியாக உள்ள இயற்கையோட சக்திகள் இருக்கின்றன.
1: எல்லாரும் தெண்டல் காற்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மென்மையானவங்களா இருக்கீங்களே காத்தே.
2: ஆமா சில சமயங்கள்ல சூறாவளி, ஏன்னா மனிதர்களுக்கு வந்து கோபம் வர்றத பத்தியெல்லாம், அதே மாதிரி காற்றுக்கு கோபம் வந்தா சூறாவளியாக மாறும்.
1: இப்ப காற்று கோபத்துல இருக்குதா? அமைதியான
3: இப்ப தென்றல்,
2: இப்ப இப்ப தென்றல் காற்றும் அன்பு பாட்டும் அப்படிங்கறதையும்
3: கேட்டு
2: ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சவாசமா பேசிட்டு இருக்கே பத்தியடா. அப்புறமா வந்து இப்ப காற்றலே ஊடகம்னு சொல்றோம், ரேடியோவே பத்தியடா, அதுக்கு உயிர் மூச்சு நான் தானே.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இப்ப நான் பேசுறேன் காற்றாக, நீங்கள் பேசுறீர்கள் எல்லாமே எங்களுடைய கைங்கரியம்
3: தான்.
2: நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி.
1: அடுத்த காற்று எங்கிருந்து
3: எங்கிருந்து வீசுது? வணக்கம்.
1: வணக்கம் காற்றே, மெதுவாக வீசுகிறது. வணக்கம்
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: கிருஷ்ணமூர்த்தி, நான் கோட்டார்ல பேசுறேன்.
3: கோட்டார்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார், காற்றா மாதிரி பேசுங்க, கேக்குறோம்.
4: ஓகே. நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், அதாவது எல்லாருக்கும் தேவைப்படுறேன். நான் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. அதாவது எல்லாரும் சுவாசித்தாதான் எல்லாருமே உயிர் வாழ முடியும்.
3: ஓகே.
4: அதாவது இயற்கை காற்று ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க செயற்கை காற்றும் உருவாக்குறாங்க, மின்விசிறி அந்த மாதிரி உபயோகப்படுத்தி என்ன அவங்க வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. நான் வந்து தென்னலாக இருப்பேன். தென்னை இழந்தீங்கன்னே ஆடி வரும் தென்னல் மாதிரி ஆடிதான் இருப்பேன். ஆனா புயலாக மாறிட்டேன்னா என்ன அடக்க என்னாலேயே முடியாது. அந்த மாதிரி ஆயிடுவேன்.
1: என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிறீங்க.
4: என்ன
3: ஜீவராசிகளும் இல்ல,
1: காற்றை கையகப்படுத்தவும் முடியாது, இல்ல வேலி போட முடியாது,
4: பிடிக்கவும் முடியாது, முடியாது. அந்த மாதிரி அவங்க உணர வேணா முடியும், அவ்வளவுதான்.
1: சரி, நன்றி நன்றி காற்று அவர்களே.
3: நன்றி நன்றி.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: இந்தியா இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
8: நியூ கேப்டன் கூலா?
7: ஆமா, பானசோனிக் ஏசிடா இந்தியா.

0: கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ க்ளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பேனசோனிக் ஏசி வாங்க.
2: ராஜநன் கோ, கோர்ட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
3: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
5: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: நீ
8: நீ காற்று அப்படின்னு பாட்டு போட்டு கூப்பிட்டாச்சு. எந்த காற்று வராங்க கேக்கலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? திக்கணக்கோடுல இருந்து சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே. என்ன காத்து வரும்போதே சோகம் ஆயிடுச்சு.
9: காற்று பாடுதா அல்லது தெண்டல் காற்றுன்னு சொல்லுதா? என்ன மொழி? காற்று காற்றாக பறந்து விட்டதா? ஏதோ கேக்குது. காற்று வந்து உங்களுடைய வானொலியின் ஒரு அளவை குறைத்துட்டு நீங்க
8: அப்பதான் நீங்க பேசுறது காற்றலைகள்ல கேக்கும்.
9: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
8: காற்றா மாறி வந்திருக்காங்க.
10: உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் மூச்சு காற்றும் நான்தான். பண்பலை நிகழ்வுகளை பாரோட்டு சேர்ப்பதும் நான்.
8: சூப்பர்.
10: அலையலையாய் வரும் என்னை அதிகம் கோபத்தில் புயலாய் மாறும் என்பதற்கு மலைகளை உடைத்து மரங்களை பாட்டவை.
8: அந்த காற்று அழகா ஏதோ சொல்லுது, கிளியரா கேக்குது.
9: காட்டுக்கு காட்டு தானே இப்போ வேலி போடுது. அப்புறம் என்னாச்சு? காற்று காற்றலைகள் தானே வரணும்.
10: ஏன்
9: வரல? ஓஹோ, மரங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் காற்று விட்டு விட்டு அடிக்குது இல்ல.
8: சொல்லுங்க.
10: இந்த
9: காற்று வந்து
10: விட்டு
9: விட்டு
8: அடிக்கடி.
9: அடுத்த காற்றுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி காற்று அவர்களே. அடுத்த காற்று.
8: வணக்கம்.
9: எல்லா காற்றுக்கும் வந்து கொஞ்சம் ஆனி மாதம் இல்லையா, கொஞ்சம் காற்று விட்டு விட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அனைத்து நேயர்களுக்கும் மூன்று சுற்றுகள்லயும் அசத்தலா ஆஹா ஓஹோன்னு
8: பங்கேற்று
9: அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு நேரமும் நடந்த அத்தனை செக்மெண்டையும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும்
8: நிலையத்தின் சார்பில் நன்றி.
9: நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது
8: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
9: அடுத்து நாம் கேட்க இருப்பது
8: செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து.
9: அதனை அடுத்து ஏக்சூர், அதனை தொடர்ந்து நம்ம வந்து கல்லூரி கலாட்டா, அதாவது இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் நேரலை கேட்கலாம். இனி நாம் கேட்போம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

ஏக் சூர் கேட்டோம். பதினோரு மணி எட்டு நிமிடம் 35 நொடி ஆயிற்றுக்கு. நேர்களை குமரி எஃப்எம் 101 அட்டகாசமா ஆரம்பமாகிற இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா. கலகலன்னு சந்தோஷமா உற்சாகமா படபடான்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரியிற கல்லூரி மாணவ மாணவிகளுடைய கலக்கல் கொண்டாட்டம் தான் இந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

0: இந்த கல்லூரி கலாட்டா கலக்கலான நிகழ்ச்சியில கலாட்டா பண்ண காத்துட்டு இருக்காங்க லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள். அவங்க கூடவே சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கலாட்டா பண்றதுக்கு நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேரு, கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ், அவங்களும் அங்கதான் காத்துட்டு இருக்காங்க. இதோ இப்ப நாம அவங்க எல்லாரையும் சந்திக்க போறோம். வாங்க காலேஜுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சுபா செல்வகுமார். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் குமரி எஃப்எம் 101 நேயர்களே. கோட்டை பெரிய கோள் வியாழன் கோள், வாரத்தின் பெரிய நாள் வியாழன். ஏன்னா நாம காலேஜ் காலேஜா போய் நம்மோட இளம் தலைமுறையினரை சந்திக்கும் ஸ்பெஷல் டே இன்னைக்கு, வித் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு குமரி எஃப்எம் 101 ஒலிக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான இளம் குரல்கள் ஒலிக்க ரெடியா இருக்கு. லட்சம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து கல்லூரி எங்க இருக்குன்னு நம்ம நியூஸ் ஆன் ஹவர் ஆப்ல கேட்கக்கூடிய நேர்களுக்கு சொல்றோம். நம்ம குமரி மாவட்டத்துல நாகர்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய மண்பாடு பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சுமிபுரத்துலதான் இந்த கல்லூரி இருக்கு. ரொம்ப அழகான இயற்கையான ஒரு இடத்துல இருக்கு இந்த கல்லூரி. இதுல படிக்கும் மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப என்னது என்ன பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அப்படிதானே ஏஞ்சல். ஆமா சரி, இப்ப ஒரு சைலன்ஸ் சொல்லுங்க பாப்போம். உங்க ப்ரொஃபஸர்ல உங்களை வந்து நல்ல சவுண்ட் போடும் ஒரு சைலன்ஸ் சொல்லுவாங்க, சொல்லுங்க பாப்போம். ஆனா சைலன்ஸா நீங்க இருக்க கூடாது இந்த ப்ரோக்ராம்ல, கலக்கணும் அப்படிதானே? ஆமா

0: சரி, ப்ரோக்ராம் போயிடலாமா? இப்போ சரி, இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் இருக்காங்க. அதுவும் வந்து இன்னைக்கு காலேஜ், பெரிய காலேஜ் இருக்கனால நாங்க ஓடி ஓடி தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு குரூப் எங்க கிட்ட இன்னைக்கு, இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா அந்த பிளாக் பக்கம் போயிருக்காங்க, காலேஜ் பிளாக் பக்கம் போயிருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா அந்த லக்ஷ்மி
1: ஆசியா ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ்.
0: சரி, இப்படி நிறைய பேர் இருக்கு, ரொம்ப மங்களகரமான பேர்களா இருக்கு. எல்லாமே வந்து குயில்கள் கூட்டமா இருக்கு. நீங்க குயில்கள் தானா?
1: ஆமா.
0: உங்க அம்மா உங்க எப்படி எழுப்புவாங்க? குயிலே எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டா உங்களை எப்படி எழுப்புவாங்க? தண்ணியை ஊட்டவா? வேற என்ன கேட்பாங்க? அவ்வளவுதான் கேட்பாங்க. வேற என்ன கேட்பாங்க?
1: செட்டி எழுப்புவாங்க.
0: செட்டி எழுப்புவாங்க. எப்படி குயிலே எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி கூடுவாங்க? எப்படி திட்டம்? ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். ஐயோ, அது வேண்டாம், ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, முதல்ல வந்து நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
1: காலத்தின் முக்கியத்துவம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆசிகா.
0: ஆசிகா, காலத்தின் முக்கியம் கருதி கூட இருக்க நண்பர்கள் அனைவரும் நம்ம கிட்ட வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரீங்களா? அவங்க காலத்தின் முக்கியத்துவம் தொடங்கியிருக்காங்க. ஆசிகா வந்து இப்ப காலத்தின் முக்கியத்துவம் சொன்னதுனால எல்லா நம்முடைய மாணவர்களும் கிட்ட வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரீங்களா? சைலன்ஸ் சொன்னீங்க நீங்க, அதனால சைலண்டா எல்லா பக்கமும் போயிட்டீங்க. கிட்ட வரீங்களா? எல்லாரும் கிட்ட வரீங்களா? வாங்க வாங்க. சரி, பேசுங்க.
1: காலம் என்பது மனித வாழ்க்கையின் மிகவும் மதிப்புமிக்க செல்வமாகும். இழந்த பொருளை மீண்டும் பெறலாம், ஆனால் இழந்த நேரத்தை எப்பொழுதும் திரும்ப பெற முடியாது. காலத்தை வீணாக்குவது நம் எதிர்காலத்தை வீணாக்குவதாகும். எனவே காலத்தின் அருமையை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவோம். நன்றி.
0: நன்றி, நன்றி. இவங்களுக்காக ஒரு கேள்வி, நமக்கு முடிஞ்சு போல ஒண்ணு, ஆனா திரும்பி கையில கிடைக்காது, அது என்னது?
1: காலம்.
0: காலம் அதுதானா? கரெக்ட் தானா?
1: ஆமா.
0: நேற்று என்ன, இன்னைக்கு வராது, இன்றைய நாள், இன்றைய நாள்
1: வராது,
0: நாளைக்கு வராது இல்லையா? அதற்கு வந்து காலம் கருதி திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லாரும் கிட்ட வாங்க, கிட்ட வாங்கன்னு சொல்றோம். எங்க கத்த முடியல, கிட்ட வர்றீங்களா? வந்துட்டாங்க அப்பா. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க?
2: கவிதை சொல்ல போற.
0: யார்?
2: அப்பாவை பத்தி கவிதை.
0: சரி, அப்பாவை பத்தி யார் சொல்ல போறீங்க?
2: சிவசுப்லட்சுமி.
0: சிவசுப்லட்சுமி அப்பாவை பத்தி கவிதை சொல்ல போறாங்க.
2: அம்மாவின் அன்பு மலை என்றால் அப்பாவின் அன்பு நிழல். வெயிலிலும் காக்கும் மரம் போல் வாழ்க்கை முழுவதும் துணை நிற்பவர். கடுமையான வார்த்தைக்குள்ளும் கனிவான இதயம் மறைந்திருக்கும். அப்பா என்ற உறவு கிடைத்தது என் வாழ்வின் மிகப்பெரிய வரம். அவரின் ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா வெற்றியும் நிச்சயம். என் சிரிப்பிற்கு வாழும் அன்பின் உருவம் என் அப்பா. உலகம் முழுவதும் தேடினாலும் உங்களை போன்று யாரும் இல்லை.
0: ரொம்ப சுபமான கவிதை சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒரு கிளாப் பண்ணலாமா? சரி, இப்போ அப்பா பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க இல்லையா? சரி, வீட்டுல வந்து அப்பா வந்து உங்களை வந்து எப்பவுமே தங்கமே செல்லமே மக்களே அப்படிதான் கூப்பிடுவாங்களா, இல்ல எப்பவாவது திட்டி இருக்காங்களா? யாரையா திட்டி இருக்காங்களா?
3: ஆமா, திட்டி இருக்காங்க. ஏதாச்சும் கண்டிப்பா திட்டுவாங்க.
0: திட்டுவாங்க இல்லையா?
3: நேரம் பாசமா இருப்பாங்க.
0: சிநேகமா இருக்க நேரம் ரொம்ப
3: பாசமா இருப்பாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க.
0: சரி, இப்ப வந்து அப்பா பத்தி அவங்க ரொம்ப சூப்பரான கவிதை சொன்னாங்களா, உங்க அப்பா திட்டும் போது ஒரு கவிதை எழுதுனா எப்படி எழுதுவீங்க? கஷ்டமா இருக்கு இல்லையா? அது அப்படி எழுந்தா அடுத்தது என்ன பண்ண முடியாது? திரும்ப அப்பா என்ன போய்
3: பேச முடியாது.
0: அதனால அதை சொல்லவே மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்க தொடர்றாங்க. வதன் ஸ்ரீ பரமேஷ்.
4: வணக்கம் நேர்களே. சூப்பரா போயிட்டு இருக்கு. காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இலக்கம் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காலேஜ்லதான். இப்போ வந்து நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய ஸ்கிரிப்ட். அதாவது இந்த 1 hour குதூகலமா கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்த ஒரு மாணவரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: சி சால்வின், உயிரி வேதல் டிபார்ட்மெண்ட்.
4: என்ன பண்ண போறீங்க?
5: நான் மாணவனின் உறுதி.
4: மாணவனின் உறுதி அப்படின்னு சூப்பரான ஒரு கவிதை சொல்ல போறாங்க. சொல்லுங்க பாக்கலாம்.
5: கல்லூரி வாசல் கனவுகள் பூக்கும் தோட்டம், கல்வி தரும் ஒளியே நாளை நாட்டின் நாட்டம். உரிமை கேட்போம் நியாயத்தின் குரலாக, கடமை செய்வோம் மனிதத்தின் வழியாக. வளரும் பாரதம் நம் கையில் என்று உணர்வோம். ஒற்றுமையை விதைத்து அன்பை

0: வளர்ப்போம், ஒழுக்கம் காத்து உயர்வை அடைவோம். இன்றைய மாணவன் நாளைய தலைவன், நல்ல குடிமகனாய் நாட்டை உயர்த்துவோம். நன்றி.
1: சூப்பர் சூப்பர், நீங்களே எழுதினீங்களா? அப்படியா? சரி,
2: ஐயோ உண்மையை போட்டு உடச்சிட்டீங்களாப்பா, இப்படியா உண்மையா இருக்கிறது? நீங்க இப்ப வந்து கல்லூரி வாழ்க்கையை பத்தி சொல்றீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் கல்லூரி பத்தி. ஒண்ணு வந்து பாசிட்டிவா சொல்லணும், இன்னொன்னு வந்து ஆப்போசிட்டிவா சொல்லணும். யார் சொல்றீங்க? கல்லூரி கல்லூரி கல்லூரி யாரா சொல்லுங்க? அவங்களே கவிதை எழுதுன கல்லூரி அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை, இன்னொன்னு வந்து கல்லூரி அப்படின்னா ஒரு ஆப்போசிட் வார்த்தை.
0: கல்லூரி என்பது ஒரு கண்டிப்பான, எல்லாருக்கும் டிகிரி வேணும். அது வந்து நம்ம லட்சுமரம் காலேஜ்ல நல்லா வந்து ஆப்போசிட் இருக்கு, எல்லா டீச்சர்மாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் போதும்.
2: கல்லூரி
0: அதனால
2: ஆப்போசிட்,
0: ஆப்போசிட்னா எல்லா ஃபீஸோட லட்சுமரம் காலேஜ் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா கேக்குறாங்க.
1: என்ன பண்ண போறீங்க? சாங் பாட போறீங்க, எதை பத்தி?
2: எடுங்கம்மா,
1: ஆல்ரெடி கோதிட்டு வந்துட்டாங்க, இப்ப பாடுவோம்.

0: நீங்க எங்களுக்கு கிளாப் பண்ணுங்களே. அந்த நேர்களை என்ன தெரியுமா, இந்த தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் அப்படி பாடினதும் நிஜமாவே சொல்றேன், அவ்வளவு ஒரு காத்து அடிச்சது, அது கொஞ்சம் இதமாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும்.
1: சரி, இவங்க ஒரு பாட்டு பாடினாங்களா அதுக்கேத்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு கறி ஜோக்கா? சரியா, நான் யார் சொல்றீங்க பாப்போம். எனக்கு வந்து பல்லு நிறைய இருக்கும், ஆனா என்னால சாப்பிட முடியாது.
0: கழிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு இப்படி
1: கேட்டீங்க,
0: இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்களேன். சரி, அடுத்ததாரா, உங்க பேரு?
2: ரபிஷா.
0: என்ன படிக்கிறீங்க? என்ன
2: செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி.
0: என்ன பண்ண போறீங்க?
2: கவிதை சொல்லுங்க. போதை இல்லா தமிழகம், போதை புகுந்த மனம் விடியலை காணாது, பொறுப்பு சுமந்த இளம் தோல் பாதையே மறவாது, கையில் புத்தகம் இருந்தால் கனவுகள் மலரும், கையில் போதை இருந்தால் வாழ்வே சிதறும், தென்றல் வீசும் தமிழகம் தெளிவோடு திகழட்டும், தீய பழக்க சங்கிலிகள் துணிவோடு உடையட்டும், உழைப்பின் உயர்வையே உயர்வின் மனமாகும், ஒழுக்கம் காக்கும் இளையோரே நாட்டின் பலமாகும், போதைக்கு இல்லை என்று ஒவ்வொரு இதயமும் முழங்கட்டும், போதை இல்லா தமிழகம் உலகிற்கே ஒளியாக விளங்கட்டும்.
0: சூப்பர் சூப்பர்,
1: ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஆனா வந்து போதை வேணும், என்ன போதை வேணும், என்ன போதை வேணும் உங்களுக்கு? இப்போ இளைஞர் படிப்பு, வேலை படிப்பு, ஒரு லட்சியம் அப்படிங்கிற போதை வேணும் இல்லையா? கண்டிப்பா அதுக்குன்னு வேற போதை அதுல வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. சரியா, இப்ப நம்ம குமரி FM 101 வந்து போதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் போயிட்டு இருக்கு, அதையும் கேட்டு பாருங்க. ஏன்னா சரியா உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜிங்கிள் தான் போயிட்டு இருக்கு, கேளுங்க.
0: அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, கற்பனைக்கு எல்லை இல்லை. இதோட எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்வேன், அதுக்கப்புறம் இது ஒரு கதை மாதிரி வரும், ஒரு ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, யாருக்கு தெரியுமோ அடுத்த லைன் சொல்ல ரெடியா இருக்கீங்களோ என் பக்கத்துல வந்து வந்து சொல்லலாம். சரியா, முதல் லைன் என்ன அப்படின்னா, இன்று காலை இனிமையாக புலர்ந்தது, நான் சொல்லிருக்கேன். அடுத்த லைன் யாரு சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கற்பனைக்கு எல்லை இல்லை, உங்களோட கற்பனை திறன் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க.
1: நானே சொல்றீங்க, நான் தூக்கத்தில் இருந்து விழித்தேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிட்டாங்க. அடுத்த
3: காலையில் காபி குடித்தேன்,
0: காபி குடித்தேன், சரி, தேநீர் அருந்தினேன். ஓகே, அப்படி மாத்திப்போ. அடுத்தது,
4: நான் கிளம்பி காலேஜுக்கு வந்தேன்,
0: கல்லூரிக்கு வந்தேன். சரியா, இங்கிலீஷ் வேர்ட் இல்லாம தமிழாவே அப்படி கொண்டு வருவோமா? அடுத்தது நீங்க.
5: நான் பேருந்தில் வந்தடைந்தேன்.
0: எங்க வந்தடைந்தேன்?
5: கல்லூரிக்கு.
0: கல்லூரிக்கு வந்தடைந்தேன், பேருந்தில் கல்லூரிக்கு வந்தடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது,
1: ஃப்ரீ பஸ்ஸுக்காக காத்தேன்,
0: கல்லூரிக்கு வந்தடைந்தேன்னு சொல்லிட்டாங்க. சரியா, நீங்க

0: அதாவது இல்ல இல்ல அவங்க அந்த அடுத்தது அடுத்ததான் வரணும். அதாவது கல்லூரிக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அடுத்த லைன் என்ன வரும்? நீங்க
1: கல்லூரிக்கு படித்தேன்.
0: கல்லூரிக்கு படித்தேன், ஓகே.
1: கல்லூரி முடிந்தடன் வீட்டுக்கு சென்று,
0: வீட்டுக்கு போறதுலே குறியா இருக்காங்கப்பா. அடுத்த வீட்டுக்கு போயாச்சு. இனி அடுத்தது கற்பனை தீர்ந்து போச்சு நேர்களே, கற்பனை தீர்ந்து போச்சு. என்ன சொல்லல, இப்ப வந்து நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு. லக்குபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருந்து கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: கேட்ட பாடல் வெற்றி கொடி கட்ட திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
7: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: திரும்பவும் காலேஜுக்குள்ள போலாமா? வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, நாங்க இப்போ கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக லக்குமபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில வந்திருக்கோம். சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த வியாழக்கிழமை. இந்த டைம்ல எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, இப்ப இவங்க வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 10 க்வெஸ்சன்ஸ். ஆனா எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே ஒரே ஒரு பதில் தான். அந்த க்வெஸ்சன்ஸ் நல்லா கவனமா கேளுங்க. 10 க்வெஸ்சன் முடிஞ்சதுக்கு பிறகு யாருக்கு தெரியுமோ டக்குன்னு சொல்லணும், சரியா? சரி, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பிரின்சி.
1: ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்?
2: நாங்க வந்து செகண்ட் இயர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்.
1: நாங்க நீங்க தானே? சரி, ஓகே. 10 க்வெஸ்சன் சொல்லுங்க.
2: 10 கேள்விகள், பதில் 1. 1. இரு கைகளாலும் எழுதும் ஆற்றல் படைத்தவர். 2. இவர் விமானத்தில் பயணம் செய்ததில்லை. 3. இவருக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் கிள்ளையாடி வள்ளியம்மை. 4. அதிகமான நாடுகளில் அஞ்சல் தலைகளில் இடம்பெற்றவர். 5. இவரது குடும்பத்துடன் திருமண உறவு வைத்துக் கொண்டவர் ராஜாஜி. 6. யங் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர். 7. இவரது அரசியர் குரு கோபாலகிருஷ்ண கோகலை. 8. ஆகஸ்ட் புரட்சிக்கு இவர் செய்த முழக்கம் செய் அல்லது செத்துமடி. 9. இவரை தேசப்பிதா என முதலில் அழைத்தவர் நேதாஜி. 10. இவரது கடைசி வார்த்தை ஹே ராம். இவர் யார்?
1: சூப்பரா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது தேசப்பிதா அப்படின்னு உள்ள கிளிக் வந்ததும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. யார் சொல்றீங்க?
3: கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க.
4: மகாத்மா காந்தி.
3: உங்க பேரு?
4: அபிநயா.
1: அபிநயா சொல்லிருக்கீங்க.
4: செகண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். செகண்ட் இயர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்.
1: அடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்க பேரு முதல்ல?
5: எம் ஆகாஷ், இளம்கலை, தமிழ் முதலாம் ஆண்டு. திருக்குறள்ல அன்புடைமை அதிகாரத்துல இருந்து 5 குறள்
1: சொல்றீங்களா?
5: ஆமா,
1: சொல்லுங்க.
5: அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூத்துள் தரும். அன்பிற்கு அடைத்து வைக்கும் தமிழ் எதுவும் தாள் எதுவும் கிடையாது. அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பினை வெளி கொண்டு விடும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரையர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் எல்லாம் தமக்கே என்று உரிமை கொண்டு கொள்வர். அன்புடையாரோ தம் எலும்பையும் பிறருக்கே உரித்தாக்கி மகிழ்வர். அன்பு ஈனும் அவர்வும் உடைமை, அது ஈனும் நன் பெண்ணும் நாட சிறப்பு. அன்பானது பிறப்பால் ஆர்வமுடையவருக்கு பண்பை தரும். அன்புச்சு அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புச்சார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பானது அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்வதே வாழ்க்கையின் பயனை தரும். எண்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம். எலும்பில்லாத பூச்சிகளை வெயில் காய்த்து வருவது போல அன்பில்லாதவர்களை அறமானது காய்த்து வருது.
1: சூப்பர் சூப்பர். அதாவது இந்த உலகத்துல வந்து இப்ப நமக்கு தேவையான ஒன்று அப்படின்னா அன்புடைமை அப்படிதான் சொல்லி ஆகணும்ல.
3: ரொம்ப அருமையா சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அருமை எவ்வளவு சொன்னாலும் முடியாது இல்லையா? அதாவது தமிழ் மொழி வந்து ஒரு வெள்ளித்தட்டு, அதுல வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தான் வந்து திருக்குறள் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்க தத்துவவியலாளர் டாக்டர் க்ரௌல் அவர்கள், சரியா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்குறளை நாம படிக்கிறதுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: அடுத்த க்வெஸ்சன் கேட்டக்கூடாதுதான் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ஒரு சின்ன ஒரு
3: அவங்களுக்கு ஒரு பதட்டம் டென்ஷன். சரி, அடுத்து நம்முடைய மாணவர் ஒருத்தங்க ரெடியா இருந்தாங்க. எங்க போனாங்க? வாங்க. அவங்க வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோல நியூஸ் வாசிக்கணும், அகில இந்திய வானொலியிலேயே ஆகாஷ்வாணியில வந்து நியூஸ் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஒரு எழுதிய கொடுத்துட்டோம், அவங்க வாசிக்கிறாங்க. இப்போ வாசிங்க.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுஜய்குமார் கேஎஸ், 3rd ஆண்டு விலங்கியல் துறை. முதலில் தலைப்புச் செய்திகள். பூனைகளுக்கு தனி டிவி சேனல். பூனை சங்கம் அறிவிப்பு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஐஸ்கிரீம் விற்போர் சங்கத்திற்கு உலக உணவு பாதுகாப்பு துறை அறிவித்தல். ரோபோக்களுக்கிடையே சண்டை. குமரி மாவட்ட உணவகத்தில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். பூனைகள் சோர்வை நீக்கவும், வீட்டில் வளர்க்கும் பூனைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும். நேற்று சென்னையில் பூனை சங்கம் சார்பாக பூனைகளின் தலைவர் திரு மியாவ் டியாங் அவர்கள் பூனைகளுக்கு குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கப்பட்டது. இந்த சேனலில் பூனைகளுக்கு பிடித்த எலிகள் ஓடுவது போன்ற காட்சிகளும், பறவைகள் பறக்கும் காட்சிகளும் நாள் முழுவதும் ஒளிபரப்பப்படும் என மத்திய அரசு இந்த ஒப்புதலும் அளித்துள்ளது. மனிதர்கள் வேலைக்கு சென்ற பின் வீட்டில் தனியாக இருக்கும் பூனைகள் இதன் மூலம் பெரிதும் மகிழ்ச்சி அடையவும் மன அழுத்தமின்றி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பூனை சங்க செயலாளர் திருமதி மியா ரோல

0: அலெக்ஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐஸ்கிரீம் என்பது அனைவருக்கும் பிடித்த குளிர்ச்சிய குளுமையான உணவுப் பொருள். இதன் சுவை மற்றும் தரம் ஆகியவைகள் சரியாக இருப்பதை உறுதி செய்யவும் ஐஸ்கிரீம் விற்பனையை அதிகரிக்கவும் ஐஸ்கிரீம் உற்பத்தியாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஐஸ்கிரீம்களை சுவைத்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஐஸ்கிரீம் டேஸ்டர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. குமரி மாவட்ட பிரபல உணவகம் ஒன்றில் உணவு பரிமாறும் ரோபோக்கள் தாங்கள் பரிமாறிய உணவுப் பொருட்களை பற்றி மாற்றி கொடுத்ததால் சண்டையிட்டுக் கொண்டன. இந்த சண்டை பிரபல உணவகத்தில் இரவு நேரத்தில் பரபரப்பான கூட்டம் மிகுந்த உணவகத்தில் நடைபெற்றதால் அங்கு சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது.
1: ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிச்சுமே அப்படின்னு கிளாப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியோல பேசுறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அவங்களுக்கு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு வந்த நாட்டுல இருந்து அந்த பேப்பரை வந்து அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்க, மைக் பிடிக்கும் போது எல்லாருக்கும் வர டென்ஷன் தான் இல்லையா? சூப்பரா வாசிங்க. எனவே ஒரு திரும்ப ஒரு கைத்தட்டுதல் கொடுத்துடலாம். உங்க பேர் என்ன?
0: சுஜய்குமார்.
1: கேஎஸ்க்கு வந்து ஒரு வாழ்த்துக்களும் சொல்லலாம். வருங்காலத்துல ஒரு நியூஸ் ரீடரா வர்றதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றது நம்ம குமரி பண்பலை நோட்டு வந்து.
2: சரி, ஓகே. இப்போ எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீ நான் ரெண்டு பேரு ஒரு ரன்னிங் ரேஸ் போறாங்க, ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க, யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நீ அப்படிங்கிற வந்து ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து ஆனா வந்து பிரைஸ் கொடுத்தது நானுக்கு கொடுக்கறாங்க, ஏ யாரா சொல்லுங்க?
3: நீ யாரு ஜெயிச்சான்னு கேட்டப்போ நீ வந்து நான் சொல்லி
2: இருக்கும் சொல்லிட்டீங்களே, சூப்பர் சூப்பர். உங்க பேரு?
3: ஜி கீர்த்திகா.
2: கீர்த்திகா, அடுத்து யாரு என்ன பண்ண போறீங்க?
1: சரி, இவங்கிட்ட இப்ப நாலு ஜன்னல ஒரு க்வெஸ்சன், என்ன எப்படி போட்டாலும் நான் அப்படிதான் இருப்பேன். அழகியில போட்டாலும் சரி, தொங்க போட்டாலும் சரி, படுக்க போட்டாலும் சரி, நான் எப்படி போட்டாலும் அப்படிதான் இருப்பேன்.
2: சனிரா
1: சொன்ன மாதிரி நாலு மாதிரி ஒரு நம்பர்
2: தான்.
1: எப்படி எப்படி எப்படி போட்டாலும் நான் அப்படிதான் இருப்பேன். ஒரு ஒரு க்ளூ தரட்டுமா? ஒரு க்ளூ தரட்டுமா? அது ஒண்ணுக்கு வந்து நம்ம வந்து ரோமன் லெட்டர்ல எழுதுவோம், வித்தியாசமா எழுதுவோம். இது அப்படி இல்லை, இது எப்படி போட்டாலும் அப்படியா? ரோமன் லெட்டர்ல இது சாதாரண ஆர்டினரி லெட்டர் தான். எப்படி போட்டாலும் கரெக்டா சொன்னாங்க. யாரோ யாரு யாரு நம்ம டிரைவிங் கிளாஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன போடுவோம்? அது யார்கிட்ட சொன்னது? திருக்குறள் வாசிச்சா சார்? ஆகாஷ், ஆகாஷ். அப்படி கிளாஸ் பண்ணலாமே.
2: சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்க பேரு?
3: அபிநயா.
2: என்ன பண்ண போறீங்க?
3: பாட்டு பாட போறீங்க?
2: பாட்டு போட போறீங்க? சத்தமா பாடுங்களே.
1: மகாத்மா காந்திய வந்து அவ்வளவு அற்புதமா சொன்ன அபிநயா, இப்ப குரல்ல என்ன ஆச்சு? அபிநயா, அபிநயத்தோட வர வரட்டும்.
3: எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

0: கேட்டு பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளை எழுத ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்க சங்கர் மகாதேவன் பாடியது.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: நேர்களை 11:39 ஆயிட்டு குமரேஃபம் 101 இருந்து கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியை ரசிச்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. வாங்க மீண்டும் காலேஜுக்குள்ள போலாம். வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே. எதேச்சியா நடந்த ஒரு சின்ன கட்டுனால நம்ம ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் தடைபட்டுட்டு இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்கள் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிக்கக்கூடிய கல்லூரி லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. எப்படா ப்ரோக்ராம் முடிக்காங்க, கிளாஸுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. சரி, நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா நாங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் ப்ரிப்பேர் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பேக்ல ஒரு 5-6 பேர் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: கடி ஜோக்
1: பாபா. பேர் உங்க பேர்?
2: எஸ்ஆர் அக்ஷயா கீர்த்திகா, செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி. செகண்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரி.
1: ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் வந்திருக்கோம் அப்படின்னு
2: சொல்லிருங்க. ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கோம்.
1: தோழிகள்.
2: ஆமா ஆமா. கடிதோக்கு செல்லான் இருக்கோம். ஃபர்ஸ்ட், எந்த ரூம்ல கதவும் இருக்காது ஜன்னலும் இருக்காது?
1: எந்த ரூம்ல
2: கதவும் இருக்காது? கரெக்ட்.
1: பொது அறிவுக்கு ரொம்ப தூரமான விஷயங்கள்னால ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாங்க.
2: நிலநடுக்கம் வந்தா பால் என்ன ஆகும்? நிலநடுக்கம் வந்தா பால் என்ன ஆகும்
1: அப்படின்னு கேட்டாங்க. மில்க்ஷேக் ஆகுமா? அடுத்து,
2: எந்த கீயால் கதவை திறக்க முடியாது?
1: சொல்லிருக்கப்பா, எந்த கீயால் கதவை திறக்க முடியாது? மங்கியால மங்கிட்ட கீ கொடுத்தா திறக்கும், உடச்சே திறக்கும். எந்த கீயால் கதவை திறக்க முடியாது? ஆன்சர் சொல்லுங்க.
2: வங்கி.
1: மங்கி தானா? கடவுளே.
2: எந்த வங்கியில பணம் வைக்க முடியாது?
1: எந்த வங்கியில பணம் வைக்க முடியாது?

0: மங்கி பங்கி வங்கி அடுத்த எந்த வங்கியில பணம் வைக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. யார யார ஆன்சர் சொல்ல போறீங்க? எந்த வங்கியில பணம் வைக்க முடியாது?
1: ரிவர் பேங்க்.
0: ரிவர் பேங்க். அடுத்து
2: வீடு கட்ட முடியாத கல் எது?
0: வீடு கட்ட முடியாத கல் எது? ஏன்னா அதை காதுல போடுவோம், வைரக்கல்லா இருக்குமோ? வேற நக்கல்.
2: நக்கல்
0: நக்கல். ஐயோ இது ரொம்ப நக்கலா இருக்கப்பா, நக்கலா இருக்கு. அடுத்து இப்ப வந்து ஒண்ணு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருப்பீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. அது அப்படி ஒரு பேர், ஒரு பேர் இப்படி என்னன்னா உங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேரை வந்து நாங்க சொல்லலாமா? ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டார் அவார்டு உங்க ஃப்ரெண்டுக்கு, எந்த ஃப்ரெண்டு கொடுக்கலாம் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டார் அவார்டு? ஸ்லீப்பிங் ஸ்டார் அவார்டு யாரு கொடுக்கலாம்? யார் அந்த ஸ்ரீவித்யா? கை காட்டுங்க. என்ன பண்ணுவாங்க கிளாஸ்ல? செய்வாங்க. இப்ப உங்க கிளாஸ்ல வந்து உங்க லெக்சரர் யாரா இருக்காங்கன்னா கேட்டிருப்பாங்க. எப்படி சொல்லிருப்பீங்க? இல்ல வீட்டுல ஃபுல்லா படிப்பாங்களா இருக்கும் ஸ்ரீவித்யா. சரி அடுத்து. ஆமா வீட்டுல ஃபுல்லா படிப்பாங்களா இருக்கும். அடுத்தது கேட்டிங் அல்லன்னா கேன்டீன் குயின் யாரு?
3: கேப்டன். கேன்டீன் எப்போ கைது போறேன்னு
0: மௌனமே போச்சு அப்படின்னு கிளாஸ்ல. கடைசி நிமிஷத்துல
2: என்ன சொல்றாங்க? வணக்கம்,
4: என் பெயர் சர்மலா. நான் இளங்கலை வரலாற்று துறை தமிழ் வழி கல்வியில 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன்.
2: வாசிப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன சொல்ல போறீங்க?
4: நான் என்றும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆபரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனை எனது வழிகாட்டி. ஜூலி சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக விரும்புகிறவர்கள் ஒரு நூலகத்திற்கு செல்ல வேண்டும். டிஸ்கார்ட்ஸ்.
2: அதாவது வாசிப்பு பத்தி சிந்தனை துளிகள் யாரு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே, அவர் கிளாப் பண்ணுங்களேன். சரி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் தீபிகா. நான் வந்து ஹிஸ்டரி 2nd இயர்ல இருந்து வரேன். நான் வந்து கல்வியை பத்தி ஒரு கவிதை வாசிக்க போறேன்.
2: நீங்க எழுதின கவிதையா?
5: இது வந்து எங்க மேம் எழுதினது. ஓகே. கல்வி இது ஒரு முடிவில்லா வானம், இதில் உன்னால் முடியும் வரை பறந்து செல். கண் இல்லை என்றாலும் பார்வை உண்டு, எனவே கல்வியை நன்றாக கற்க வேண்டும். கல்வியை நீங்கள் நேசித்து படித்தால் கல்வி உங்களை வாழ்நாள் முழுவதும் கண்கள் இமை காப்பது போல பாதுகாக்கும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பரா கல்வி பத்தி கவிதை சொல்லிருக்காங்க.
0: சரி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட, சரியா? எவ்வளவு எடுத்தாலும் குறையாது.
2: இன்னும்
0: படிக்கணும். எப்ப கொஞ்சம் டைம் கிடைச்சா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா ஸ்ரீவித்யா? சரி அடுத்து கேன்டீன் குயில கூட கூட்டிட்டு போலாமா டீ குடிக்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் இருக்கு இல்லையா? சரி உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ். சரியா, மைண்ட் வாய்ஸ் வந்து இப்ப டக்குன்னு நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் என்னதான் இருக்கும் சொல்ல. நான் ஒரு உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் சொல்லணும். சரியா? மைண்ட் வாய்ஸ், உங்களுடைய மைண்ட் வாய்ஸ், இதுக்கெல்லாம் உங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப கிளாஸ்ல சொல்றாங்க. உங்க மேம் சொல்றாங்க, ஸ்ரீவித்யா நீ தூங்கி தூங்கி உனக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஷார்டேஜ் ஆயிட்டு அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்?
2: ஓடிட்டாங்க, நீங்க கேட்ட க்வெஸ்சன் கேட்டு ஓடியே போயிட்டாங்க.
0: இதுல வேற ஒரு ஆன்சர் வந்து செம்மையா வந்து ஆனா வெளியே சொல்ல முடியாது. சொல்லுங்க ஸ்ரீவித்யா, ஸ்ரீவித்யா சொல்லுங்க சொல்லுங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்?
2: என்ன தோணுதோ சொல்லுங்க.
0: என்ன தோணுது? வேற செலவிட்டே
6: தேவையா?

0: நம்ம ரொம்ப மரியாதையே சொல்லல நம்ம ஃபேமிலியா. என்னடா இது, தூங்கினாலும் இப்படி பண்ணக்கூடாது ஸ்ரீவித்யா. நாளைக்கு நீங்க ஒரு மேமா போக வேண்டிய சூழ்நிலையில இப்படி யாராவது சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஒரு சாரி கேளுங்க உங்க மேம்ட.
1: சாரி
0: மேம், இப்படி பண்ணிட்டீங்களே மேம் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: சாரி மேம்,
0: இப்படி பண்ணிட்டீங்களே மேம்,
1: இப்படி பண்ணிட்டீங்களே.
0: ஓகே, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்ச கேண்டீன் ஃபுட்டு வந்து நீங்க போற டைம்ல காலி ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லி அவர் ஆன்சர்? பேப்பர் இல்ல அப்படின்னு. சரி, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அதாவது டெட்லைன் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு டேட் முடிஞ்சு போச்சு, அப்ப என்ன சொல்லுவீங்க?
1: இன்னைக்கு
2: பக்கம் பக்கமாய் விளக்கினாலும் புரியாது, தீர்வு காண்க என்று தூக்கி சுமக்கும் பிரச்சனைகள் ஏராளம். நிறுவுக என வாதிடும் வழக்குகளுக்கு எல்லை இல்லை. புரிவதும் கடினம், புரிய வைப்பதும் கடினம். புரிந்தால் புலி என்பர், பிரிந்தால் நிம்மதி என்றாலும் மையத்தின் எந்த பாதையிலும் இதை பிரிய வழி இல்லை. பின்தொடர்ந்தால் வாட்டும், குழப்பும், பைத்தியமாக்கும். பிடித்து போனால் அதன் மீது பித்தமாக்கும். இன்பத்தை கூட்டி துன்பத்தை கழித்து அன்பை பெருக்கி நேரத்தை வகுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை கணிதம்.
3: சூப்பர், வாழ்க்கை கணிதம் பத்தி சொல்லிருக்காங்க, கிளாப் பண்ணுங்களாமா?
0: வாழ்க்கை கணிதம், அடுத்த வாழ்க்கை கவிதை வச்சு ரெடியா இருக்காங்க.
3: வாழ்க்கை பத்தி கவிதை சொல்ல வரீங்க, சொல்லுங்க உங்க பேர்.
4: என்னோட பேரு மோனிஷா, நான் 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேன். நான் இப்ப சொல்ல போறது வாழ்க்கையை பற்றி. தேடாத போது கிடைப்பதும், தேடும் போதும் தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான்.
3: சூப்பர், ஒரு 4 லைன்ல வாழ்க்கையை பத்தி முடிச்சிட்டாங்க.
0: அவ்வளவு அருமையா வந்து கவிதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம நியூஸ் ரீடர் வந்து என்னன்னா, நான் கண்டிப்பா பொது அறிவு அதான் பொது அறிவு தான்ப்பா, ஜென்ரல் நாலேஜ், ஜிகே அப்படின்னு நிறைய சில பூவுன்னு சொல்லலாம், பொய் பூன்னு சொல்லலாங்க மாதிரி நம்முடைய பொது அறிவுக்கு வருவோம். வாங்க.
5: மை நேம் இஸ் கே.எஸ். விஜயகுமார். I am 3rd BSc Zoology. I am speak about the general knowledge for our human blood. I am speak about the first sentences. Sentences in everyone should be know this. 17% of your immune system depends on the digestion. Blood pressure 120/80. Pulse 70/100. Temperature 36.8-37. Breathing 12-16. Hemoglobin male 13-18. Hemoglobin female 11.15-16. Cholesterol 132/20. Potassium 3.5-5. Sodium in normal human beings 5-6 liters. Children 17-130. Adult 17-150. Iron 8-50 mg. White blood cells 4,000-11,000. Platelets 150,000-4 lakhs.
0: அப்படியே வந்து போயிட்டே இருக்கு பொதறிவு. ஏதாவது என்னன்னா, நம்ம மோனிஷா வந்து அருமையா வந்து ஒரு வாழ்க்கை கவிதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேடாத போது கிடைப்பதும், தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் அப்படின்னு. இப்ப இவ்வளவு அழகா பொதறிவு சொல்லும் போது அங்க வந்து 4-5 பேர் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டீங்க. ப்ரெஷர், நமக்கு ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு அழகா சொன்னாங்க. பிளட் ப்ரெஷர், பிளேட்லெட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் வாழ்க்கையில ஒண்ணுதான், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிதானா? ஒரு கிளாப் பண்ணிடலாமா?
3: சரி, அடுத்து யார் என்ன பண்ண போறீங்க? சாங் போட போறீங்களா? ஓகே,

0: இப்ப உங்க பேர்லாம் சொல்லிருங்க.
1: சி சாஜனா, பிஎஸ்சி விலங்கியல் துறை.
2: கே அஸ்மி, ஆர் ஸ்ரீகா, ஆர் அஜித்.
0: என்ன பாட்டு பாட போறீங்க? பாபா என் தேவதையே.
3: பொன்பாய் பேசும் தாரையே,

0: அப்படி நேர்கள் வந்து என்ன பூவேவா பூவேவான்னு கூப்பிடுறாங்க. கொலுசுலாம் தர மாட்டேங்காங்க, கால கொலுசுலாம் தரேன்னு சொன்னீங்க, ரொம்ப அருமையா பாடினாங்க. என்னதானே பாடினீங்க இவ்வளவு நேரம்? வா வா
1: அதே வைபோட அதே சிச்சுவேஷன்ல அதே மாதிரிதான் ஒரு சாங் பாட போறாங்க. உங்க பேர் சொல்லிருங்க.
2: ஆஷா, தேர்ட் இயர் பிஎஸ்சி காலேஜ்.
3: அனிஷா.
1: தட்சி. ஓகே பாருங்க என்ன சாங்.
3: என்ன
1: சாங்? அப்பா சாங். ஆனந்த யாழ். என்ன சாங்?
0: அப்பா மகளுக்காக பாடுங்க.

0: திட்டாங்க, அடுத்தது மீட்டுறதுக்கு வராங்க. யாரு அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. அடுத்தவங்க பேர் சொல்லுங்க.
1: பிரியா, செகண்ட் இயர் பிஏ.
0: பிரியா பாட்டு பாட போறீங்களா?
1: சொல்லுங்க பிரியா. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். இவர் இந்திய அரசின் மூலம் பல விருதுகளை பெற்றார். 1981 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார். 1990 விபூஷன் விருது பெற்றார். 1997 பாரத் ரத்னா விருது பெற்றார். 1998 ஆண்டு நடந்த போக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவனர். இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக இவர் முக்கிய பங்காற்றினார். இவர் ஏறத்தாழ 40 விண்வெளி பொறியியலாளராக பணியாற்றினார். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார்.
0: ரொம்ப அருமையா சொன்னாங்க இல்லையா? யார பத்தி? இந்தியா கனவு காணுங்கள்லாம் சொல்லி நம்ம விட்டு மறைந்து விட்டால் இப்ப எங்க இருக்கிறாரு? அவரு ராமநாதபுரத்துல பேக்கரும்புல வந்து அமைதியா தூங்கிட்டு இருக்காரு இல்லையா? அவர் வந்து நினைக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணுது? கனவு காணணும். வித்யா மாதிரி தூங்கும் போது இல்ல, தூங்க விடாமல் செய்யும் கனவுகள் காணணும்.
2: அதே மாதிரி அந்த வைபோடு அந்த உற்சாகத்தை தர்ற மாதிரி ஒரு சாங் கூட இருக்கிறாங்க. உங்க பேரு?
3: ஸ்ரீ வித்யா.
0: ஆஷிகா
1: ஜெனனி.
2: எந்த டிபார்ட்மெண்ட்?
1: சீக்கம்.
2: ஓகே பாருங்க.
4: எத்தனையோ நாள் நம்மை இங்கு நாமே சொல்லோமே, நம்ப முடியாத நம்ப முடியாத.

யாரும் இல்லை தடை போட உன்னை வெல்ல இறை போட நம்பிக்கை நடை போட சம்மதமே ஏகமில்லை கண்ணோடு வெற்றி கண்ணும் வழியோடு விருந்திடுவேன் வருவோம் வீழ்ந்தால் விளையாய் நீ மீண்டும் மீண்டும் எழுவோம் இன்னும் மீண்டும் இலங்கை படையே வருக நம்ப முடியாத நாளை மெல்லும் நாளை முடியும்

0: நம் தலைமுறைகள் ஒரே மனம், ஒரே குணம், ஒரே தடம் எதிர்காலத்தில், அதே பலம், அதே திடம், அகம் புறம் நம் நேரத்தில்.
1: சூப்பரா பாடிட்டாங்க, கிளாப் பண்ணுங்களே. சொல்லிட்டே இருக்கணும்ல, ஒவ்வொரு முடியும் போது கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க இல்லையா? சரி, இவங்க என்ன, நீங்க என்ன?
2: கன்னியாகுமரியின் சிறப்பு அம்சங்கள்.
1: அவங்க பேர் சொல்லிட்டு.
2: ஆர் சந்தியா, தேர்ட் இயர், தமிழ். இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மூன்று கடல்கள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம், விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் சூரிய உதயம் அஸ்தமனத்தை ஒரே இடத்தில் காணக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு தனித்துவமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமாகும். ஆசியாவின் மிக உயரமான மற்றும் நீளமான தொங்கு பாலமான மாத்தூர் தொட்டி பாலம் மற்றும் திருப்பரப்பு அருவி ஆகியவை பார்க்க வேண்டிய இடங்கள். இங்கு நான்கு திணைகளும் காணப்படுகின்றன.
3: நான்கு திணைகள்ல என்ன திணை மட்டும் இங்க இல்ல, பாலை திணை, அஞ்சு திணை உண்டு, பாலை திணை மட்டும் இங்க இல்ல, மத்த எல்லாம் இருக்கு. அடுத்து.
4: என் பேர் ரிஷாட்சி, நான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலை பற்றி பேசுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பு பெற்ற கோவில்களில் ஒன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ஆகும். கேரளத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் எப்படி ஆண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்றதோ அதே போன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு வரும் பெண் பக்தர்கள் அம்மனுக்கு இருமுடி அணிந்து வருவது வழக்கம். அப்பொழுது இங்கு அமைந்துள்ள பகவதி அம்மன் மூன்று அழுக்காக பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார்கள். வரும் பக்தர்கள் இருமுடி அணிந்து அம்மே சரணம், எழில் சரணம் என்று கூறிக்கொண்டே பக்தர்களை காண வருவார்கள். அப்பொழுது மண்டைக்காடு அம்மனுக்கு பொங்கல் இட்டு மண்டையப்பம் படைத்து வழிபடுவது வழக்கமாகும். அப்பொழுது பக்தர்களை தேவிக்கு செலுத்தும் காணிக்கையானது பச்சரிசி, மண்டபம் ஆகியவற்றை அணிந்து மக்கள் தேவிக்கு படைத்து வழிபடுவார்கள். இப்போது நடைபெறும் மாசி மாசம் நடைபெறும் இத்திருவிழா 10 நாட்களாக நடைபெறும். அப்பொழுது சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பார்கள். அப்பொழுது நிறைய திருவிழா கடைகள் நடைபெறும். அப்பொழுது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் நன்றாக நடைபெறுவார்கள்.
3: ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. எப்படின்னா நம்முடைய கல்லூரி இருக்கக்கூடிய இடம் வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கனால அதை பத்தியும் சொல்லி அருமையா முடிச்சுட்டாங்க. நம்முடைய மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி அதை ரொம்ப சுபமா பண்ணாங்க. தேங்க்யூ.
1: நேற்று இன்னைக்கு வந்து கல்லூரி தலாட்டா நிகழ்ச்சியில வந்து லக்குமிபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தான் இன்னைக்கு கல்லூரி தலாட்டா நிகழ்ச்சி பண்ணோம். இப்போ அந்த அந்த உற்சாகத்தோட நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம் நேர்களே.
5: கடந்த ஒரு மணி நேரமா நம்மளை ரொம்பவே உற்சாகப்படுத்திய கல்லூரி கலாட்டா நேரிலை நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை அழகாக்கிய லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நமது நிலையம் சார்பாக நமது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சி இதுவரையில் கேட்டு ரசிச்சிருந்த அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. கல்லூரியிலிருந்து இந்த நேரலையில் இணைந்து பங்கேற்றனர் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ்.
6: மனதின் குரலாக,
7: சிரிப்பின் மகிழ்வாக,
6: ஆனந்தத்தின் நிறைவாக
7: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
6: குமரி பண்பலை 101.
5: கேட்டுட்டே இருக்கிறீங்க நேர்களே, எத்திக்கலும் தித்திக்கும் நம்ம குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 12 மணி. நம்ம FM 101 உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக ராஜன

0: கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டான்சில்ஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரைசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா. பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, இதில் நிழல் தரும் மரங்கள் நிழலாடும் நினைவுகள் என்ற தலைப்பில் மகளிருக்கான நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். 1:55 திரையிசை, 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், இதில் சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் எஸ் பழனிமுருகன் அவர்கள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரையிசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். இன்று மாலை 6:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் இ சஞ்சீவனி திட்டம் உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கால் நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராஜ் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 நாடகமலர் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். 10:05 நிலாமுற்றம் நேரலை, 10:30 இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: தொடர்ந்து இணைந்திருந்து குமரி பண்பலை 101 அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் ஹோல்டிங் ஆனுவல் சம்மிட் லெவல் டாக்ஸ் வித் ஹிஸ் ஜாப்பனீஸ் கவுண்டர் பார்ட் சானாயே தாகாயிச்சி இன் நியூ டெல்லி. தி சம்மிட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் சைட்ஸ் to review and strengthen the full spectrum of bilateral cooperation as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi and Prime Minister Takaichi. Earlier today, Prime Minister Takaichi was accorded a ceremonial welcome.

0: நுச்சுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 12:10. ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காதல் பாடல்கள் பல வந்திருக்கலாங்க, ஆனால் காலத்தை கடந்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கும் அதே இனிமையோட மனசை வருடுற மாதிரி ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட் காம்போ எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான காதல் பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். 80s வெளிவந்த எவர்கிரீன் சாங்ஸ். நிகழ்ச்சியில் முதல்ல கேட்க போகிற பாடல் 1985 வெளிவந்த தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து வருது. இசைஞானி இளையராஜா இசையில் வாலி அவர்களின் அழகான வரிகளில் கேஜே ஏசுதாஸ் மற்றும் உமாரமணன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிற ஒரு அருமையான ஒரு பாடல் இது. ஒருவரை ஒருவர் எதிர்பார்த்து காத்திருக்கும் இரு இதயங்களின் ஏக்கத்தினையும் காதலின் மென்மையான உணர்வுகளையும் அழகாக சொல்லும் பாடல் இது. ஒவ்வொரு முறை கேட்டாலும் புதுசாக தோன்ற ஒரு டைம்லெஸ் மெலடி. கேட்கலாம் பாடல் இதோ.

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காதுகளுக்கு மட்டும் விருந்தாகாது, மனசுக்கே ஒரு இனிய நினைவாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான மெலடி தான் இனி நாம கேட்க போறோம். 1986 வெளியான ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து வருது. இசையமைப்பாளர்கள் மனோஜ்

மற்றும் கியான் அவர்களின் இனிமையான இசையில ஆபாவாணன் எழுதிய வரிகள்ல எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிரேகா அவங்க பாடின அழகான காதல் பாடல். மாமரத்து பூவையும் மரத்தின் நிழலையும் காதலின் உவமையாக பயன்படுத்தி இரண்டு இதயங்களின் அழகான உரையாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்றும் பலருக்கு ஃபேவரட் பிளேலிஸ்ட்ல நிச்சயமா இந்த எவர்கிரீன் மெலடி இடம் பிடிச்சிருக்கும். பாடல் கேட்டுலாமா?

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் 12:22:22 நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. எவர் கிரீன் 80s சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் எல்லாமே லவ் டூயட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இனி நாம கேட்க போற இந்த மெலடி சாங் 1982 வெளியான டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து வருது. சங்கர் கணேஷ் இசையில புலமை பித்தன் எழுதிய அழகான வரிகள் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அவங்களோட இனிமையான குரல்கள்ல ஒலிச்ச இந்த பாடலும் ஒரு மறக்க முடியாத காதல் பாடல் தான். காதலை நேரடியாக சொல்லாமல் பார்வைகளிலேயே 1000 உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் 2 இதயங்களின் அழகான உரையாடல் தான் இந்த பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இனிமையான பாடல்கள் கேட்டு அப்படியே நம்ம மனங்கள் எல்லாம் நனைஞ்சிட்டே இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் நடையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தோழிகளுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணிடலாம். தோழிகளே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தலைப்பு உங்களுக்கு நிழல் தரும் மரங்கள், நிழலாடும் நினைவுகள். அதாவது மரங்கள் அப்படிங்கிறது நிழல் தருது இல்லைன்னு சொல்லல, நிழல் தருது, காய் கனி எல்லாம் தருது. ஆனா அந்த மரங்கள் வந்து அப்படியே இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மனசோட சேர்ந்து மனசுலயே மரங்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி நம்ம வந்து நிறைய நினைவுகளை சேமிச்சு வச்சிருப்போம். அந்த மாதிரியான நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல மரத்தடியில உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சது, சாப்பிட்டது, ஓடி விளையாடுறது, இந்த மாதிரி கதைகளா இருக்கலாம். இல்ல உங்க வீட்டு பின்னாடி தோட்டத்துல நீங்க கட்டி இருக்கிற நீங்க வச்சிருக்கிற வேப்ப மரம், அதுல நீங்க கட்டி ஆடி இருக்கிற ஊஞ்சல், இந்த மாதிரி கதைகளா இருக்கலாம். என்ன கதைகளா வேணா இருக்கலாம், ஷேர் பண்ணுங்க மரங்களுக்கும் உங்களுக்குமான நினைவுகள். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 அல்லது 2907222, முன்னிணைப்பிற்கு 0465 2, அலைபேசி எண் 8903257039. நம்ம மனசை நனைய வைக்க வர அடுத்த பாடல் 1987 வருஷம் வெளிவந்த பூமழை பொழியுது அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் வருது. இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய திரையிசையின் ஜாம்பவானா கருதப்படுற ஆர் டி பர்மன் அவர்கள். தமிழ்ல இவர் இசையமைத்த ஒரு சில படங்கள்ல ரொம்பவே ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. அழகான இந்த வரிகள் எழுதியிருக்கிறாரு வாலி. இந்த பாடலுக்கு தங்களுடைய குரல்கள் மூலம் உயிர் கொடுத்திருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா. நதியா நதியா, நைல் நதியா, நதி போல் நெளியும் நடையா அப்படிங்கிற அந்த ஒரு வரியிலேயே காதலியின் அழக உலகில் புகழ்பெற்ற நைல் நதியோடு ஒப்பிட்டு கவிஞர் வாலி அவர்கள் மிக அழகான கற்பனையை பயன்படுத்தி எழுதியிருப்பாரு. மென்மையான காதல், இனிமையான வரிகள், மனதை வருடும் இசை, இந்த மூணுமே சேர்ந்ததுனாலதான் இந்த பாடல் இப்போ வரைக்கும் எவர் கிரீனா ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 12:35 ஆயிருக்கு. நேர்களே, மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையின் சாரலிசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல் 1984 வருஷம் வெளிவந்தது. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் வரிகள் அப்படின்னு பல பொறுப்புகளை ஏற்று தனது தனித்துவமான முத்திரையை பதித்த டி ராஜேந்தர் அவர்களின் மனதை வருடும் படைப்பு இது. இனிமையான இந்த பாடலை கே ஜே ஏசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா ஆகியோர் தங்களது உணர்வுபூர்வமான குரல்களால் மேலும் மேலும் அழகாக்கியிருக்கிறார்கள். காலங்கள் மாறினாலும் காதலை கவிதையாக கேட்க விரும்புபவர்களின் இதயத்தில் இந்த பாடலுக்கு என்றுமே ஒரு இடம் இருக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவை காத்த கிளி.

நேர்களே, கடந்த அரை மணி நேரமா நம்ம மனங்களை எல்லாம் நனைத்த மதுர மழை இத்துடன் நிறைவு பெறுகிறது. தேரல் சுவையில் சாரல் இசையா இணைத்த பாடல்களை ரசிச்சு கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்து மீண்டும் இறைவன் தரும் இன்னொரு இனிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். நேரம் இப்போது 12:40 தொட இருக்கிறது. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக

0: உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின்போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான

0: நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்
1: மற்றும் அஞ்சு கிராமம் உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம். டான்சில்ஸ் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: டான்சில்ஸ் ஒரு ஒருத்தங்களுக்கு தொண்டை வலி வந்துட்டுனாலே அது உடனே டான்சில்ஸ் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் டான்சில்ஸ் நம்ம உடம்பை பாதுகாக்கிற ஒரு காவல்காரன் மாதிரி. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டி போடுற மாதிரி ஒரு தொண்டைக்கு நம்ம டான்சில்ஸ் தான் ஒரு காவல்காரன். இந்த மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வர்ற இந்த கிருமிகளை தடை பண்ணுறது தான் டான்சில்ஸோட மெயின் வேலை. இந்த தொண்டைக்கு பின்னாடி உள்ள சதை, ரெண்டு சைடில் இருக்கிற சதை பகுதி தான் நம்ம டான்சில்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். இதோட மெயின் வேலை என்ன, இந்த உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது, இந்த மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வர்ற பாக்டீரியாவும் வைரஸையும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் தான் டான்சில்ஸோட மெயின் வேலை. டான்சில்ஸுக்கு பிரச்சனை வந்து அதுக்கு நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒன்றும் இல்லை, இந்த டான்சில் கிளாண்டோட இந்த வீக்கத்துக்கு தான் நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரும்போது நமக்கு இந்த தொண்டை வலி வரும், காய்ச்சல், ஃபுட்டு முழுங்கிறதுக்கு உள்ள ஒரு டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக சின்ன பசங்களுக்கு தான் இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை நம்ம அதிகமாக பார்க்குறோம். இது இதனால வருதுன்னா இந்த குளிர்ந்த ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்றது, இந்த ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பின்ன இந்த ஜீரணாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ரொம்ப ஆயிலி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது தான் இது மெயினாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பின்ன இதுக்கு மெயினாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னா இந்த வெதுவெதுப்பான தண்ணி நம்ம குடிக்கலாம், பின்ன இந்த ஜீரணத்துக்கு கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு, இந்த முழுங்குறதுக்கெல்லாம் இந்த கஞ்சி, இப்போ இந்த ரைஸோட அளவு கம்மி பண்ணிட்டு அந்த கஞ்சி தண்ணியோட அளவு கூட்டி அந்த மாதிரி கஞ்சி வச்சு நம்ம சாப்பிடலாம். பின்ன இந்த கூல்ட்ரிங்க்ஸு, இந்த கூலான சாப்பாடுகள் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பின்ன இந்த தண்ணியில் உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம், தேனில் சுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு மீன்ஸ் அது லிக் பண்ணுறது, இல்லை தண்ணியில் துளசி போட்டு கொதிக்க வச்சு அந்த இது குடிக்கலாம். இதெல்லாம் நமக்கு மீன்ஸ் இந்த டான்சில்ஸ் வீங்கும் போது இதெல்லாம் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இந்த குளிர் நேரத்துலையும் இந்த மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மழையில் நனைஞ்சிட்டு வந்து நம்ம தலை கரெக்டாக தோட்டாமல் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி டான்சில்ஸ் பிரச்சனை மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்ன இந்த மெயினாக நம்ம காய்ச்சல் கூடிட்டு குறைய மாட்டேங்குது, இல்லை இந்த ஃபுட்டு சுவாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த டான்சில்ஸோட இன்ஃபெக்ஷன் இந்த ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு இருக்குன்னா மீன்ஸ் உடனே நீங்கள் போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது.
1: டான்சில்ஸ் குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
3: Ponchesli Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitha sigichai muraigal ore idathil
4: Ungal idayathai maaridipil irundhu paadhigaathida Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker pondra seechigalukku Ponchesli Super Speciality Hospital
0: Ini oru thirai isai kekkalama.

0: ரீதம் படத்திற்காக உன்னிமேனன் குரலில் வைரமுத்தின் பாடலை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டோம். நேரம் இப்பொழுது 1:20.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
2: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: செய்தி தெரியுமா நேயர்களே? இன்று சுற்றுச்சூழல் குறியீட்டு உயிரினம் குறித்த செய்தியை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம்.

சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு முக்கிய உயிரினமாக தவளை செயல்படுவதால் அதனை சுற்றுச்சூழல் குறியீட்டு உயிரினம் என்று அழைக்கின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தவளை இனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்னும் இந்த தவளை இனங்கள் உலகம் முழுவதும் 8000க்கு அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் 400க்கும் மேற்பட்டவை வாழ்கின்றன. தவளைகள் நீரிலும் நிலத்திலும் வாழும் என்று நமக்கு தெரியுமானால், மலபார் கிளைடிங் ஃபிராக், இது மரத்திற்கு மரம் தாவி சென்று பறக்கும் தன்மை உள்ளது. பர்பிள் ஃபிராக், அதாவது ஊதா தவளை, நிலத்தடியில்தான் தன் வாழ்நாளின் பெரும் பகுதியையும் கழிக்கிறது. இந்த தவளைகள் சுற்றுச்சூழலுக்கு எப்படி உதவுகின்றன தெரிந்து கொள்வோம். இந்த தவளைகளின் மெயின் டிஷ் என்ன தெரியுமா? கொசு, ஈ மற்றும் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் தான். ஒரு தவளை ஒரே இரவில் 50 முதல் 100 பூச்சிகள் வரை உண்ணக்கூடும். இதனால் கொசு விரட்டியாகவும் விவசாயிகளின் இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் இலவச பூச்சிக்கொல்லியாகவும் இந்த தவளை செயல்படுகிறது. இந்த தவளையோட தோல் பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும், ஆனால் அவை மிகவும் மெல்லிதானவை. இந்த மெல்லிய தோல் வழியாகத்தான் தவளைகள் சுவாசிக்கின்றன. அதோடு தோல் மெல்லியதாக இருப்பதால் காற்று மற்றும் நீரில் உள்ள மாசுக்களை எளிதாக உறிஞ்சுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மாற்றங்களின் தாக்கத்தை முதலில் சந்திக்கும் உயிரினங்களில் தவளையும் ஒன்றாகிவிடுகிறது. அதோடு பாம்பு, பறவைகள், மீன்கள் போன்ற பல உயிரினங்களுக்கு உணவாக இருந்து உணவு சங்கிலியை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது இந்த தவளை. தவளைகள் பெரும்பாலும் சுத்தமான நீர்நிலைகளில் வாழத்தான் விரும்பும். எனவே ஒரு பகுதியில் தவளைகள் அதிகமாக இருந்தால் அந்த சூழல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. 20 கோடி ஆண்டுகளுக்கு மேலாக பூமியில் வாழ்ந்து வரும் ஒரு உயிரினமான இந்த தவளை தற்போது எண்ணிக்கையில் அதிக அளவு குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் சூழல் மாசுபாடுதான். சூழல் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய இந்த தவளைகள் காக்கப்பட்டால்தான் நீர்நிலைகள் காக்கப்படும். நீர்நிலைகள் காக்கப்பட்டால்தான் மனிதகுலம் செழிப்புடன் வாழ முடியும். தவளையின் குரல் மழையின் வரவே மட்டுமல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலின் அறிகுறியையும் நமக்கு அறிவிக்கின்றது.

நேயர்கள் கேட்டது அன்று பெய்த மழையில். இந்த படத்திற்காக வைரமுத்துவின் பாடலை தாயன்பன் இசையில் பாடியவர் சித்ரா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 1:10.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது, ஹாய் சிநேகிதியே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். இன்றைய ஹாய் சிநேகிதியே தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு தெரிந்து கொள்ளலாமா? நம் வாழ்க்கையோடு உறவுகள் பின்னி பிணைந்திருப்பது போலவே ஒரு காலத்தில் நம்மோடு நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருந்தது நிழல் தரும் மரங்கள்தான். அவற்றின் மீது ஏறி விளையாடி இருக்கலாம், மலர்கள் கனிகள் பறித்திருக்கலாம், கதைகள் பேசியிருக்கலாம், கவலைகளை பகந்திருக்கலாம், மரக்கன்றுகள் நடும்போது உற்சாகமாகி இருக்கலாம், மரங்களை வெட்டும்போது கலங்கி கூட இருக்கலாம். அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி சுவையாக சுருக்கமாக சொல்ல சிநேகிதிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு 290-722. இணைப்பு எண் 0-4-652. அலைபேசி எண் 890-325-70-39. நிழல் தரும் மரங்கள், நிழலாடும் உங்கள் நினைவுகள்.

0: சிநேகிதிகள் இப்போது பேச வந்த வண்ணம் உள்ளனர். முதல் சிநேகிதி, வணக்கம். வணக்கம், ஹாய் சிநேகிதியே. வணக்கம்மா. உற்சாகமா வந்தாச்சு, சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: மேடம், இது வந்து பழைய நினைவுகள். எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்க நேரத்துல உள்ள நினைவுகளா இருக்கு எனக்கு. எங்களுக்கு வாழ்க்கை முன்னையும் அதை நீங்க நீங்க அந்த நினைவு பகிர்ந்து கொள்ளுங்க. சின்னதுல வந்து மேடம், இந்த பூரசம் மரம் சொல்லுவாங்க, சீனாந்தி. அந்த மரம் தான் எங்க வீட்டு மரங்கள் நிறைய நிற்கும். என்னாலும் புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், பிளாமரம் எல்லாம் பின்னாடி நிறைய மரங்கள்
0: தான். பூவரசு மரத்துக்கும் உங்களுக்கு உள்ள நெருக்கத்தை
1: சொல்லுங்களேன். சொல்லிய நேரத்துல நல்ல நமக்கு யார் அழகாக இருந்தோம்ல, இருந்துட்டு அதுல இருந்து இலைய பறிச்சு சுருட்டி ஊதியது.
0: உங்க நாயனத்துலதான் இந்த சவுண்ட் வருதா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்த சவுண்ட் வருமா உங்களுக்கு? பிபி ஊதுனா சவுண்ட் வருமா? எனக்கு வரவே செய்யாதுங்க. என்ன உற்சாகம். ஆமா, இப்ப பூரசு மரம் பாக்க முடியுதாம்மா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல? நான் பல வருடங்களுக்கு பிறகு திருவனந்தபுரத்துல பார்த்தேன், ஆனா இப்ப வந்து நம்ம ஊர்கள்ல பாக்க முடியல. ஆனா உங்களுடைய அந்த சின்ன வயசு அனுபவம், அந்த உற்சாகம் இருக்கு பாருங்க. நீங்க சொன்னதை விட உங்க குரல்ல இருந்த உற்சாகம் அவ்வளவு அருமையா இருந்து. நன்றிம்மா.
1: நன்றிம்மா, நன்றி.
0: வணக்கம், ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும், உற்சாகமாவும் இருக்கும். முதல் நேரே வந்து அடிபொழியா கலக்கிட்டாங்கல்ல.
2: மரங்கள்லாலே அப்படிதானே. சவரிமான் வடக்கு மேம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மேம், எங்க வீட்டு முன்னாடி ஒரு பூரச மரம் நின்னு, அது நாங்க என்ன பண்ணோம், ஊஞ்சல் விளையாடுவோம் மேம். ரெண்டு கிளையில ஒரு சைடுல கயிறு போட்டு மச்சி ஆடுவோம், ஒரு சில எங்க அம்மாவுக்கு சாரி போட்டு, ஏன்னா அப்படியே போட்டு ஆடுவோம் மேம். ஊஞ்சல் ரொம்ப இருக்கும் மேம். அதுல தாத்து இருக்கும், எனக்கு சொல்லி தாத்த பப்பல் போட்டு ரொம்ப அழகா ஊஞ்சல் ஆடுவோம் மேம். அப்புறமா பக்கத்துக்குமா வேப்ப மரம், அதுல உள்ள பொட்டியெல்லாம் எடுத்து நாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சேமிச்சுக்கிறதுக்காக அது விற்போம். அது வேப்ப
0: முத்துகள், வேப்ப மர விதைகளை சேகரிக்கிறது வேப்ப முத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து காசு காசு கிடைக்கும், அதை சேகரிச்சு வைக்கிறது இல்லையா?
2: ஆமா ஆமா மேம்.
0: அதெல்லாம் நீங்க தனியா வச்சுக்குவீங்க? வச்சு என்ன வாங்குவீங்க? என்ன வாங்குவீங்க? நினைவுகள் மறக்கவே முடியல.
2: நன்றிம்மா,
0: நன்றி. அடுத்த சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், சந்தோஷம்.
2: நன்றி மேம்.
0: வணக்கம், ஹாய் சிநேகிதியே.
3: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
3: முன்காலத்துல எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல காஞ்ச வரல் மாதிரி உள்ள மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடுறது. அதுக்கப்புறம் பெருசா அனுப்புறது சிட்டி பண்ண போறது. அப்பவும் கொஞ்சம் இருந்தாலும் குறுமரங்கள் பெருசா வளர்க்க முடியாது, அது நல்ல குறுமரங்கள், நெல்லி, முருங்கை, அந்த மாதிரி நடறது. ஒரு இடத்துல வந்து வீட்டு முன்னால மணிக்கிழங்கு வளர்த்துருந்தேன். மூணாவது மாடி வரைக்கும் சவுக்கு கிட்ட வச்சு கட்டி விளையாட்டு இருந்தேன். ஒவ்வொரு இலையும் சேம்பலையோட பெருசா இருக்கும். தெரியாதவங்க வந்து ஏமா அதுல ஒரு இலை விடுமா சாப்பிடறது அப்படின்னு கேப்பாங்க. அந்த அளவு பெரிய பெரிய
0: வாழை இலை அளவு பெருசா இருக்கும்.
3: ஆமா, இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, வெயில் காலத்துல மாடியில இருந்து மூணாவது மாடியில இருந்து அப்பா விழுறது மாதிரி தண்ணி சொட்டுற மாதிரி செட் பண்ணுவேன். அது ஒவ்வொரு இலையா விழுந்து கீழே வீட்டு முன்னால அந்த ரோட்ல அப்படியே நல்லா
0: குளுமையா இருக்கும்,
3: குளுமையா இருக்கும். அதுல தெருவுல நடந்து போறவங்க கொஞ்ச நேரம் அதுல நின்னு வாசவாசம் விட்டுட்டு போவாங்க. அது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும்.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்திடுச்சுல?
3: இல்லையா, அது இதுக்கு எந்த தலைப்பு கேட்டு
0: இப்ப நான் ஜன்னல் எல்லாம் பூட்ட வேண்டிய சூழ்நிலை வராது, கரண்ட் செலவு ஆகாது.

0: மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா. இப்போ நமக்கு
1: ஆமா
0: கரண்ட்
1: மரங்கள்
0: அதிகமா
1: இருந்து
0: இருக்குது.
1: இப்பவும் வீட்டு முன்னாடி வந்து ஒரு அந்த பாரிஜாதம் மரம் முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான்
0: இருந்தாலும்
1: எல்லாரும்
0: அந்த
1: நட்டது.
0: பழைய நினைவுகள் அதுதான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். இருந்தாலும் நிறைய மரங்கள் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, எல்லா நேயர்களும் வச்சிருக்காங்கிறது அவங்க குரல்லே தெரியுது. நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்கள்
1: சுதா பேசுறேன்.
0: சுதாமா, சொல்லுங்க.
1: அதாவது சின்ன வயசுல எங்க வீட்டுல பின்னால நிறைய புளிய மரம் மேம். அந்த புளிய மரத்துல நம்ம விளையாடுறதுக்கு போய் இந்த கஞ்சியும் கறி எல்லாம் வச்சு விளையாட மாட்டோம். பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கஞ்சியும் கறியும் வச்சு காய்கறிக்கு இலை எல்லாம் பறிச்சு வச்சுட்டு அதெல்லாம் ஒரு
0: அந்த
1: கூட்டு
0: இலை கூட்டு
1: வியாபாரம்.
0: வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பு.
1: ஆமா, குழம்பு வைக்கிறதுக்கு அவியல் வைப்போம், சாம்பார் வைப்போம். ஆமா, அதெல்லாம் வச்சு அந்த வீடு கட்டுறது ரூம் ரூமா கட்டுவோம். உனக்கு இந்த ரூம், எனக்கு இந்த ரூம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறமா வந்து அந்த நிறைய புளிய மரம் உண்டு. அந்த புளிய மரத்தை எல்லாம் சுத்தி சுத்தி நாங்க இந்த ஓடி பிடிச்சு விளையாடுவது, ஒளிஞ்சு விளையாடுவது. அதுல மெயினா என்ன, மெயினா என்ன தெரியுமா, ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு கொம்பு வந்து சாஞ்சு கிடக்கு எப்பவுமே, அதுல போய் ஊஞ்சல் ஆடுவது நாங்க போய் இருந்துட்டு. அப்புறமா விளையாடிக்கிட்டு இந்த புளிய பழம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கம்பெடுத்து எரிஞ்சு பறிச்சு அன்னைக்குள்ள கரைச்செல்லாம் புளி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருப்போம்.
0: அடுத்த வீட்டு புளிய மரம்.
1: ஆமா, அடுத்த வீட்டு புளிய மரம் எங்களுக்கு தானே நிலம் தருது, எங்களுக்கு விளையாடுறது கணக்கு பண்ணி இல்லாம கட்டி போட்டுருக்கு.
0: அதுல வந்து நொண்டங்காய் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிஞ்சு காய், அதை வந்து
1: அரைச்சு பாத்திரமா புளி எல்லாம் கொண்டு வச்சு திம்பம்
0: அரைச்சு, இதோ அரைச்சு ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சு
1: புளி எல்லாம் கொண்டு வச்சு திம்பம். வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க வயிற்று போக்கு வந்துடும் திங்காத அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆனா ஒண்ணும் வராது நமக்கு, அப்படிதானே?
1: ஆமா, ஒண்ணும் வராது. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த புளி சில புளிகள் எல்லாம் புளிக்கும், சிலது வந்து புளி நல்ல பழமா இருக்கும், புளிச்சது செய்யாது, நல்ல இனிப்பா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட கூடிய நேரத்துல டேஸ்டா இருக்கும்.
0: காலையில குண்டக்க மண்டக்கல பழுத்த புளி ரொம்ப புளிச்சு போச்சு.
1: ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பழுத்த புளி புளிக்க.
0: ஆனா உங்களுக்கு வந்து இந்த சில புளிகள் வந்து வெரைட்டி வந்து கொஞ்சம் இனித்து இருக்கும் இல்லையா? சரிம்மா, புளிய மரத்தை பத்தி அவ்வளவு ஒரு புலங்காகித அடைய அளவுக்கு சொல்லிட்டீங்க.
1: கிடைக்கவே இல்லையே எனக்கு.
0: புளிய மரத்தை சொல்
1: நேரம் வரணும், புளியம்பழத்தை பத்தி சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளால 3 பேரும் முந்திட்டாங்க.
0: இருந்தாலும் 4வது வந்துட்டீங்க, நல்லா சொன்னீங்க. நன்றிம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மரத்து மேல மரத்து பக்கத்துல நாங்க நிறைய விளையாடி இருக்கோம்.
0: அது விளையாடின அந்த நபர் யார்?
2: சுசீலா மங்களக்குண்டு.
0: மங்களக்குண்டுல இருந்து சுசீலாம்மா. சொல்லுங்க, என்ன மரத்துல முக்கியமா உங்களுக்கு பிடித்தது அல்லது இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: பிடித்தது ஒண்ணு வந்து இது அரச மரம், அது வந்து சிபி ஊதுறது. இன்னும் ஒண்ணு வந்து நம்ம பலா மரத்தடியில பழுத்த இலை கிடக்கும் பாத்தீங்களா, இந்த இலை எல்லாம் போட்டி போட்டு பறக்கும்.
0: எதுக்கு
2: போயிட்டு வரும்போது அதை எடுத்து அவரவர் தொப்பி செய்வோம். அரசர் தொப்பி தனியா, அரசி தொப்பி தனியா, சேவகர் தொப்பி தனியா, அப்படி ஒவ்வொரு தொப்பியா நாங்க செய்வோம். அதுல வீக்கில் எடுத்து அழகா அதை பொறுத்து மாடல் மாடலா. அப்போ எங்களுக்குள்ளே ஓன் தொப்பி அழகா இருக்கா, அப்ப பங்கு போட்டுருவோம். நீ வந்து அரசர் தொப்பி தான் செய்யணும், நீ அரசி தொப்பி தான் செய்யணும் அப்படின்னு போட்டு போட்டு விளையாடி அந்த தொப்பி வந்து நாங்க போற வழியிலயும் பொறுக்கும், இல்ல வீட்டு பக்கத்துல நிக்கலையும் பறைச்சிட்டு திரும்ப நாங்க ஊஞ்சல், அதாவது வீடுகள்ல எங்களுக்கு ஊஞ்சல் கட்டி போட்டிருப்பாங்க புளிய பெரிய புளிய மரத்துல. அப்ப அதுல இருந்து அரசர்ல முதல்ல அந்த ஊஞ்சல்ல இருக்கணும், அவருதான் அரசர். அதுல வச்சு நாங்க சும்மா
0: அரியணையில இருக்கிறது, கிரீடம் வச்சு அரியணையில இருக்கிறார் அரசர்.
2: நாங்க நல்லா போட்டி போட்டு விளையாடுவோம், அரசன் அரசி அப்படி, அதுல ஒரு நாடகம் போல நாங்க நடிச்சு விளையாடுவோம்.
0: மரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதே.
2: சந்தோஷமா அப்ப இல்ல, அப்ப நிறைய பேர் நாங்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து வருவோம்.
0: நம்ம விளையாட்டு தலமே நமக்கு பார்க்கே வந்து மரம் மூடுகள் தான் இல்லையா?
2: நல்ல காற்றோட்டமா இருக்கும், பேரண்ட்ஸும் அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்க விளையாடுது அப்படின்னு உள்ள இதுல சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் இல்ல
0: அப்பா, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சுவையா சொன்னீங்க. என்ன உற்சாகம் இல்ல, அந்த சின்ன வயசு கதைகளும், அத மரம் வந்து மரத்தோட நம்ம விளையாடுறது அது பாத்துட்டே இருக்கும்ல,
2: மறக்கவே முடியாது, மறக்க முடியாதுங்க.
0: நன்றிம்மா. நன்றி. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா.

0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். ராதா பேசுறேன், ராதா மனோகரன்.
0: எந்த ஊருமா?
1: சும்மா கடையிலிருந்து.
0: ஆ சொல்லுங்கம்மா. சின்ன வயதுல நீங்க வந்து விளையாடின அனுபவங்கள், அது ஏதாவது ஒரு மரங்கள் வெட்டும் போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்ல, அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா?
1: அந்த மாதிரி அப்படி
0: இல்ல. சரி, நீங்க விளையாடின அனுபவங்கள், மற்ற அனுபவங்களை சொல்லுங்கம்மா. மரங்கள் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சின்ன வயசுல அதனாலதான் நம்ம ஃப்ரீ பேர்டா பறந்துருக்கோம்னு நினைக்கிறேன், மரத்து மூட்டுல விளையாடினதுனாலதான் இல்லையா? உங்களுக்கு இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: பெரிய உலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கள்.
2: சரி மேடம், நான் ஒரு கவிதையாட்டு நான் வந்து இப்ப நிழலாடும் நினைவுகள்னு எழுதுனது மரங்களை பற்றி. சின்ன வயசு ஞாபகம் தான் அது. சரி, அதை இப்ப சொல்றேன் மேடம். அன்று ஒரு நாள் வகுப்பறையில் இருக்கும் பொழுது மணி ஒலி எழுப்பியதும் பக்கத்தில் நிற்கும் மாமரம் தன்னை அழைப்பது, அதன் காய்களை நண்பர்களுடன் பங்கு போட்டு தின்ற ஞாபகம். பள்ளி விட்டு வந்தவுடன் அழைக்கும் பாட்டி வீட்டு கொய்யா மரமும் கொடுக்காப்புளி மரமும் அதில் பச்சை கிளிகளின் கீச் கீச் என்ற துள்ளல் கொண்டாட்டம் வியக்க வைக்கும். கோடை விடுமுறை காலத்தில் அழைக்கும் சித்தப்பா வீட்டு புளிய மரம் உறவுகளோடு ஊஞ்சலாடும் பேரானந்தம். அப்பப்பா
0: அவா, சூப்பர், சிம்பிளி சூப்பர். அதாவது டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் சொல்ற மாதிரி அவ்வளவு மரங்களையும், மூணு மரம், மாமரம் கொய்யா புளிய மரம் இல்லையா, மூணையும் ஒன்னா கொண்டு வந்து சுவையா கொடுக்கா புளி மறந்துட்டீங்க. அடிஷனலா சேர்த்துக்கோம். நன்றிம்மா, நன்றி, சூப்பரா சொன்னீங்க. நன்றிம்மா.
3: முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே, இந்த நேரல நிகழ்ச்சியில் நிழல் தரும் மரங்கள், நிழலாடும் நினைவுகள் குறித்து சிநேகிதிகள் பங்கேற்று சுவைபட உருக்கமாக பேசிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய நிழலாடும் நினைவுகள் மரங்கள் குறித்து நீங்க பேசணும் அப்படின்னா 260-240 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 290-722 இந்த இரண்டு தொலைபேசி எண்ணிலும் முயற்சி பண்ணலாம். இதற்கான இணைப்பு எண் 04652. அலைபேசி எண்ணும் உங்களுக்காக 890-325-70-39. இந்த அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு நிழல் தரும் மரங்கள் குறித்து உங்களுடைய நிழலாடும் நினைவுகள் இதெல்லாம் சுருக்கமாக சுவையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியின் மூலமாக. நிகழ்ச்சியில் அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் சிநேகிதி, வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பென்சிலி கர்ணதாஸ் சூரபுரம்.
0: சொல்லுங்க.
1: முதல்ல தலைப்புக்கு உங்களுக்கு நன்றி
0: மேம்.
1: எல்லாரையும் சந்தோஷத்துல ஆழ்த்திட்டு இருக்கீங்க.
0: நான் இவ்வளவு சந்தோஷமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா மரங்கள்னா அவ்வளவு சந்தோஷமா நமக்கு இருக்கு, ஆனா நம்ம மரங்களை ரொம்ப பராமரிக்கிறோமா தெரியல. சொல்லுங்கம்மா, பழைய நினைவலைகளை சொல்லுங்க.
1: மரங்கள் வந்து நம்ம கூடவே வளர்ந்தது தானே. தென்னை மரம் நான் சொல்றேன், சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போப்போம். எல்லாம் பாட்டி வீடு மாமா வீடு தானே நமக்கு. அவங்க பாட்டி வீட்டு போனா ஓன ஊந்தல் போடுவாங்க. ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில ஒரு பெரிய சம்பு கட்டி பெரிய ஊந்தல்லாம் கட்டியிருப்பாங்க. உலக்கிய வச்சு, இப்போ உங்களுக்கு உலக்க தெரியுமான்னு தெரியாது, அந்த உலக்கிய வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஊந்தல் ஆடுறது ஆட்டி விடுறதுக்குனே பெரிய அண்ணன் மரம்லாம்
0: நிப்பாங்க. மற்ற இதுல விட இது ரொம்ப பறக்குமே. ஒரு ஊஞ்சல்ல அந்த உலக்கையில நிறைய பேர் இருப்போம் இல்லையா, இருப்பீங்க ஒரு பக்கம் மாறி மாறி இருப்பீங்க.
1: அந்த பக்கம் பார்த்து ஒரு ஆளு ரெண்டு சைடும் கால் போட்டுட்டு அப்படி எல்லாம் இருந்தா ஐயோ ஐயோ ஐயோ. அந்த நாட்கள் எல்லாம் இனிமே வரவே வராது.
0: அந்த தென்னை மரம் நிக்குதாம்மா?
1: இப்ப தென்னை மரம் கிடையாது, அந்த இடத்துல எல்லாம் வீடு வந்துட்டு.
0: அதுதான் அதுதான் இல்லையா, அந்த இடத்தையே காணோம்,
1: இடத்தையே காணோம். கூலி போயிட்டு வரும்போதே நெல்லி மரம் எல்லாம் நிற்கும். அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, பொம்பளை பிள்ளைங்க சுத்தி நின்றுகிட்டு பசங்க மேல ஏறி உழுப்புவாங்க. நாங்க அதை பறக்கிறதுக்கு அடிபடுவோம் பாக்கணும். அந்த கீழே விழுந்து அதை தொடச்சி அதை சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இப்போ எந்த சாப்பாட்டுலயும் வர்றது
0: நினைச்சாலே புளிக்குது.
1: அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த நினைவுகள் எல்லாம்.

0: ஒவ்வொரு
1: இங்க
0: ஒவ்வொரு
1: இங்கேயும்
0: மரங்களும்
1: ஒரு மாமரம் நிக்குது, பெரிய மாமரம் வீட்டு வாசல் முன்னாடிதான் நிக்குது. ஒரு மாங்காய் வந்து 1 கிலோ கிட்ட இருக்கும், பெரிய மாங்காய் இருக்கும், வெள்ளரி மாங்கான்னு
0: ஒரு
1: சொல்லுவாங்க.
0: மரத்தையும் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல.
1: அந்த மரம் அப்படியே நாங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சீட்டு போட்டு விட்டுருக்கோம், சீட்டு போட்டு அப்ப அந்த மரத்தை உள்ளாடி விட்டுதான் சுத்தி செத்த போட்டு விட்டுருக்கோம், அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட சுத்தி மரம் நிக்குது நிறைய, ஆனா இது ஸ்பெஷல். அது மரம் எல்லாம் நம்மளோட சேர்ந்து வர்றதானே, மரம் தான் மரம் தான் எல்லாம்,
0: நமக்கு வரம் வரம் வரம்
1: தான் மனிதன் மரம் தான்,
0: ஆஹா
1: மரம் எல்லாமே.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: ஹலோ,
0: வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியிலிருந்து இப்ராஹிம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
2: வளம் தரும் மரங்கள் எங்க ஊர்ல வந்து ஒரு வேப்ப மரம் நினைச்சுமா, இப்ப நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே நினைச்சு, அதுல வந்து பகல புல்லா கிளி காக்கா குருவி எல்லாம் வந்து கிடக்கு, நைட்டும் அடையும் நைட்டும் அடையும். முடிய காலம் நமக்கு மேல தோடம் வந்து படிக்கிறதுனால கதவு திறந்த உடனே அந்த சத்தம் நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும். ஒரு பறவை எல்லாமே சத்தம் போட்டு கிடக்கும். அத ஒரு நாள் அப்பம்லாம் வந்து வயக்காட்டுக்கு குளம் இருக்க, குளம் இறக்கி போடுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
2: மரங்களைதான் குளம் இறக்கி போடுவாங்க,
0: தலை செத்துக்காக இல்லையா?
2: குளம் இறக்க சொல்லிட்டாங்க, குளம் இறக்க ஒரு ஆள் வரைக்கும் நான் குளையே இறக்கவே கூடாதுன்னு.
0: ஓஹோ,
2: என்னுடைய குடும்பத்துக்கு முந்தி ஏன்னா குளம் இறக்குனா பறவைகள் வந்து அடையாது, காலையில பறவை வந்து சத்தம் கேட்காது. அதனால நான் வேண்டவே வேண்டாம், அது இவ்வளவு பறவை எங்க அப்பாக்கு அது தெரியாது, நான் சொல்லி அது கூட அந்த குளம் இறக்கவே கூடாது.
0: வந்தவங்க திரும்பி போயிட்டாங்களா? எப்படி உங்களுக்கு அந்த பறவைகள் அவ்வளவு பிடிக்கும் இல்லையா?
2: நல்லா பிடிக்கும். இப்பவும் எங்க வீட்டுல வந்து சின்ன கேட்ல ஒரு சின்ன கம்பௌண்ட் இருக்கும், அதுல வந்து பறவைகளுக்கு அரிசி வைப்போம், தண்ணியும் வைப்பேன்,
0: மரம் நிக்கும்,
2: எல்லாம் வந்து சாப்பிடும்.
0: அழகு. அந்த மரத்துல அதுல கிடைக்கிற பூ காய்கள் அதை விட நம்ம விளையாடுவோம், இந்த பறவைகள் வர்றதுதான் பெரிய விசேஷம் இல்லையாம்மா?
2: எனக்கு ரொம்ப காலையில நம்ம உறங்க முடிஞ்சு கதவை திறந்து வெளியே போனாலே அந்த சத்தம் தான் கேட்கும்.
0: அழகா சொன்னீங்கம்மா,
2: நல்லா பிடிக்கும்.
0: நன்றிம்மா நன்றி.
2: அதனால நான் அதை வெட்டவே கூடாதுன்னு. அது வரைக்கும் நாங்க இருக்க வரைக்கும், எனக்கு திருமணம் வர வரைக்கும் அதுல பல அறக்குனதே கிடையாது.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாரும்மா, எங்க இருந்து பேசுறீங்கள்?
3: ஏர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: இங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க. இது வந்து ரொம்ப இது ஒரு ஒரே ஊருக்காரங்களுக்கு இப்படி கிடைக்குதே. வந்துருச்சு. சரி, நீங்க வேப்ப மரத்தை பத்தி சொல்ல போறது இல்ல, அடுத்த மரம் என்ன மரம்?
3: ஏன் வேப்ப மரத்தை சொல்லாமே மேடம், காலையில நாங்க அந்த இது அத்தி பழம், அத்தி பழம் புறக்க போயிருவோம். அத்தி பழம் அவ்வளவு அவ்வளவு இதா இருக்கும்
0: வீட்டுல வேப்ப மரத்தை வச்சுட்டு.
3: வேப்ப மட்டும் அது காலையில உரைக்கிப்போம், உறங்கி முடிச்ச உடனே வேப்ப மட்டும் புறக்கிறது. நீங்க தானே அவ பேசினா, நான் அதனால பேசல.
0: சரி ஓகே ஓகே, அத்தி பழம் கதையை விடுங்க சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒரு
3: நினைப்பேன். ஆமா, நம்ம இப்படி கொட்டையெல்லாம் வந்து அந்த கொட்டை சின்னதுனாலதான் நம்மதான் கொஞ்சம் நல்லா இருக்கமோன்னு கூட நினைச்சு விடுவேன்.
0: ஆரோக்கியத்துக்கு
3: ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோம்.
0: அது எப்படி இருக்கும்னு தெரியாது, அது டேஸ்டும் தெரியாது. அதுல
3: வறுத்து எங்களுக்கு ஆடு வந்து ஆட்டி கூட நீங்க வறுத்து வைப்போம், அந்த பொறுமை போட்டு வைக்கிறது.
0: அதுல உப்பு தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருக்கும்.
3: உப்பு நீங்க நல்லா சாப்பிடுவோம் மேடம்.
0: நீங்க வேற உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன கோபம், ஆசையை தூண்டி விட்டீங்களே புளியங்குட்டை சாப்பிடுறதுக்கு. இப்ப எங்க போறது?
3: அங்கத்தை நாகர்கோயில்தான் நிறைய கிடைக்கும், அங்கிருந்தா பக்கா பக்கவா வாங்கிட்டு வருவாங்க.
0: ஓகேம்மா நன்றி நன்றி, ரொம்ப அழகா. ஒரு
3: இந்த மாங்காய் தான் மேடம் ஏர்வாடியில. இந்த கொட்டை என்ன
0: என்னமா? புன்னை மரம்.
3: புன்னை மரமா பின்ன மரம்?
0: புன்னை மரம். அந்த காய் புன்னக்காய், புன்னக்காய் தானே?
3: பின்னங்காயா? அது ஆற்று கரையோர இருக்கும், குளிக்க போற இடத்துல பூரா அந்த

0: அது
1: வவ்வால் ஆடி போட்டிருக்கோம்ல, வவ்வால் ஆடின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? வவ்வால் வந்து அழகா இருக்கும். வவ்வால் வந்து தோல் எல்லாம் கடிச்சிட்டு ரவுண்டா நம்ம தலை மாதிரி அப்படி உருண்டா இருக்கும், ஓடு மாதிரி சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்துல வவ்வால் ஆடின்னு சொல்லுவோம். நாங்கெல்லாம் வவ்லாடின்னு சொல்லுவோம், ஏதோ சம்திங் சொல்லுவோம். அத வந்து சின்ன குழந்தைங்க நிறைய பை பையா வந்து சேகரிச்சு விலைக்கு கொடுப்பாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வருமானம். முதல்லே சொல்லியாச்சு ஒருத்தங்க இல்ல வேப்ப மரத்தை பத்தி. ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: ஹலோ.
1: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்மா.
1: கிருஷ்ணம்மா, எந்த ஊர்மா? அவங்க தானே
2: கிருஷ்ணம்மாள்மா.
1: ஒரு மரத்தையும் விட்டு வைக்கல உங்களுக்கு. ஒரு மரம், அந்த மரத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு சுருக்கமா
2: சொல்லுங்களேன்.
1: தண்ணி கிடைக்காட்டி கூட துணியில துடைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கு
2: போறதுதான்.
1: கரை பிடிச்சிரும் இல்லையா? ஆனா சலிக்கவே சலிக்காது இல்ல, எவ்வளவு சாப்பிட்டாலும்.
2: மத்தியானம்
1: ரொம்ப அழகா சுவைப்பட சொன்னீங்க. அது சுவையான நாவல் பழத்தை சாப்பிட்டதோட நன்றிம்மா, நன்றி.
2: அந்த ஊருக்கு போகும்போது அந்த நாவல் மரத்தை பார்க்கும்போது ஏக்கமா இருக்கும்.
1: ஆஹா, எங்களுக்கும் ஏக்கமா இருக்கு. பக்கத்துல நாவல் மரம் இருக்குதா, கிடைக்குமா?
2: விளையாட முடியலையே, ஆனா ஒரு ஏக்கமா இருக்குமா.
1: ஓகேமா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
3: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
12: மற்றும் அஞ்சு கிராமம்.

இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில வேப்பமர விதைகளை சேகரித்த அனுபவங்கள், புன்னைமர காய்கள் இதை சேகரித்த அனுபவங்கள், பூவரச இலையில பீப்பி செஞ்சு விளையாட அனுபவங்கள், புளிய மரம் இதிலோட இலைகளை பறித்து விளையாடியது, நாவல் பழம் பறித்து சாப்பிட்ட அனுபவம், மாமரம், கொய்யா மரம், நெல்லி மரம், இப்படி பலவித மரங்கள் குறித்து தங்களோட நிழலாடும் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சிநேகிதிகளுக்கும், மரங்கள் குறித்து தங்களது அனுபவங்களை சொல்ல முயற்சித்த சிநேகிதிகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மரங்கள் வந்து நிழலாடும் நினைவுகளா இல்லாம நிஜமாகவே நம் முன் நிற்க வேண்டும். காடுகளில் மட்டுமல்ல, நம் வீடுகளிலும் மரங்களை நட்டு பராமரித்து உலகம் செழிக்க வழிவகை செய்யலாமே என்று கூறி இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அனைவர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது.

0: ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இருநாடுகள் இடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்துச் செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்வதற்கான வேலைகளை எல்லா இடத்திலும் அந்த பணியை துவக்கிறோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சினையையும் 2033ஆம் ஆண்டு வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில், அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை

0: மேம்படுத்த கோரி திமுக அஇஅதிமுக மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர்கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக் கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஒரு திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

பாலபாரதி இசையில் ப விஜயின் பாடலை நான்கு படத்திற்காக ரவி அனிதா சுரேஷ் பாட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

நிகழ்ச்சியின் முதலாவதாக ஆல்பம் படப்பாடல். பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல். பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார். இசை கார்த்திக் ராஜா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: திரையிசையில் அடுத்து நாம் கேட்க இருப்பது அழகி பட பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்க்கம், மால்குடி சுபா.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நான் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு

0: அடி எடுத்து வச்சேன்னு. நான் தொட்டதும் கன்னத்தில் அடி விழுந்தது, ஒருத்தரும் பார்க்கவில்லை.
1: யாரது செரிஞ்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கம்மா பூவேவு அப்ரிசிய மசான்சோ மோ ஜபே சாந்தே.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்.
2: சார் நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ உங்க சுதி வேற நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் இப்பொழுது 2:29. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இசையில் அடுத்து நாம் கேட்க இருப்பது மு மேத்தாவின் பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய காமராசு பட பாடல்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது சார்லி சாப்ளின் பட பாடல். பா விஜயின் பாடலுக்கு இசை பரணி, பாடலை பாடியவர்கள் ஒன்னி கிருஷ்ணன், சொன்னலதா.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேரம் இப்பொழுது 2:41. குமரி பண்பலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அடுத்ததாக மல்லிகார்ஜுன் ஹரணி குரல்களில் ஏழுமலை படப்பாடல். பாடலை எழுதியவர் தாமரை, இசை மணி சர்மா.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேயர்களின் நினைவிற்கு என்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் எஸ் பழனிமுருகன் அவர்கள்.

வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது தமிழ் படப்பாடல். பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249648.

8648 6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: நேயர்களின் நினைவிற்கு

7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். அமுது சுரபியில் இ சஞ்சீவனி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு கால்நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராஜ் அவர்கள். உழவர் உலகம் இன்று 7:25.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மணிக்கு

0: 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4 தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5 தேதியன்றும் 6 தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் 6 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி.
1: நேரம் 3 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பந்திப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சள்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன் குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி தேனீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு
4: தென்பாண்டி இசையோடு
3: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
4: குமரிப்பண்பலை 101.

0: தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சட்டம் என்பது சட்டம் படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கும் தான். சட்டம் என்பது நீதிமன்றத்தில் மட்டும் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, ஒவ்வொரு குடிமகனும் அறிந்திருக்க வேண்டிய வாழ்க்கை வழிகாட்டி. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் பல சட்ட உரிமைகளையும் கடமைகளையும் நாம் எதிர்கொள்கிறோம். அவற்றை பற்றி எளிமையாகவும் பயனுள்ள வகையிலும் விளக்குவதற்காக இன்று நம் நிலையம் வந்திருப்பவர் வழக்குரைஞர் எஸ் பழனி முருகன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நம்ம நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் உங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இனி நிகழ்ச்சியில வந்து சட்டம் குறித்த விழிப்புணர்வு, அதாவது பொதுவான சட்டம் குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இந்த நேர்முகத்தில் உங்களிடம் கேள்விகள் கேட்பதற்கு முன்னாடி உங்களை பற்றி முதல் தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: 93-95 வருட சட்டப்படிப்பு படித்து முடித்தேன் பெங்களூர் யூனிவர்சிட்டியில். அதன் பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் இளநிலை வழக்காக பணிபுரிந்தேன். அதன் பின்னர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலும் வள்ளியூர் மாவட்ட நீதிமன்றத்திலும் பணிபுரிந்து வருகின்றேன். மற்றும் மதுரை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனைத்து கிளையிலும் வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகளை நடத்த வந்து கொண்டிருக்கின்றேன். இன்றும் வழக்கறிஞர் பணியை 25-26 வருடமாக செம்மையாக செய்து வருகின்றேன்.
0: 26 வருட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்தோட நம்ம வந்து பொதுமக்கள் சட்டம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: அடிப்படை விஷயங்கள் என்று சொன்னால், சட்டம் இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும், சாதாரண மனிதன், வசதி உள்ளவர்கள் என்று வேறுபாடு கிடையாது. அனைத்து நபர்களுக்கும் ஒரே சட்டம் தான். அந்த சட்டம் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு மாநில அரசால் சில சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும். நம்மளை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு இல் நடைபெறுகின்ற நடைமுறையில் உள்ள சட்டங்கள், இந்த சட்டத்தில் அனைத்து குடிமகளுக்கும் சமமான உரிமைதான் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததனால், அவங்கள் மனதில் ஏற்படும் பயத்தினால்தான் அவங்கள் நிறைய பேரிடம் ஏமாறுகிறார்கள். மற்றபடி சட்டம் தன் கடமையை செய்வது போல, உங்களுக்கு என்ன குறைபாடு ஏற்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு வகையிலும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மீது ஒருவர் கால்புணர்ச்சியோடோ ஏதோ பகையோடோ அடிபிடி சண்டையில் ஏற்பட்டால், உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற காவல் நிலையம் சென்று புகார் மனு அளித்தால் அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போன்று சொத்து உரிமை, சொத்தில் எல்கை பிரச்சனை எதுவும் ஏற்பட்டால் தாசில்தாரரோடும் மனு கொடுத்து நிலத்தை அளந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை அதை தாண்டி முடியாத பட்சமாக இருந்தால் ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அதற்குரிய வழக்குகளை தாக்கல் செய்து கொள்ளலாம். அதுபோல் தினமும் நடைபெறுகிற அன்றாட செயல்கள், அதாவது கன்சியூமர், நீங்கள் எந்தெந்த பொருள்களை வாங்குகிறீர்களோ அதில் குறைபாடு இருந்தால் அந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடரலாம். நுகர்வோர் என்பது நீங்கள் பணம் கொடுத்து பெறுகின்ற ஒரு சேவை, அப்படித்தான் அது இருக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு சொன்ன போனால், நீங்கள் அரசு பேருந்தில் செல்கிறீர்கள், அந்த அரசு பேருந்தில் மேல்தளத்தில் ஓட்ட இருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கிறது உங்கள் மீது என்றால், அதற்கு இழப்படி அரசு பேருந்து கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் உரிய கட்டணம் செலுத்தி தான் போகிறீர்கள். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு கட்டணத்திற்கும் ஒரு உத்தரவாதம் உள்ளது. அந்த உத்தரவாதத்தை கடைபிடிக்கப்படவில்லை என்றால் சேவை குறைபாடு என்ற கருத்தின் கீழ் அந்த வழக்கை பதிவு செய்யலாம்.
0: இந்த மாதிரி வழக்குகளுக்கு நம்ம என்னென்ன ஆதாரங்களை கையில வச்சுக்கணும் சார்? சும்மா போய் ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியாது இல்லையா சார்?
1: அதுதான் சொல்லுகிறேன். இப்ப நீங்க வந்து பேருந்தில் செல்கிறார் என்றால் உங்களுக்கு ரசீது இருக்கும். சூப்பர்

0: மார்க்கெட்டில் பொருள் வாங்குறது என்றால் அதற்கு ரசீது இருக்கும்.
1: ஆனா கண்டிப்பா எல்லா ரசீதுகளையும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும்.
0: உண்மையில் ஒவ்வொரு குடிமகனின் கடமை எந்த ஒரு மருந்து கடையில் மருந்து வாங்கினாலும் சரிதான், வேறு எங்கு சென்று எந்த பொருள் வாங்கினாலும் சரிதான், அதற்குரிய நீங்கள் விற்பனை சீட்டு பணம் கொடுத்த பணத்திற்கு ரசீது பெற்றால் மட்டும்தான் இந்த குறைபாட்டை நாம் கொண்டு வர முடியும். அதுக்கு அதுதான் அடிப்படை ஆதாரம்.
1: சரி.

0: பொருள் தான் வழக்கு போடுவதற்கான மெட்டீரியல் ஆதாரம்.
1: இப்ப வந்து சாதாரண அடிப்படை விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டீங்க, ஒரு சாதாரண குடிமகனின் அடிப்படை சட்ட உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: இல்ல, அடிப்படை சட்ட உரிமைகள் எல்லோருக்கும் ஒன்றாது. சாதாரண மனிதர்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் நமது சட்டத்தில் கிடையாது. எல்லோ மனிதருக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, தனி மனிதனின் சுதந்திரம் உண்டு, அதுபோல் மத வழிபாடுகள் உண்டு. இதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் நாம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம்.
1: பேச்சுரிமைன்னு சொன்னீங்க, அந்த பேச்சுரிமையும் சில நேரங்கள்ல மீறப்படுகிறது இல்லையா? அது எந்த வகையில மீறக்கூடாது, அது என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு சார்?
0: அதாவது பேச்சுரிமைங்கிறது உங்களுடைய உரிமையையும் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தையும் மக்களுக்கு புரிய வைப்பது. உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதரை விமர்சிக்கும் பொழுது அதற்கு என்று ஒரு வரமுறை உள்ளது. அந்த வரமுறைக்குள் இருக்கும் வரை பேச்சு சுதந்திரம் காப்பாற்றப்படுகிறது. அதை மீறும் பட்சத்தில் அவதூறு என்ற நிலைக்கு சென்று விட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும். அது தனி மனித சுதந்திரம், தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அது இருக்கலாம், அதுவும் ஒரு அவதூறாக போய்விடக்கூடாது.
1: அளவுக்கு
0: உட்பட்டு இருக்கப்பட வேண்டும். அளவுக்கு மீறியது என்று கருதப்பட்டால் நீங்கள் புகார் கொடுத்தவுடன் காவல்துறை அதை பரிசீலிக்கும். இது அளவில் இருக்கிறதா, அளவை தாண்டி சென்று விட்டதா என்று பரிசீலித்து அதற்கு வழக்கு பதிவு செய்வார்.
1: அப்ப அடிப்படை உரிமைகளுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு.
0: கட்டுப்பாடு எப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்றால், பேச்சுரிமை, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாம், ஆனால் பொது இடத்தில் வந்து பொது மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ உந்தக விளைவிக்கும் வகையில் நீங்கள் உரையாற்றினால் அது இந்திய சட்டத்தை எதிர்ப்பதாகும். அது பேச்சுரிமையில் வராது, அதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை.
1: ஆனா பொது இடங்கள்லயும் பேசணும், அப்படி ஒரு கூட்டம் அமைத்து பேசணும், அதுக்கான வழிமுறைகள் தனியா இருக்கு இல்லையா?
0: பொது கூட்டம் என்று பேச வேண்டும் சொன்னால் உரிய காவல் நிலையத்துக்கு சென்று என்றைக்கு எந்த நேரம் நாங்கள் மீட்டிங் நடத்துறோம் என்று அவர்களுக்கு எழுதி கொடுத்து, அது எந்த விதமான விழிப்புணர்வு புரோகிராம் என்று எழுதி கொடுத்து போலீஸ் அனுமதி பெற வேண்டும்.
1: ஒவ்வொரு உரிமைகளுக்கும் அதுக்கு கீழே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு,
0: கண்டிப்பா இருக்கிறது. உதாரணத்துக்கு எதிர்த்து கொண்டால், திருமண வீட்டில் ஸ்பீக்கர் வைக்கிறாங்க, அதற்கும் போலீஸ்களையும் பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. ஒவ்வொரு இதற்கும் சட்டத்தில் வந்து ஒரு அளவுகோல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
1: என்ன மாதிரி ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படிங்கறதுக்கும்
0: அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப திருவிழா காலங்கள் எடுத்துக்கொண்டால், 10 மணிக்கு மேல வான வெடிக்கை வெடிக்க கூடாது, நீங்கள் 11 மணிக்கு மேல எந்த விதமான சவுண்ட் இதுவும் வரக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் உள்ளது. அதை மீறி வேண்டும் என்றால் நீங்கள் அந்த காவல் நிலையத்தில் உரிமை கோர வேண்டும், இல்லை நீதிமன்றத்தை நாடி அதற்கான அனுமதியை நீங்கள் பெற வேண்டும்.
1: அந்த என்ன மாதிரி ஸ்பீக்கர்கள் வைக்கணும் அதுவும் இருக்கு இல்லையா?
0: இருக்கு,
1: குழாய்கள்,
0: சவுண்ட் சிஸ்டத்துல இன்னும் சொல்லப்படாமல் மிந்தி பெரிய குழாய் மாதிரி இருக்கு, இப்ப அதெல்லாம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒளியின் அளவு இவ்வளவுதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தரமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்குள்ளதான் அது இருக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அதற்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்.
1: இப்ப ஒரு ஒரு சவுண்ட் பொல்யூஷன் கீழே ஒருத்தர் வந்து, இவருக்கு பேச்சுரிமை இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தரும் விதத்துல இருக்கு. அப்போ வந்து அந்த பொதுமக்கள் ஒருத்தர் வந்து, எனக்கு வந்து இதனால தொந்தரவு இருக்குங்கிற பட்சத்துல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்?
0: அவங்க அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று, இந்த ஒலிபெருக்கியால் எனக்கு இந்த வகையான இடைஞ்சல் வருகிறது என்று ஒரு புகார் மனு அளித்தாலே போதும். அவர்கள் வந்து அதை பரிசீலித்து அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள்.
1: அப்ப நீங்க காவல் நிலையத்துக்கு போகணும்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப காவல் நிலையத்துக்கு போகும்போது எந்த வழக்குனாலும் சரி, சிவில் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள்னாலும், என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ளணும் போகும்போது, அதை பதிவு செய்யும் போது என்னென்ன கொண்டு போகணும்?
0: காவல் நிலையத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய புகார் மனுவும் உங்களுடைய விலாசமும் சரியாக இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம்.
1: அதற்கான ஆதாரம்,
0: அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஆதார் கார்டு இப்ப அதை கேட்பது இல்லை, புகார் கொடுக்கும் பொழுது ரெண்டாவது வாங்கிக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய முகவரி, நீங்கள் யார் மீது குற்றம் சாற்றுகிறீர்களோ அவர்களுடைய முகவரி, தொலைபேசி எண். அந்த விசாரணை விரைவாக நடப்பதற்காகத்தான் திருப்பூல காலத்திற்கு ஏற்ப தொலைபேசி எண்ணையும் கேட்கின்றார்கள். நீங்கள் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள், எந்த வகையான குற்றம் என்ற அந்த குற்றத்தை நீங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்வதை போல, ஐயா என்ன வீட்டு அருகில் உள்ள இன்னாருடைய ஸ்பீக்கர் இவ்வளோ வச்சுருக்காங்க, எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது, இந்த சவுண்ட்லாம் என்னால் கேட்க முடியல, நான் அவங்கள்ட்ட பல தரப்பு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க வீட்டுக்கு இங்கே வீட்டுக்கு இவ்வளோ கேப் இருக்குது, இருந்தும் என்னால் அது மிக துன்பம் அடைகிறேன் அப்படி என்று எழுதி கொடுத்தார்கள் என்றால்

0: வந்து பார்ப்பார்கள். அதுக்கு தேவைப்பட்டால் அதற்குள்ள சயின்டிபிக் ஆலோசனையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு அந்த ஸ்பீக்கருடைய கெப்பாசிட்டி என்ன, எத்தனை இது இருக்குங்கிறத அங்கே எடுத்துக்கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள். சாதாரண மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், புகார் கொடுக்கும் பொழுது என்ன புகார் கொடுக்கின்றோம், எதற்காக கொடுக்கின்றோம், என்ன நடவடிக்கை தேவை, இந்த மூன்றையும் நீங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும்.
1: நம்ம வந்து தெளிவான மனநிலையில் அங்கே போகணும். ஒரு டென்ஷனோட போனோம்னா ஒன்றும் நடக்காது,
0: ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு அதாவது நீங்கள் எதற்காக போகிறோம் என்ற எண்ணம் முதலில் இருக்க வேண்டும். என்ன நடந்தது, என்ன நடந்ததுனால அவனுக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை தேவை. உதாரணத்திற்கு ஒரு ஒரு பக்கத்தோடு சண்டை விட்டிருப்பார், அடிபிடி அதிகரிக்கும், தலையில் இரத்த காயங்கள் இருக்கும், இல்லை ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பார்கள். அப்படி என்றால் முதல் முதலில் உயிரைத்தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் உடனே அரசு மருத்துவமனை எங்கு உள்ளதோ அங்கே போய் முதல்ல அனுமதியாகி அந்த காயங்களுக்கு சிகிச்சை பெறாதான் எல்லோரும் முன்னுரிமை அளிக்கிறார்கள். அங்கு சென்று என்ன நடந்தது என்று அந்த மருத்துவரிடம் சொன்னாலே போதும், அந்த மருத்துவமனையில் இருந்து அந்த காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பிவிடுவார்கள். அந்த காவல் நிலையத்திலிருந்து ஒரு காவலர் வந்து உங்களிடம் விசாரித்து வாக்குமூலம் பெற்று அதற்கேற்ற நடவடிக்கை எடுப்பார்கள். இரத்த காயங்களோ கொடுங்காயங்களோ ஏற்பட்டால் காவல் நிலையம்தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது.
1: முதலுதவிக்காக மருத்துவமனை போதும், தனியார் மருத்துவமனைக்கு போனா கூட
0: போனாலும் போதும், நம்ம
1: அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போனோம் அவ்வளவுதான், நமக்கு அதுதான் சேஃப்.
0: போயிட்டு அவங்க சீல அங்கே சரி பண்ண முடியும்னா சரி பண்ணுவாங்க, இல்ல அதற்குரிய மேல் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அந்த மருத்துவரை அறிவுறுத்துவாங்க. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஃபெசிலிட்டிஸ் இல்லாத சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனவொன்னே அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க.
1: அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு காயம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதன் மூலமா நமக்கு வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க. காயம் இல்லாத கிரிமினல் கேசஸ்களா இருக்கலாம், இல்ல சிவில் கேசஸா இருக்கலாம், போய் பதிவு செஞ்ச பிறகு நம்ம என்னத முக்கியமா ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு போனோம், அதன் பிறகு என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கிறதுக்காக நம்ம காத்திருக்கணும், இல்ல அவங்க வந்து அதற்கான ஆதாரங்கள் நம்ம வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்களா அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுது. சில நேரங்கள்ல வழக்கே என்ன பதிவு செய்யல, எஃப்ஐஆர் கப்பி போடல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான
0: என்ன. உண்மைதான், உண்மைதான். அது என்ன விஷயம் என்றால், நீங்கள் கொடுக்கும் புகாரை பொறுத்த அளவுக்கு முதலில் கொடுப்பது சிஎஸ்ஆர், அதாவது உங்கள் புகார் மனுவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு கொடுக்கப்படுற ஒரு அத்தாச்சி தான் சிஎஸ்ஆர்.
1: அப்ப எஃப்ஐஆர்ங்கிறது அதுக்கு பிறகுதான்,
0: அதற்கு பிறகுதான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்லுவோம் நாங்கள், அது எஃப்ஐஆர் ரெண்டாக தான் வரும் உங்களுக்கு. முதல்ல சிஎஸ்ஆர் போட்டுருவாங்க, அதை மனுவில் தக்க சிஎஸ்ஆர் போடுவாங்க. உங்கள் மனுவிலே முதல்ல வந்து குற்றங்கள் அதிகமாக இருந்தால் டைரக்டாக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் மனுவின் தன்மையை கருதி முதல்ல சிஎஸ்ஆர் போட்டு விசாரிப்பார்கள். மனுவின் தன்மையை பொறுத்து தான் சிஎஸ்ஆர் போட்டு இரண்டு தரப்புகளையும் கூட்டு பேசுவார்கள்.
1: குற்றத்தின் தன்மையை
0: பொறுத்து அவர் இவரும் சமாதானமாக சென்று விடுவோம் என்று சொன்னால் அவரோட சமாதானமாக எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி வைத்து விடுவார்கள். அதேமாதிரி நிலப்பிரச்சனை அளக்கப்பட மாட்டேன் என்று கூறினால் சிஎஸ்ஆர்லேயும் முடிச்சிருவாங்க. காவலாயரை விசாரிச்சு இந்த தேதிக்கு நீ சர்வேருக்கு பணம் கட்டுங்க, ரெண்டு பேரும் வாங்க, எங்கள் சிஎஸ்ஆர்லேருந்து ஒரு ஆள் வருவாங்கன்னு சொல்லி அந்த மேட்டரை முடிச்சு வச்சிருவாங்க. அது மேலே போகிற விஷயம்தான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் ஆயிட்டுன்னு சொன்னால் ஆன்லைன்லேயே ஏறிடும் உங்களுக்கு வந்து, 24 hours அவங்க ஆன்லைனில் ஏற்றிடுவாங்க. நீ ஆன்லைன்லேருந்து பெற்றுக்கொள்ளலாம், நீங்களாக விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு ஒரு காப்பி காவல் நிலையத்திலேருந்து கொடுத்து விடுவார். டிஃபேக்டாக கம்ப்ளைண்ட்டு கையில் கொடுப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஎஸ்ஆரில் உள்ளதை ஏன் எஃப்ஐஆர் ஆக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கு கேள்வி கேட்க இயலாது. சிஎஸ்ஆர் போட்டு அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று மறுத்து விட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும்.
1: ஓ, அதுதான் கேட்டேன்.
0: நீதிமன்றத்தை நாடலாம், அந்த சிஎஸ்ஆர் காப்பியை வைத்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலே நீங்க நாடலாம்.
1: கண்டிப்பா போன உடனே நம்ம சிஎஸ்ஆர் காப்பி
0: வாங்கிடணும். அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டிய விருப்பப்பட்டால் அருகில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அணுகி ஒரு வழக்கறிஞர் நடவுனா போதும். அதோட குற்றவியல் 186(3) அப்படிங்கிற செக்ஷன் படி அவங்க எஃப்ஐஆர் டைரக்ஷன் போனாங்க. அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு என்ன வழி உண்டோ அந்த மனு அடிச்சு போட்டால் நீதிமன்றம் அதனுடைய ஆதாரத்தை எல்லாம் பரிசீலித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும். இது அருகில் உள்ள நடுவர் நீதிமன்றத்திலும் போடலாம், உயர் நீதிமன்றத்திலும் டைரக்டாக கொண்டு தாக்கல் செய்யலாம்.
1: அதாவது நீங்க வந்து நம்ம காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கு பதிவு செய்ய போகும்போது முதல்ல சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்குள்ள ஆதாரம்.
0: முதல்ல புகார் மனு,
1: புகார் மனு
0: கொடுக்கணும். கொடுத்ததுக்கு நீங்க சிஎஸ்ஆர் வாங்கணும். அந்த சிஎஸ்ஆர்ல விசாரணை

0: நிறைய பேர்ல அந்த விசாரணை உங்களுக்கு திருப்தி இல்லை, இல்லை போலீஸ் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டால் நீங்க நேரடியாகவே எஃப்ஐஆர் ஆக்குவதற்காக நீதிமன்றத்தை நாடலாம்.
1: அதற்கு முக்கியமான ஆதாரம் சிஎஸ்ஆர் தான். ரசீது, ஒரு பொருள் வாங்கினோம்னா நமக்கு வந்து ரசீது கையில கிடைக்கிறது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சோம்னா அதுக்கு உள்ள ரசீது சிஎஸ்ஆர்.
0: சிஎஸ்ஆர்
1: புரிஞ்சுக்கலாமா?
0: புரிஞ்சுக்கலாம். இது சாதாரண மக்களுக்கு. அதே மாதிரி இப்ப ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இதே புகார் ஆன்லைன்ல ஏத்துட்டீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண ரிசிப்ட் ஆன்லைன்ல வந்துடும்.
1: என்ன மாதிரி குற்றங்களுக்கு அப்படின்னு ஏதாவது
0: என்ன புகார் மனு கொடுத்தாலும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல வந்துடும். உங்களுக்கு புகாரை கொடுத்தா வந்துடும், அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அதுலேயே வந்துடும். ஆன்லைன் புகார்ல நீங்க போய் ஸ்டேஷன்ல கொடுத்தா சிஎஸ்ஆர் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆன்லைன்ல அந்த புகார் மனு இ சேவை மையத்துக்கு சென்று நீங்க ஆன்லைன்ல ஏத்திட்டாலே போதும். வீட்டில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் வீட்டில இருந்தே செய்யலாம். அதாவது கணினி உபயோகப்படுத்த பயன்பாடு தெரிந்தவர்கள் என்றால் அவர்களை
1: என்ன மாதிரி அட்ரஸ்
0: அட்ரஸ் எந்த ஸ்டேஷனு எந்த மாவட்டம் என்ன குற்றம் அது எல்லாமே அது இருக்கும். வரிசை அட்டை அவர்த்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு நீங்கள் எழுதுனதை என்ன குற்றம் எழுதி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ஆன்லைனில் போயிடும். அந்த கன்சென்ட் ஸ்டேஷனுக்கும் போயிடும். அதில் நீங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் குறிப்பிட சொல்லியிருப்பார்கள். அதுபடி அவங்க விசாரணைக்கு அழைப்பாங்க. அதில் உங்களுக்கு ரசீதும் கிடைத்து கூட அங்கே விசாரணைக்கு நிச்சயமாக அதை அழைப்பார்கள்.
1: தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இந்த சட்ட ஒழிப்புணர் நிகழ்ச்சியில இன்னும் வந்து நம்ம மையல் படத்துல வந்து சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீவாசன் பாடின இந்த பாடலை கேட்ட பிறகு பேசலாம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.

0: நேர்களை நேரம் இப்பொழுது 3:26:50. நேர்கள் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனி நேரம். தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் நமக்கு பொதுவான சட்டங்கள் குறித்து தகவல்களை தந்து கொண்டிருப்பவர் வழக்குரைஞர் எஸ் பழனிமுருகன் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியின முதல்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, வழக்கு வந்து பதிவு செய்யணும்னா காவல் நிலையத்துக்கு போகலாம், அங்க வந்து சிஎஸ்ஆர் வாங்கலாம், அதுக்கு அடுத்தல எஃப்ஐஆர் காப்பி நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க. இதையும் தவிர்த்து அலையிறதுக்கு சிரமமா இருக்கிறது வயசானவங்க அப்படின்னா ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னீங்க சார். அந்த ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றது வந்து இ சேவை மூலமா போனா நமக்கு எளிதா முடிஞ்சிடும். வீட்டுல இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான முகவரி சொன்னா வசதியா இருக்கும்ல சார்?
1: மாவட்டம் எந்த ஊரு எந்த வில்லேஜ் எந்த செஷன் எல்லா இதுவும் இருக்கும். உங்கள் புகார் மூலம் அதை பதிவேற்றம் செய்தால் உங்களுக்கு அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைத்துவிடும். அதே போல் ஓரிரு தினத்தில் காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு தொலைபேசி அழைப்பார்கள் வர சொல்லி.

0: விசாரணையில் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமா அதற்கு உங்களுக்கு நாடகக்கூடிய தீர்வை நீங்கள் காணலாம்.
1: சரி, வீட்டில இருந்தே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான வெப்சைட்
0: காலேஜ் தான் செல்ல வேண்டும்.
1: அது வீட்டுல இருந்து அது
0: ஒண்ணும் பண்ண முடியாது.
1: சரி, அப்ளை மட்டும் பண்ணலாம், புகார் மட்டும் வீட்டுல இருந்து பண்ணலாம்னு சொன்னீங்க. அது வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ காவலர் ஒருத்தர் வந்து, இது வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம பதிவு பண்ணும்போது, வழக்கு பதிவு பண்ணும்போது நமக்கு தெரியும் இந்த வழக்குக்காக நம்ம பதிவு பண்ணிருக்கோம், இதுக்காக காவலர்கள் கூப்பிடுறாங்க, எங்க போன் பண்ணி கூப்பிடுவாங்க, கண்டிப்பா நம்ம போயிடுவோம். ஆனா நமக்கு எந்த வழக்குன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. ஆனா ஒரு காவலர் ஒருத்தர் வந்து விசாரணைக்கு வீட்டுக்கு வரும்போது வந்து விசாரிச்சுட்டு மட்டும் போறாதா இருந்தாலும் சரி, அல்லது விசாரணைக்கு வந்து அழைத்தாலும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடிமகனும் எப்படி நடந்துக்கணும்? சில பேர் அவங்கள வந்து நல்ல முறையா நடத்த மாட்டாங்க, அல்லது சில பேர் யாருன்னே தெரியாம பின்னாடி கூட போறதுக்கு என்ன வழக்கு ஒண்ணுமே தெரியாது, வந்தவங்க யாருன்னு தெரியாமலே போயிடுவாங்க. என்னென்ன வழிமுறைகளை ஒரு குடிமகன் வீட்டுக்கு வந்த காவலர்களுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி பதில் அளிக்கணும், அவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் சார்?
0: முதல்ல வந்து எல்லா மக்களுமே வந்து காவலர்களை பார்த்து பயம் கொள்ளக்கூடாது. குற்றம் செய்தவர்கள், குற்றத்தில் இருந்து தப்பிக்க நினைப்பவர்கள் மட்டும்தான் காவலர்கள் வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஓடக்கூடிய வழிமுறைகளை செய்வார்கள். மற்றபடி
2: நம் வீட்டிற்கு விசாரணைக்கு வரும் பொழுது, வீட்டுக்கு விசாரணைக்கு வரும் பொழுது வந்த காவலரிடம் உங்களுடைய ஐடி கார்டு தாங்க, இல்லைன்னா காவல் நிலையத்துக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கே யாருன்னு தெரியாது. அதே மாதிரி எந்த வழக்குக்காக கூப்பிடுகிறீர்கள், எப்பொழுது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க, இத்தனை மணிக்கு ஆஜராகணும், இதுக்கு வாங்கலாம், உடனடியாக வாங்கம்பாங்க. அப்போ நான் தனியாக வர முடியாது, எனது வழக்கறிஞர்களை அழைத்து கொண்டு வருகின்றேன், இல்லை எங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களை அழைத்து கொண்டு நான் வருகின்றேன் என்றே பதிலை சொல்லலாம். உங்களுக்கு ஏதேனும் அப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் காவல் நிலைய எண்ணத்தை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் காவல் நிலைய எண் இருக்கப்பட வேண்டும், அது ஒரு கட்டாயம்
1: இருக்கும். ஆனா வீடுகள்ல இருக்கணும்னு சொல்றீங்க,
2: வீடுகள்ல இருக்கணும், தனிப்பட்ட ஒவ்வொரு போன்லயும் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே தன்னுடைய கைபேசியில் அந்த எண்ணை கண்டிப்பாக பதிவு செய்து வைக்க வேண்டும்.
1: அவங்க எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தோட நம்பர் வச்சிருக்கணும்.
2: அதே மாதிரி நிறைய விஷயத்திற்கு இருக்கிறது, அதாவது வன்கொடுமை என்றால் அதற்கு தனியாக ஒரு இது இருக்கின்றது, சமூக நலத்துறை உள்ளது, அவங்க மூலம் விசாரிப்பாங்க. குழந்தைகள் என்றால் சைல்டு வெல்ஃபேர்னு சொல்லி ஒன்று இருக்கிறது, அங்க போனா இது மாவட்ட தலைமையகத்தில் ஃபுல்லாவுமே இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு. முதியோர்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு முதியோர் இது ஒன்று இருக்கிறது. லேபர்னு சொன்னால் லேபர் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்க மாவட்ட லேபர் அலுவலகம் உள்ளது, இங்கே அங்கு செல்லலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கும் எந்த ஒரு வழிவகை உள்ளது, அதை ஒரு வழக்கறிஞரிடமோ இல்லை நீதிமன்ற அணுகியோ தெரிந்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் இருந்து இப்போ உள்ள காலத்தில் கணினி மூலம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அட்ரஸ் எல்லாமே இப்போ கிடைக்குது.
1: ஆனா வந்து அவங்க உடனே வரணும், ஒரு தீவிரமான ஒரு குற்றம் இது வந்து உடனே வரணும் அப்படின்னு அழைத்தால் ஆண்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், பெண்களை அழைத்தால் அவங்க என்ன மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு?
2: பெண்களை அழைப்பது, அழைத்து விசாரிப்பது பெண் காவலர் தான் பண்ண முடியும். ஆண் காவலர்கள் வந்து பெண்களை அழைத்து செல்வதோ விசாரிக்குவதற்கோ சட்டத்தில் பெரிய வகையில் வழிவகை செய்யப்படவில்லை. 6 மணிக்கு மேல விசாரிக்கவே கூடாது பெண்களை கூட, யாருமே பெண்களை கூட்ட 6 மணிக்கு மேல சேசர் வச்சு விசாரிக்க கூடாது. முடிந்த அளவுக்கு பெண்களை விசாரிப்பதற்கு எல்லாம் பெண் காவலர்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்று, அதற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையமே அரசாங்கத்தால் தொட்டி வைக்கப்பட்டு பெண்களை பொறுத்த அளவுக்கு எல்லா விசாரணையும் பெண் காவலர்கள் தான் பண்ணுகிறார்கள்.
1: அல்ல, வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது நம்ம வந்து நம்ம தனியா தான் வருவோம்னு சொல்ல முடியுமா? சொல் அல்லது
2: அதை விதத்தையும் சொல்லலாம். நான் என் வழக்கருடன் வந்து ஆஜராகின்றேன், இல்லை என் வீட்டு பெரியவர்களோடு வருகின்றேன் என்று கூட ஆலையும் கூட்டு செல்லலாம். செல்லும் வழியும் கூட உங்களுடைய வழக்கறிஞரை நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம், விசாரணைக்கு அவரும் வந்து கலந்து கொள்வார்கள். உங்களை விசாரிக்கும் போது வழக்கறிஞர் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சட்டத்திற்கு வழிவகை உண்டு, உங்கள் வழக்கறிஞரை வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, அதனால அவர் விசாரணைக்கு அவரும் வந்து கலந்துகிடுவார். வந்தவங்க என்ன நடக்குது, எதுக்காக விசாரிக்கிறாங்க, விபரத்தையும் உங்களுக்கு எடுத்துரைத்து விடுவார்கள்.
1: அதாவது காவல் நிலையத்திலிருந்து யார் வந்தாலும் அவங்க வந்திருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தை சார்ந்தவங்களா முதல்ல நம்ம வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து நம்ம விசாரணைக்கு காவல் நிலையத்தை கூப்பிட்டா நம்ம வந்து நம்ம வாகனங்கள்லயே போறது தான் பாதுகாப்பு, அதுதான் முறைன்னு சொல்றீங்க.
2: ஆனா என்ன சொல்லணும்னாலும் எப்பவுமே வந்த உடனே

0: அறிஞர் கூட்டு செல்ற மாதிரி இருக்காது. அது வந்து தகவல் சொல்வார்கள். அது இப்போ உள்ள காலத்திலாம் வீட்டுக்கு வருவதில்லை. தொலைபேசியில் கொடுக்கிற அலைபேசி நம்பர்கள் அழைத்து விடுகிறார்கள். நாங்கள் இந்த காவல் நிலையத்திலிருந்து பேசிக்கின்றோம், இன்னார் உங்கள் மீது புகார் மனு அளித்திருக்கிறார்கள், நீங்கள் எப்போ விசாரணைக்கு வருவீங்கன்னு போன்ல கேட்கறேன். இப்போ உள்ள நடைமுறைகள் நான் சொல்லிக்கிட்டேன். ஐயா, நான் இன்னைக்கு வெளியூர்ல இருக்கேன், சென்னையில இருக்கிறேன், நாளைக்கு வந்துருவேன், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வாரன் என்று சொன்னால் அவள் அதை பதிவு செய்து வைத்து விட்டு நாளை குற்றசெயல் ஈடுபட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு தான் தேடி செல்வார்கள். இப்ப அந்த ஒரு நிலைப்பாடுகள் தான் தற்போது காலத்தில் நடந்து
1: வருகின்றன. அப்புறமா என்ன ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்கு, அதாவது நீதிமன்றத்திலிருந்து சம்மன் வரும்போது, அது சில பேர் வந்து அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டு இருந்தாலும் பயந்து வாங்காம திருப்பி அனுப்பிடுவாங்க. சில பேருக்கு எந்த குற்ற செயல்கள்லையுமே அல்லது எந்த பிரச்சனைகள்லையுமே சம்மந்தம் இருக்காது, ஏதோ ஒரு சம்மன் வருது, இவங்க பயந்து வாங்கினா அந்த குற்றத்திற்கோ ஏதோ ஒரு குற்றம்னே தெரியாது, என்ன சம்மன்னே தெரியாது, ஆனால் அதை வாங்க பயந்து அதை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. அதனால அந்த சம்மன் வந்தா நம்ம என்ன பண்ணணும், பயப்படாம அந்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு சொல்ல முடியுமா சார்?
0: அதாவது வந்து எந்த ஒரு சம்மன் வந்தாலும் முதல்ல அதை வாங்கி பார்த்தால்தான் என்னவென்றே தெரியும். சம்மன் என்று சொன்னாலே வாங்க மாட்டேன் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கிறது என்ற விவரத்தை நீங்கள் அறியாமல் அறிய முடியாது. அப்ப நீங்கள் இயற்கையாகவே அறியாமல் ஆகிவிடுகிறீர்கள். அது எதை பற்றியது என்று தெரியாமல் நீங்களாகவே ஒரு கனவு கோட்டில் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படி என்று நினைத்து உங்கள் மனதிற்குள் நீங்களாகவே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறீர்கள்.
1: அதாவது ஒரு காலத்துல தந்தி வந்தா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, அதே மாதிரி இப்ப இந்த எவ்வளவுதான் மக்களோட படிப்பறிவு அதிகமா இருந்தாலும் சம்மன் வந்தா ஒரு பயம் இருக்கு சார்.
0: சரி, அதான் சொல்ல சம்மன் வந்தால் பயம் இருக்கு என்று சொன்னால் முதல் அதை வாங்கி பாருங்கள். தந்தியை வாங்கினா வாழ்த்து தந்திகள் நிறைய உண்டு, இறந்த தந்தி வரும், தந்தினா இறந்ததுக்கு தான் வரைய வேண்டிய படிப்பறிவு மிக கம்மி. அன்றைய கிராமத்து மக்களுடைய கல்வி அறிவுகள் மிக கம்மி. இன்றைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் படித்தவர்கள் உள்ளார்கள். தெரியாட்ட பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டுக்கலாம். முந்தைய மாதிரி அந்த கல்வி அறிவு என்பது மிக மிக குறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் எல்லாருக்கும் கல்வி அறிவு உள்ளது. சமன் என்றால் நீதிமன்றத்தின் மூலம் அனுப்பப்படுவது, முதல் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் சமன் அனுப்பலாம், விசாரணைக்கு ஆஜராகலாம் என்று தெரியும். காவல் நிலையத்தில் ஆஜராக சமன் வந்திருக்கின்றதா, இல்லை கோர்ட்டில் இருந்து ஆஜராக சமன் வந்திருக்கின்றதா, இல்லை மாவட்ட வருவாய்த்துறையில இருந்து சமன் வந்திருக்கதா, இல்ல ஆர்டி ஹவுஸ்ல இருந்து வந்திருக்குதா, ரீஜனல் போஸ்ட்ல வரும் உங்களுக்கு, ஏன் வட்டாட்சியர்கிட்ட கொண்டு வரும், பட்டா மாறுது பிரச்சனையா மனு வந்திருக்கும், உங்க விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டு அவரும் அனுப்புவாரு. சில விருது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர் லீகல் நோட்டீஸ் கூட ஒருத்தர் அனுப்புவார், சட்ட கருத்து சட்ட நோட்டீஸ் கூட அனுப்புவார். நீங்க முதல் வாங்கி பார்த்தால்தான் என்ன விபரம் என்ற விபரத்தை நீங்கள் முதல் அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்னர் தான் அதற்குரிய நபர் யார் என்ற முடிவே உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிந்த உடனே அந்த நபரை சந்தித்து நீங்கள் கேட்டாலே போதும், என்ன விஷயம் உங்களுக்கு விவரமே தெரிஞ்சிருக்காது, அந்த விவரம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இந்த சமன் எப்படி பயப்படுவாங்கன்னா, ஒரு குற்ற வழக்கில் நிகழ்வு நடந்த இடத்தில் பார்வை மகஜர் என்று சொல்வார்கள். காவலர்கள் பார்வையிட்டிருக்காக 2 பேரை அது சாட்சியாக செயற்பட, நாங்கள் இந்த இடத்தை பார்வையிட்டோம், காவலர்கள் இந்த பார்வையிட்டோம் அப்படின்னு பேர் பார்வை மகஜர், இந்த இடத்தை பார்வையிட்டோம் என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் பார்வையிட்டதற்கு இவர்கள் இருவரும் சாட்சி அப்படிம்பாங்க. அப்ப அந்த பக்கத்துல கடைக்காரர் இருப்பாங்க,
1: ஓ பார்வை மகஜருக்கு பொதுமக்கள் ஒருத்தங்க
0: சாட்சி தானா, போலீசார் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி பக்கத்து கடைக்காரர் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கையெழுத்து வாங்க பாத்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிருவாங்க. ஆனா கையெழுத்து மட்டும் தான் வாங்குறது நினைச்சிருவாங்க, போலீஸுக்கு எத்தாக்க போட்டு கொடுத்தோம் அப்படிங்கறத நினைச்சிருவாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், குற்றம் நடந்த பிறகு அதை விசாரிக்க போகும்போது நான் பார்த்த இந்த சம்பவத்தை பார்த்தேன்னு சொல்றது வந்து ஐவிட்னஸ் போ, அப்ப அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க, கேட்டதை வாக்கு மூலமா எழுதி வாங்கிக்கிடுவாங்க, அதுல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு குற்ற வழக்கிலும் சாட்சிகள் சேர்க்கப்படுகின்றது. ஆனால் அன்றைய தேதியில் அவர்கள் சொன்ன விஷயத்தை மறந்திருக்கலாம். அதனால் திடீர்னு சமன் வந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயப்படலாம். இன்னொன்று, சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரே

0: உங்கள் பெயரை கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல். ஒரு வீட்டில் கேட்பாங்க யாருமா சாட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்க அக்கா இருக்கா சித்தப்பா இருக்கா அவங்களே அவங்க பேரை கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு அது தெரியாது சொல்ல புரியுது. அவங்களுக்கு அப்படியும் கொடுப்பார்கள். சில காலகட்டத்தில் எங்கள் அனுபவத்தில் பொய் வழக்குகள் என்று சொல்லப்பட்டு நடத்த புனை வழக்குகளில் அவங்களாவே போட்டுக்கிடுவாங்க. இப்படிலாம் வந்திருக்கு, உதாரணங்கள் இருக்கின்றது, நீதிமன்றத்துக்கும் தெரிய வந்து தண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப வாங்கி பார்த்தா தான் தெரியும்.
1: சரி,
0: இதுல வந்து நீதிமன்றம் மூலமாக சமன் வந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக சாட்சி சொல்ல செல்ல வேண்டும். சாட்சி சொல்ல செல்லவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது பிடியாணை பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும். தெரியப்படுத்தலாம் இந்த சம்பவம் எனக்கு தெரியும் என்று நீங்கள் சாட்சியை அளிக்கும் தெரிந்திருந்தால். தெரியவில்லை என்றால் ஐயா எனக்கு சம்பவம் பத்தி எதுவுமே தெரியாது, இந்த கையெழுத்து வாங்கணும், இது ஏன் கையெழுத்து அல்ல, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் ஒன்றும் உங்களை ஒன்றும் சேர்ந்து நீங்கள் சொல்வதை பதிவு செய்து விட்டு அன்றே உங்களை அனுப்பிவிடும். ஆனால் நீங்கள் வாங்காமல் இருந்தீர்கள் என்றால் சாட்சி சட்டத்தின்படி
1: தவறு செய்யாமலேயே தண்டனை கிடைச்சு
0: தண்டனை கிடையாது. பிடி வாரம்னா போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு
1: போயிருவாங்க,
0: பிடிச்சிட்டு போய் சாட்சி சொல்லி முடிச்சு அனுப்பிடுவாங்க, பிடிச்சி உங்களை சிறைச்சால அடக்க
1: கிடையாது. சரி சரி சரி, கண்டம் கோர்ட் கண்டம் மாதிரி வரும்னு நினைச்சேன். அன்னைக்கு வந்து அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க,
0: தூக்கிட்டு போய் சாட்சி எல்லாம் வச்சிருவாங்க, வச்சு முடிச்சுட்டு கோர்ட்ல போய் ஏன் விளக்கம் கேட்டு அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க, அங்க சிறைச்சாலைக்கு
1: அனுப்புவாங்க. சரி சரி,
0: சாட்சி சட்டத்தில் எப்படி பண்ண மாட்டோம்,
1: பிடி வாரம்னா அதுதான்
0: எல்லாத்துக்கும் வாரணும். மத்தபடி வந்து நம்ம கேஸ்ல நீதிமன்றத்துல ஆஜராயிட்டு வராம இருப்பாங்க, ஒவ்வொரு வாரண்டும் இஷ்யூ பண்ணிருவாங்க, இதுதான் கதை. மத்ததுக்கு நீதிமன்றத்தில் சம்மன் வந்தால் சம்மனை பெற்றுக்கொண்டு சாட்சியம் சொல்ல செல்வது சிறந்தது.
1: சரி, நீங்க வந்து இப்ப சொல்றதுல இருந்து ஒண்ணு தெளிவா இருக்கு, அதாவது பார்வை மகஜர் சாட்சியா வர்றவங்க பயப்படவே வேண்டாம். அந்த சம்பவத்துல வந்து ஒரு காவலருக்கு சாட்சி, காவலர் பார்த்தா சாட்சி, பயமே பட வேண்டாம், உங்களுக்கு சம்மன் வரும் கண்டிப்பா இல்லையா, இந்த காவலர் பார்த்தாருன்னு. அப்போ பார்வை மகஜர் சாட்சின்னு ஒரு சாட்சி இருக்கு, பயப்பட வேண்டாம். அப்புறம் அந்த நிகழ்வு நடந்ததா யாரோ ஒருத்தங்க தெரியாம நம்மளுக்கு பேரை
0: சாட்சியும் சொல்லியிருப்பாங்க, பார்க்காதவங்களும் சொல்லியிருப்பாங்க, அதாவது உண்மையாகவே அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அது உறவுகளாக இருக்க மாட்டார்கள், என்றால் இது காலங்கள் சென்றவுடன் திடீரென்று சமனுன்னு நம்முடைய வேலை பாதிக்கப்படுமே, இன்றைய வருமானம் போய்விடுமே, அதனால் நீதிமன்றத்தில் போகாமல் இருப்பதற்கு என்ன வழிவகை என்றுதான் மக்கள்
1: சிந்தனை. நம்ம சம்மன் வாங்கலனா இவங்களுக்கு விஷயமே தெரியாம தெரியாதுன்னு நினைச்சு கோர்ட் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அப்படி நினைக்க கூடாது,
0: கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: சரி, அதாவது இந்த சம்மன் வரும்போது போகணும், நம்ம இப்ப சாட்சியா கூட இல்லாம இருக்கலாம், அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாட்டி கூட நமக்கு சம்மன் வந்துச்சுன்னா தைரியமா போய் அந்த நீதிமன்றத்துல போய் நான் பார்க்கல, என்னோட கையெழுத்து இது இல்லன்னு போல்டா சொல்லணும். இதுல நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு
0: நீதிமன்றம், அது நீதிமன்றம் பதிவு செய்து விட்டு உங்களை செல்ல அனுப்பிவிடும்.
1: ஒரு நாள் காத்திருந்து நம்ம செய்தா அன்னையோட அன்னைக்கு நமக்கு பிரச்சனை முடிஞ்சது இல்ல,
0: அன்னை முடிஞ்சது என்று ஒரு தொந்தரவும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் அவருக்கு ஏற்படப்படுவோம்.
1: அதாவது நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய சம்மன்னால நிறைய பேர் டென்ஷன் ஆறாங்க, ஆனா அது
0: பிடிவாரம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை.
1: அந்த பிடிவாரன்லயே ரெண்டு வெரைட்டி இருக்குங்கிறது
0: சாட்சி பிடிவாரம் சொல்லி பிடிவாரம் கொடுத்துருவாங்க நீதிமன்றத்துல. போலீசார் மனு தாக்கல் செய்து சாட்சி வரமாட்டேங்கிறேன் மனு தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அந்த உத்தரவை கண்டிப்பாக பிறப்பிக்கும்.
1: சரி, இப்ப நீங்க நீதிமன்றம்னு சொல்லும் போது நிறைய பேர் இப்படி ஒரு சாட்சி சொல்றதுக்கே நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, நிறைய பேர் வழக்கு அப்படின்னு சொன்னாலே நீதிமன்ற ஃபீஸ் கட்டணும், அதுக்கெல்லாம் நம்மளால செலவழிக்க முடியாதுப்பான்னு சொல்லி நிறைய அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையே தவற விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு செலவழிச்சு என்னால அது அதை வாங்குறத விட சும்மா இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த நீதிமன்ற ஃபீஸ் அதெல்லாம் அவ்வளவு செலவாகுமா சார்?
0: உண்மையை சொல்ல போனால் முத்தரை சட்டம், தமிழ்நாடு முத்தரை சட்டம் என்று ஒரு கட்டண சட்டம் உண்டு உங்களுக்கு. அந்த கட்டண சட்டத்தில் எந்தெந்த வழக்கிற்கு எவ்வளவு நீதிமன்றத்திற்கு செலவு செய்ய வேண்டும் இந்த வரையறை பகுக்கப்பட்டுள்ளது, அது அந்த பணம் தான் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சொத்து வழக்கு 1,00,000 ரூபாய் என்று மதிப்பில் எடுத்துக்கொண்டால் நீங்க நீதிமன்றத்திற்கு செலுத்தக்கூடிய

0: மூவாயிரம் ரூபாய் தான், 3% தான், 1 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புக்கு 3%, 3000 ரூபாய் தான் நீ நீதிமன்றத்திற்கு கட்டணும். நீதி உள்ளது டைப் அடிப்பதும் வழக்கறிஞரிய ஊதியம் தான், அது அவர்கள் செல்லும் வழக்கறிஞர் என்ன முடிவு செய்கிறார்களோ அதை பொறுத்து. நீதிமன்றம் கட்டணம் என்றது மிக குறைவு, சாதாரண மக்கள்கள் செலுத்தக்கூடிய அளவுக்குள்ள நீதிமன்ற கட்டணத்தை தான் அரசாங்கம் நிர்ணயம் செய்துள்ளது. அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டிய அவசியம் எக்காரத்தை கொண்டும் கிடையாது.
1: சொத்துக்கு இவ்வளவு ஒரு 3% சொன்னீங்க, அப்புறம் சின்ன சின்ன வழக்குகளுக்குன்னா?
0: இப்ப குற்ற வழக்குகளுக்குமே நாங்க பெயில் அப்ளிகேஷன் என்று சொல்லுவோம், அது மிக குறைவு தான். ஒரு அப்ளிகேஷன் போடுறா இருந்தா எங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு 25 ரூபாய் ஸ்டாம்ப் கட்டுவோம்,
1: 100 ரூபாய்
0: அதான் அடிச்சு எழுதுறதுக்குள்ள கதை, அதுவும் வழக்கறிஞருடைய ஊதியம் தான். இப்போ ஒரு ரீஓபன் பெட்டிஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் 20 ரூபா தான், ரீகால் பண்றேன்னு சொன்னாலும் 20 ரூபா தான், அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் வச்சாலும் 20 ரூபா தான், 20 ரூபா தான் ஓட்டணும். அது பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு அது. ஆனால் அந்த வழக்கறிஞர் ஊதியம், அந்த மனுவை ஃபில்அப் பண்ற டைப் படிக்கிற இந்த செலவுகள் எல்லாம் சேர்த்து தான் உங்களிடம் ஊதியமாக பெறுகிறார்.
1: நீதிமன்ற செலவு அது அவ்வளவு என்னென்ன கேஸுகளுக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படிங்கிற இதெல்லாம் மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்?
0: அதான் சொல்றேன், இந்திய தமிழ்நாடு முத்திரை சட்ட கட்டணம் ஒரு புஸ்தகமே உள்ளது, அந்த புஸ்தகத்தில் உள்ள கட்டணத்தான் நீதிமன்றம் வசூலிக்க முடியும். அது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தான் மாற்றுவார்கள், கட்டணத்தை கொஞ்சம் உயர்த்துவார்கள், மற்றபடி அதை உயர்த்த மாட்டார்கள். அது சாதாரண மக்கள் செலுத்தக்கூடிய முத்திரை கட்டணமாகத்தான் இருந்து வருகின்றது. அதனால் கோர்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகும் என்று சொல்வதை விட உங்கள் வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுக்கும் ஊதியத்தையும் கொடுக்கும் பேச்சுவார்த்தையும் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சட்டத்தை பொறுத்த அளவுக்கு சாதாரண மக்களும் செலுத்தும் அளவுக்கு தான் முத்திரை கட்டணம் உள்ளது. அது குற்ற வழக்காக இருந்தாலும் சரி, சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, கன்சியூமர் வழக்காக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழல் வழக்காக இருந்த எல்லா வழக்கிற்கும் சாதாரண நடைமுறை ஃபீஸ் தான்.
1: சில நூறுகள் இல்ல, 100 ரூபாய்க்கு கீழே தான் வழக்குகள் செலவு இருக்கு இல்லையா? ரொம்ப ஒரு விஷயம் இல்லையா, நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கும். மொத்தமா வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு நமக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது.
0: முத்திரை கட்டு எடுத்து பார்த்து எந்த சொல்லுங்களா, 1 லட்சம் ரூபாய்க்கு சீல் சூட்டு போட்டு 3000 ரூபாய் தான், இப்ப ரிட்டு போட்டா 700 ரூபாய் தான் கட்டணும், 1000 ரூபாய் அது. ஒவ்வொரு இதுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மிக குறைவு,
1: கோர்ட் கட்டணம் குறைவு அப்படிங்கிறது தெளிவான ஒரு விஷயம்.
0: இன்னும் வேண்டும்னா நீங்கள் முத்திரை கட்டணத்தை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அத்தனை கட்டண விவரமும் உங்களுக்கு தெரிந்து விடும். ஒரு விவகாரத்து வழக்கத்துக்கு போனோம்னா 50 ரூபா வரும், 50 ரூபா தான் கோர்ட் ஃபீஸ், இன்னும் வருது இல்லை,
1: மற்ற செலவுகள் தான் அதிகம். கண்டிப்பா அவ்வளவு ஒரு நல்ல நல்ல தகவல்கள் சிம்பிளா எளிமையா சொல்லிட்டு வரீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: அரசு கல்வி சலுகைகளுடன் வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இரு பாலரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
7: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
11: ஹலோ
12: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ்.

0: ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம்.
1: மறுபடியுமா?
0: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
3: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அடே
1: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
6: என்ன
7: நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
8: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
9: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: வழங்குவதற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வழக்குரைஞர் எஸ் பழனி முருகன் அவர்களுடன் நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம வந்து நிறைய பொதுவான சட்டங்கள், சட்ட விழிப்புணர்வு சம்பந்தமா பொதுமக்களுக்கு நிறைய சொல்லிட்டு வந்தோம். இந்த இளைஞர்களுக்கு இந்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு எப்படி இருக்கு? முக்கியமா இந்த சமூக வலைதளங்கள்னால தவறான தகவல்கள் பரப்பும் போது என்ன மாதிரி அவங்க அதை எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி தகவல்கள் சொல்ல முடியுமா சார்?
1: நிச்சயமா முடியும். இது முதல்ல குழந்தைகளுக்கு சொல்வதை விட பெற்றோர்களுக்குத்தான் முதல் முதலில் நான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தையை பாதுகாக்கத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் எப்படி வாழ்வது, வாழ்க்கை முறை என்ன என்பதை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு குழந்தை கல்வியில் சிறந்திருந்தால் மட்டும் போராது, ஒரு சமுதாயத்தில் தினந்தினம் நடைபெறும் பிரச்சனைகளை சந்தித்து அதை எப்படி எதிர்கொள்வது என்ற மனப்பான்மையில் வளர்த்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைகளால் நேருக்கு நேராக அதை
0: பேஸ் பண்ண
1: முடியும். இதை முதல்ல பெற்றோர்கள் முன்னிலை வச்சுக்கணும்,
0: எதிர்கொள்ளணும்.
1: பெற்றோர் தெரிந்து குழந்தைகளுக்கு எதிர்கொள்ள வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும். இப்ப படிக்கிற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட ஒரு தனி இடத்துக்கு பைக்ல போகாமல் பயப்படுறாங்க. பெண் குழந்தைகள் போறதுக்கு அதோட அதிகமா பயப்படுறாங்க.
0: இப்போ அப்படி நடக்குது
1: பயப்படுறாங்க. ஆனால் நம்ம போனால் நடந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, இன்னைக்கு எத்தனையும் இருக்கு, அது யாரும் பயன்படுத்துறது இல்லை. 3 பேர் சமாளிச்சு போயிடலாம், பைக்ல போயிடலாம். அப்போ நம்ம பாதுகாப்புக்கு யாரை கூட்டு போகணும், தனியா போகக்கூடாது, கூட ஒருவரை அது நேரத்தை பார்த்து முடிவு செய்யப்பட வேண்டும், போற இடத்தை பார்த்து முடிவு செய்யப்பட வேண்டும். இங்க ரெண்டையும் யோசிக்கணும். நீங்க வந்தா எல்லாத்துக்கும் பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. இப்ப சிட்டில இருக்கிறாங்கன்னா மெயின் சிட்டி, அவங்களுக்கு பயம் இருக்காது. இது வில்லேஜ் சைடா இருந்தா தெரியாது, எல்லாரும் வீட்டுல படுத்திருப்பாங்க, விழிப்புணர்வு இருக்காது. விழிப்புள்ள இடத்தில் எந்த நேரமும் சென்று வரலாம். விழிப்பு இல்லாமல் இருந்து இரவு நேரத்தில் தூங்கும் இடமாக இருக்கும் இடத்தில் பெண்கள் அங்கு தனியாக யாரும் தனியாக செல்வது விரும்புவது இல்லை. அங்கதான் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. எப்பொழுதும் குழந்தைகள் எது நடந்தால் நாம் எப்படி எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று தற்காப்பு எப்படி செய்வது என்று தற்காப்புகளை காவல் நிலையம் நடத்திட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு காவல் நிலையமும் ஒரு ஸ்கூல்ல போய் சொல்லுவாங்க தற்காப்பு பிள்ளைங்க இருக்கணும், எப்படி வரணும், எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத. இதை நிறைய பேர் ஊக்குவிச்சு மாணவர்களை அனுப்பணும். அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி இப்ப வளர்ற குழந்தைகளுக்கு சட்ட அறிவுகளை பொறுத்த அளவுக்கு ஆன்லைன்ல படிச்சு பாத்துடுறாங்க, ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரியாது,
0: இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாம தொடர்ந்து அந்த இதை நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அதை ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க யோசிக்கிறாங்க. பெற்றோர்கள் அதுக்கு தடை செய்யற மாதிரி எனக்கு தோணுது சார்.
1: நிறைய பெற்றோர்கள் பெண் குழந்தை விவரத்தை பொறுத்த மட்டும் இருக்கு காவல் நிலையத்தை அணுகுவதே அவங்க வேண்டாம் விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. அப்படி விட போய் தான் தன் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் நடக்கதான் செய்யும், அவங்களும் பயந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி குற்றத்தை வளர்க்கிறார்கள். நீங்க அப்படி பாக்கணும். நீங்க
0: நம்ம வந்து அதை ஒதுங்கி போகல, குற்றத்தை வளர்க்கிறோம்,
1: அடுத்த பிள்ளைக்கு அதை கொடுக்கறோம், அதுதான் உண்மை.
0: அதை தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்ம தூண்டுறோம்,
1: அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என் மகள் கஷ்டப்படுகிறாள் வந்து சொன்னாள் என்றால் நான் சட்ட நடவடிக்கை எடுத்தேன் என்றால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவான்.
0: இல்ல இப்ப வந்து என்ன செய்யறாங்க பெற்றோர்கள், குழந்தை ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா உடனே குழந்தைக்கு படிப்பை நிறுத்திடுறாங்க, இல்லாத திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க, குழந்தைக்கு பயந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க.
1: அது வந்து அறியாமை, பெற்றோருடைய அறியாமை. இந்த சமுதாயத்தில் எல்லா சம்பவங்களையும் நாம் அனைவரும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் குற்ற சீரழாக இருந்தால் நிச்சயமாக புகார் கொடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படத்தான் வேண்டும். அப்படி தண்டனை வாங்கி கொடுக்கப்படவில்லை, மேல புகாரே கொடுக்கலன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் அதை தவறைத்தான் அந்த குற்றவாளி செய்வான். நீங்க அப்படி யோசித்து பாருங்க.
0: நம்ம வந்து நான் அலையக்கூடாது, என் பிள்ளைக்கு பெயர் கெட்டு போகும்,
1: அதே மாதிரி 4 பிள்ளைக்கு அந்த பெயர் கெட்டு போகும் தானே செய்யும். அவன் அந்த குற்றம் செஞ்சா நம்ம யாரும் வரமாட்டாங்க, இந்த பேரண்ட் பயப்படுறாங்க நமக்கு தண்டனை கிடைக்க. அப்படித்தான் குற்ற செயல் நடந்து வருகின்றது நிறைய இடத்துல. நீங்க மறைமுகமா யோசிச்சு பாக்கணும். எல்லாரும் ஏன் நான் சேஃபா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க, நம்ம வெளியே சொல்லாம இருந்தா போதும், நம்ம கதை போகணும். அப்படி கிடையாது. நம்ம சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலே இன்னொருவர் பாதிக்கப்படுவார் என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனைக்கு தீர்வை கண்டுவிடலாம்.
0: சட்டத்துல நமக்கு பாதுகாப்பு சட்டங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா அந்த சமூக வலைதளங்கள் மூலமா

0: தகவல்கள் தவறாக பரப்பினாலோ அல்லது புகைப்படங்கள் வெளியிட்டாலோ அதுக்கு வந்து
1: அது சைபர் குற்றம். அது மாவட்டத்தில் கொண்டு சூப்பரண்ட் ஆஃப் இன்ஜினியர் பெட்டிஷன் கொடுத்தா போதும், சைபர் குற்றம். அது உடனடியாக அது எந்த வெப்சைட்லேருந்து வருது, என்ன ஐடி பாஸ்வேர்டு எடுத்து அதில் உள்ள சம்பவத்துக்கு தக்கன வழக்கு பதிவு செய்வார்கள்.
0: பயப்பட வேண்டாம்,
1: பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கு இந்த சொல்ல இன்ஸ்டாகிராம்ங்கிறது இங்கு புகைப்படம் நீ கண்டிக்கப்படவில்லைன்னா வெவ்வேறு இடத்துக்கு பரவி கொண்டே இருக்கும், அதை நீ நிறுத்த முடியாது. அந்த இன்ஸ்டாகிராம் தவறான போட்டோ வந்து விட்டது என்று சொன்னால் நீ உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைமில் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த வெப்சைட்டில் போய் அந்த போட்டோவை டெலீட் பண்ணி இடத்தால் மட்டும் நிறுத்த முடியும். இல்லை உலக லெவலில் பரவி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் உடனடியாக கொண்டு அதற்குரிய புகார் முனையை கொடுத்தால் அதை தடுத்து நிறுத்தி விடலாம்.
0: தான் சேஃபா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்ம பேர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மக்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் இன்னும் தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க.
1: ஆமா, அந்த குறுகிய வட்டம் அவங்கள் மகளையும் அவங்கள் வாழ்க்கையும் தான் பாதிக்கும். அதை அவங்க யாரும் உணர்றதில்லை. அந்த குழந்தையின் மனதில் அது ஒரு உள்நோயாளியாகவே மனநோயாளியாகவே மாற்றிவிடும். அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
0: கண்டிப்பா ஒரு நல்ல ஆலோசனை, சட்ட ஆலோசனை மட்டும் இல்ல ஒரு மனரீதியான ஆலோசனையும் பெண்களுக்கும் மற்றபடி பெற்றோர்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரமும், அதாவது சட்டத்தை அறிந்த குடிமகன் ஏமாற மாட்டார் அல்லது மற்றவரையும் ஏமாற்ற மாட்டார். எனவே சட்டத்தை அறிந்து நம் உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க நல்ல பல ஆலோசனைகளை தெளிவாக எளிமையாக எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி சார்.
1: இந்த குமரி பண்பலைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் பொதுமக்களுக்கு என்னால் முடிந்த விழிப்புணர்வு உங்கள் மூலம் கொடுத்ததை நினைத்த மனதார மிகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் நேயர்களுக்கும்
0: நன்றி.
1: நன்றி.
0: சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் இதுவரை சந்தித்தவர் வழக்கறிஞர் எஸ் பழனிமுருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய தேனி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ONOS திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
4: இந்தியாவை ஆத்ம நிர்பர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சர்வதேச உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பத்திரிகை வெளியீடுகளை நாடு தழுவிய அணுகலை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்தை கொண்டு வந்தது. ONOS கட்டம் 1 2025-2026 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பு அடிப்படையிலான சந்தாக்களை ஒருங்கிணைத்து தேசிய உரிமங்களை பெறுவதன் மூலம் அனைத்து பயனர்களும் ஒரே தளத்தில் பலதரப்பட்ட வெளியீடுகளை அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பிரபலமான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட சர்வதேச வெளியீட்டாளர்களின் மின் பத்திரிகைகள் மற்றும் தரவுத்தளங்களை அணுக முடியும். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்

0: இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் உலகளாவிய அளவில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை அணுகுவதற்கும் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கவும் உதவும். தகுதியுள்ள நிறுவனங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பெற ONOS போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். புதிய பதிவுக்கு நிறுவனத்தின் பெயர், அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு குறியீடு மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்கள் இதற்கு தேவைப்படும். நோடல் அதிகாரி நிறுவனத்தின் வழக்கமான மூத்த முழுநேர ஊழியராக இருப்பார். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் நிறுவனங்களை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு நிறுவன AISHE குறியீடு கட்டாயமாகும். இந்த AISHE குறியீடு இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் குறியீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முதுகலை பட்டம், டிப்ளமோ பெறும் மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் கல்லூரி, பல்கலைக்கழகம், தனி நிறுவனமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் மாணவர்கள் இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் RD பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். RD நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் தாய் அமைச்சகம் துறையிலிருந்து ONOS இல் சேர அங்கீகாரம் அளிக்கும் கடிதம் அவசியமாகும். மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட நிலையான IP முகவரியை கொண்ட தற்போதைய அரசு கூட்டமைப்பு பயனர்கள் சுமூகமான மாற்றத்திற்காக தானாகவே ONOS போர்ட்டலுக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் நிறுவனத்தினுடைய பெயர், பதவி மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்களுடன் support@onos.gov.in இந்த முகவரிக்கு எழுத வேண்டும். சுருக்கமாக, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இது அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கான அணுகலை எளிதாக்குகிறது, மேலும் நாட்டின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
1: இதுவரை மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்று குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வரும் 5ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி தொடர்வது திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனந்த் படத்தில் இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல். பாடல் வரிகள் கங்கை அமரன்.

0: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

செல்ல குழந்தைகளை இன்றிரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி வலம்பெற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை மேற்கேற்றிக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420279722, இணைப்பு 0406652, அலைபேசி எண் 8901257019. திரை இசையில் இனி காதல் பரிசுப்படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை இளையராஜா.

நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். அமுத சுரபி இதில் இ சஞ்சீவனி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கால்நோய் வாய்நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். இனி சங்கர் குரு படத்திற்காக மலேசிய வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடிய பாடல், இசை கே சக்கரவர்த்தி, பாடல் வைரமுத்து.

0: திரை இசை கேட்டீர்கள். நேர்களை இன்றிரவு 9:30 நாடகமலர். இதில் விடியலை நோக்கி நாடகம் எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.

0: கலை நூற்றொன்று.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: कार्यक्रम समाप्त होता है, तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நீர்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இசையால் நம் இதயங்களை இணைக்கும் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது நிறைக்குடம் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடலுக்கு இசை வி குமார், பாடல் கண்ணதாசன். தீபமும் ஒளியுமாய் பந்தம் இருக்க இல்லற வாழ்வு எப்போதும் ஒளிரும்தானே பிரகாசமாய்,

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: முளைச்சரம் நிகழ்ச்சியில் இனி ஓர் இரவு படத்தில் எம் எஸ் ராஜேஸ்வரி விஜயவர்மா பாடிய பாடல் இசை டி சுதர்சனம். இசையாகும் உன் குரல் போதுமடி, எத்துயரையும் நான் எதிர்கொள்ள ஆயுதமாய்.

0: எப்படி எப்படி மாட்டாயா?
1: எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டா.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நிரபராதி படத்திற்காக புலமை பித்தன் வரிகளை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாணிஜெயராம், இசை சங்கர் கணேஷ். உயிரின்றி வாழாத உடலாக, நிறமின்றி காணாத வானாக, தேவி நீயின்றி நான் எதடி, உன் உயிராக தொடர்ந்து வரவேனடி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் குறிசிந்தனை பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலை நகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். அமுத சுரபி இதில் இ சஞ்சீவனி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு கால்நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள்.

நேரம் 5:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சியில் இனி நினைவே ஒரு சங்கீதம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் கங்கை அமரன். பாவ இவள் வானில் பகலில் ஓர் நிலா, பருவம் தவறியதாலா, களையோடு தோன்றும் கரிய நிலா, ஓ காளை இவன் கார்மேக வண்ணத்தாலா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இனி கூலிக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். கொத்து விளக்காக ஒளிதர குலமகள் வீடு வந்தால் குறையேதும் உண்டோ நிறைவின்றி

இனி நினைவிருக்கும் வரை இந்த படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா பாடியது தேவாவின் இசையில் பழனி பாரதி வரிகள். அகத்தில் நிறைந்தவளை என்னென்று வர்ணிக்க, தோகை மயில் என்றா, கூவும் குயில் என்றா, குமரும் எரிமலை என்றா, சீரும் கடல் அலை என்றா, சிரிக்கும் அழகு மலர் என்றா,

செல்ல குழந்தைகளை, இன்றிரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், உங்களுடைய திறமைகள் எது இருந்தாலும் அதை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசியங்கள் 2602402902, அலைபேசி எண் 8901325739. வாருங்கள் குட்டீஸ், 8:05 பட்டாம்பூச்சிகளில் சந்திக்கலாம். நேரம் 5:38. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 மூலச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை சிச்சரம் நிகழ்ச்சியில் இனி பிச்சைக்காரன் படத்துக்காக ஜானகி ஐயர் பாடிய பாடல், பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி. உன் ஒற்றை பார்வைக்கு ஈடாக உயிரையும் தருவேனடா, உன் ஓர் நொடி அன்பில் நான் உலகையும் வெல்வேனடா.

இனி ஓமன பெண்ணை படத்தட்டாக விஷால் சந்திரசேகர் இசையில் விவேக் வரிகளை பாடியோர் அனிருத் சாஷா திரிபாதி. பெண்ணிவள் பொன் பிறையா, பூவாழி வழியும் நிறையா, என்பானின் சாரல் மழையா, ஓடும் நதியின் அலையா, போதை கணத்தில் பேதையால் மனது தவிக்கிறதே.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்றிரவு 9:30 நாடகமலர், வெளியிலை நோக்கி. நாடகம் எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். மொழிச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது ராயன் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தனுஷ் எழுதி ஏ ஆர் ரஹ்மானுடன் இணைந்து பாடிய பாடல். அடக்காத அசுரன் இவன் அன்பால் மட்டுமே அடங்கி போகுகிறான் அவனியிலே.

இனி புஷ்பா 2 படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் வரிகள் சந்திரபோஸ், ஸ்ரேயா கோஷல் பாடியது. சூடான தீ கங்கானவன் சுந்தரி இவள் பார்வைப்பட்டால் சுகமான மனம் தரும் மலர் ஆகிறான். இது காதலின் இலக்கணமோ?

என்னை ரோமியோ படத்திற்காக விஜய் ஆண்டனி எழுதிய பாடல், பரத் தனசேகர் இசையில் ஆதித்யா ஆர்கே பாடியது. சிந்தையில் நிறைந்தவள் எப்போதும் செல்லம் தானே, செல்வமும் தானே, சீரோட இவன் வாழ.

0: நேயர்களை இதுவரை நீங்கள் கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை சீச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவர் கோரி சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். அமுது சுரபி, இதில் இ சஞ்சீவினி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு கால்நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரைசை, 9:30 நாடகமலர், விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10:05 நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 10:30 இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை இரவு 10 மணி முதல் 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நலவை கேட்க பெண் கல்வியின் அவசியம். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமுதல், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரைசை. தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் ஆகியன கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரைசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1, தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்ப நேரலை நிகழ்ச்சி. 10:02 இளஞ்சாரல், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. நிகழ்ச்சியில் இன்றே இப்போதே கருத்துக்கோவை கேட்கலாம். 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரைசை. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Meaning parts of Uttar Pradesh, most parts of Madhya Pradesh, Haryana, Punjab, and some parts of Rajasthan. And that is the end of this news bulletin.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:11 சேவை செய்திகள்.

0: உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:11 சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நாளை காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து இம்மாதம் 4 மற்றும் 6 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவார்கள்.

சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பங்கேற்பு, நீதி மற்றும் நீதியை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்த்தல் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுக்கும் வகையில் மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காணுதல் மற்றும் தகராறுகளை இணக்கமாக தீர்த்தலுக்காக உச்சநீதிமன்றம் சமரோஷ் எனும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 21 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 23 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையிலான தீர்வு வழிமுறைகள் மூலம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இணக்கமான தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் இந்த முன்னெடுப்பின் கீழ் தகராறுகளை திறம்பட தீர்ப்பதற்கு தீவிரமாக பங்கேற்று பங்களிப்பை நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வழக்கு தரப்பினர் நேரடியாகவோ அல்லது இணையதள வசதியான காணொலி மூலமாகவோ ஆஜராகி தங்களது பிரச்சினைகளை சமரசமாக தீர்த்துக் கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் என்ற முகவரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி கேட்டுக் கொள்கிறாா்.

கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2022 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அவை விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வு திட்டம் ஆகியவை. இந்த நலத்திட்ட உதவிகள் பெற கிறிஸ்தவ இனத்தைச் சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது நிறைவு பெறாதவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சிஷ்ய பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்தவ ஆதரவற்றோர் இல்லங்கள், தொழுநோயாளர்கள், மறுவாழ்வு இல்லங்களில் பணியாளர்கள் ஆகியோருக்கு முறையான மாதாந்திர ஊதியம் இல்லாமல் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. www.cwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

0: இனி மெல்லிசை.
1: இளந்தென்றல் என தொடங்கும் எஸ் சரளா பாடிய பாடலுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ். பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305-36506.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
11: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
13: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
11: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
13: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
11: போன் 7358-737-358.
14: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
15: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
14: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
15: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
14: மற்றும் 0465129-6483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
16: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
17: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
18: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
19: நாகர்கோவில் மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
20: மெல்லிசையில் இனி
21: இதயம் எனும் வீணை என தொடங்கும் வி தட்சிணாமூர்த்தி இசையமைத்த பாடலை இயற்றியவர் வடபாதி மங்களம் இரா வேதநாயகம். பாடலை பாடுபவர் பி.எஸ். சசிரேகா.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை செல்லக்குட்டலையின் குழந்தைகளை உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மறவாதீர்.

இரவு 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: This. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்ததுபோல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய்

0: சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் இளையராஜாவின் இசையில் சித்ரா பாடிய வைரமுத்துவின் பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: இனி சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக சங்கர் கணேஷ் இசையில் சித்ரா பாடிய பாடல் வரிகள் வைரமுத்து.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
2: மற்றும் அஞ்சு கிராமம்
3: திரை இசையிலே தர்க்கத்தி கல்லன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். இதற்கு இசை இளையராஜா, பாடல் கங்கை அமரன்.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: திரைசையில் அடுத்ததாக உன்னை வாழ்த்தி படுகிறேன் படத்தில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியதை இசை இளையராஜா.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்த

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இனி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும்

வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 2,91,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைமினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய

0: பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுய உதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 1,20,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டட பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாளப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 ஆகஸ்ட் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
1: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது 1 ஆண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், 2வது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ள

0: இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகாச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் வி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 ஆக

0: அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
1: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்திருக்கிறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
2: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளா இருந்தது, 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000-க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்க அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.2 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன

0: முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: வேளன் சந்த வானிலை அறிக்கை. மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளன் அறிவுரை. நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும், மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும், மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்புளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றை சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சொட்டு கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சொட்டில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையைச் சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள், திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, இ சஞ்சீவினி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கால்நோய் வாய்நோய், நாகர்கோவில் பணிநிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
5: மண் நமக்கு கண் போன்றது. மண்ணே நமக்கு எல்லாம் தருகிறது. மண்ணை எடுத்து சோதித்து என்ன தேவையோ அந்த தேவைக்கான வழிமுறையில் உரம் இடும்போது மண்ணும் வாழ்கிறது, நாமும் வாழ்வோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
4: இப்பொழுது பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள்.
6: வணக்கம் சார்.
7: வணக்கம்
6: சார். இந்த விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?

0: விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா காலங்களில் விவசாயம் தான். இப்போ நம்ம அனுபவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காலமாகவே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் இருக்கும்?
0: கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கும்.
1: கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள்னு பார்க்கும்போது நீங்கள் விவசாயத்தில் வந்து அனுபவங்கள் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அதை தொழில்கள் அந்த மாதிரி பார்த்தீங்களா?
0: இதுக்கு முன்னாடி வெளிநாடுகள் நடந்தேன். அதுக்கு முன்னாடியும் சும்மா இருக்கும்போது ஆட்டோ ஓட்டம் அப்படிங்கிறதுனால ஆட்டோ லைன்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஆட்டோ கிட்டத்தட்ட 1999லேருந்தே ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த லைன் தான். வெளிநாட்டுக்கு போயிட்டு மாதிரி வந்து பழையபடி ஆட்டோ எடுத்து அப்படியே அந்த லைனில் போயிட்டுருக்கு.
1: இடைப்பட்ட காலம்னு பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்தீங்க, அடுத்து வந்து வெளிநாட்டிலேருந்து முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஆட்டோ எடுத்து அதுபோல் வந்து விவசாயம் கூட இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க.
0: விவசாயம் தான் நமக்கு மெயினாக வரும். ஆனால் அது விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். மரங்களோட பேசுகிறது மாதிரியும் அந்த இதோட பழகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் விவசாயம் முக்கியமாக படுது. அதனால் அதை கொஞ்சம் ரொம்ப இதாக பார்ப்பேன்.
1: என்னென்ன பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
0: இப்போ நாங்கள் வந்து பொதுவாக தென்னை கொஞ்சம் போட்டிருக்கோம். மெயினாக வந்து கொய்யா, அதுக்கு ஊடு பயிராட்டு நம்ம பப்பாளி நட்டிருந்தோம். அப்போ அந்த பப்பாளியில் வந்து இது ரெட்லேடி. அப்போ ரெட்லேடி வந்து கொஞ்சம் நல்ல லாபகரமான பயிராக இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க. சரி, அதனால் நம்ம ஊடு பயிரில் போட்டு பார்ப்பாள்னு போட்டோம். அது உண்மையிலே நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான்.
1: இப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து மெயின் பயிர்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கொய்யா தான் வந்து சாகுபடி செய்கிறீங்க. அது வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
0: அது வந்து மொத்தம் 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கரில் 1 ஏக்கர் தான் கொய்யா போட்டு.
1: அது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
0: இப்போ கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துலேயுமே 2-3 செடி நிற்கிற மாதிரி இருக்குது. அதாவது லக்னோவில் இருக்குது, தைவான் பெங்கலையும் கொஞ்சம் இருக்குது, லலிதா ரெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த சிவப்புலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே நட்டு அந்த சிவப்பு கொஞ்சம் அதிகம் மார்க்கெட்டு. நம்ம முதல்ல லக்னோ தான் நடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு செய்தோம். அப்புறமா இதில் சிவப்பில் தான் மார்க்கெட் அதிகமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றிட்டு இருக்கோம்.
1: சரி, எப்படி உங்களுக்கு இந்த கொய்யா சாகுபடி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு?
0: இல்லை, கொய்யா நம்ம நண்பர்கள்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஒன்று, நம்ம கொய்யா வியாபாரி ஒரு ஆளுக்கு நான் ஆட்டோ லைன் சர்வீஸ் போயிட்டுருப்பேன். அப்போ அவங்க போகிறது வரது ஒவ்வொரு தோட்டங்களுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது நானும் கூட போய் தோட்டங்களில் போய் எடுக்கும்போது போவேன். அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்து, அப்போ அதை பார்க்கும்போது நம்மளும் அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திரும்ப நாங்களும் அது போட்டோம்.
1: இப்போ நீங்கள் நினச்சிங்களா அந்த நிலப்பரப்பில் வந்து கொய்யா வளரணும் உள்ள எண்ணத்துக்கு நினச்சி பார்த்தீங்களா?
0: இல்லை, ஆக்சுவலாக மண் பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் எல்லாருமே பருவம் பண்ணிகிட்டு இருந்த ஏரியா தான். அப்போ நமக்கு அந்த மண்ணுக்கு அது வரும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு தான். மற்றபடி அதை டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்கல, சாயில் டெஸ்ட் எதுவும் கொடுக்கவும் இல்லை. நம்ம நட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம், நல்லபடியா வந்துட்டு.
1: அந்த நிலப்பரப்புன்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட நிலப்பரப்பா இருந்து?
0: இது வந்து மலையடி வாரங்கள் தான். மலையடி ரொம்ப ஒட்டி இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். மண் வந்து நல்ல மணல் கலந்து செம்மண். அதனால அது பக்கத்தில் ஒரு வாத்தியாரும் தோட்டம் போட்டிருந்தார். அவர் பொறுத்த வரையும் எந்த இது நம்ம மண்ணில் நட்டாலும் வரமில்லைன்னு சொல்லுவார். அதனால அதே மாதிரி நட்டும் வந்துட்டார். மண் வந்து மணல் கலந்த ஒரு நல்ல மண், அந்த செம்மண்ணோட சேர்ந்து மணலும் கலந்த மாதிரி ஒரு மண். அதில் நல்லபடியாக
1: இப்போ மலை அடிவாரத்து கீழே இருக்கனாலும் பார்க்கும்போது அது வந்து கரடு முரடான நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்களை வந்து எல்லாம் நீங்கள் சமன்படுத்திட்டு தான் வந்து இங்கே வந்து கொய்யா வந்து சாகுபடி செய்தீங்க?
0: ஆமாம், கண்டிப்பாக. அது இயந்திரங்களை வச்சு அடித்து கிளியர் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம தோட்டமாக்கியிருக்கோம்.
1: இப்போ இந்த கொய்யா நாற்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க?
0: நான் பழத்தோட்டத்தில் சொல்லி வச்சு வாங்கினோம். அந்த லக்னோ ஐட்டங்கள்லாம் அங்கே வாங்கினோம். ரெட்டு வந்து ப்ரைவேட்டில் தான் நம்ம நர்சரிகளில் சொல்லி வாங்கினோம். நான் ரெட்டு அங்கே அந்த நேரத்தில் இல்லைன்னாங்க, இப்போ இருக்குதான்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியில் சொல்லி வச்சு இது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க.
1: இப்போ அந்த கொய்யா பழக்கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது கன்னியாகுமரி அரசு பழத்தோட்ட பண்ணையிலேருந்து வந்து நீங்கள் சில நாற்றுகள் வாங்கினீங்க. சில நாற்றுகள் வந்து நீங்கள் வந்து தனியார் வந்து நாற்றுகள் விற்பனை செய்வாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கினீங்க.
0: ஆமாம்.
1: எவ்வளோ இடைவெளி கொடுத்து நம்ம நட வேண்டியது இருக்கும்?
0: அதாவது கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே பார்த்து நட்டது என்னென்னா, நம்ம ரொம்ப நெருக்கமாக நட்டுருக்காங்க. அப்படி நடுறது வந்து நல்லா இல்லை எனக்கு அனுபவத்தில். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி விட்டு நடுறோமோ, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் கிட்டத்தட்ட தென்னை மரங்கள் நடுற மாதிரி கொஞ்சம் விட்டு நடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மரம் படர்ந்து வரும்போது பக்கத்து மரங்கள் தட்டாத அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு அனுபவத்தில் மற்ற இடங்களில் பார்த்ததை விட நான் கொஞ்சம் கலத்தி தான் நட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட கலத்தி நட்டால் நல்லாயிருக்கும்னு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நெருக்கி நட்டு நீ அதுக்கு உரம் போடுறதும் தண்ணி பாய்க்கிறத விட தனியாக கொஞ்சம் கலத்தி நடும்போது அந்த மரங்கள் படர்ந்து குடம் மாதிரி விரிஞ்சு கிடக்க தான் போகும். அப்போ 3 மரம் நட இடத்துல 1 மரம் நட்டாலே போதும், அதுக்குள்ளே உரமும் தண்ணியும் நமக்கு மிச்சம். அதனால மேக்சிமம் அதை கலத்தி நடுறதே லாபகரமா இருக்கிற மாதிரி என்னுடைய அனுபவம்.
1: இப்ப நீங்க அந்த நாற்றுகளை வாங்கி இப்ப அந்த குழிகள் எடுக்கன்னு பார்க்கும்போது என்ன அளவுல அதை வந்து நம்ம ஆழப்படுத்தி அந்த குழிகள் எடுக்க வேண்டியிருக்கும்?
0: இப்போ மேக்சிமம் 2-2 எடுப்பாங்க. நாங்க வந்து 2-3 எடுத்தேன். எடுத்து கீழே நம்ம அவசரப்பட்டு நடலை. எடுத்துட்டு அந்த குழிகளில் வந்து கீழே கொஞ்சம் கரம்பல், நம்ம தென்னை மரங்கள் இருக்கனால தென்னை மரத்தில் உள்ள கரம்பலை கொஞ்சம் ஏரியா ஒரு ஒரு ஒரு லைன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எருக்கு இதை போட்டு அதுக்கு மேலே வேப்பங்குலை இதை அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டோன்னா கொஞ்சம் நாள் அப்படி போட்டுறது.

0: ஆற போடுறீங்க அந்த நிலத்தை?
1: நிலத்தை அதை ஆற போட்டு அதுக்கப்புறமா ஆட்டு உரம் இல்லைன்னா மாட்டு உரம் இதை மேலே போட்டுட்டு அதையும் அப்படியே கொஞ்சம் ஆற போட்டு வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதம் நான் அப்படியே போட்டிருந்தேன். இது எங்கள் அப்பா காலத்தில் சொன்னது ஞாபகத்தில் இருந்தனால அதை அப்படியே போட்டேன். நமக்கு அவசரம் இல்லைன்னா அப்படியே போட்டு இந்த மண்ணு போட்டு மூடி அப்படியே வச்சுட்டு திரும்ப நம்ம தோண்டும் போது அது புது புதுன்னு இருக்கும். அந்த இடத்துல நட்டவுடனே டக்குன்னு அந்த இது ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சு வளர்ந்து நல்லபடியாக இருந்துச்சு.
0: இப்போ கொய்யை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் பிறகு வந்து அந்த காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கும்?
1: மேக்சிமம் 1 இயர்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கெல்லாம் வந்து 1.5 மேலே தான் காய்க்க ஆரம்பிச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு சராசரியா எல்லாமே நல்லபடியா காய்ச்சிட்டு.
0: இது வந்து நம்ம கவாத்து அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குமா?
1: கண்டிப்பா கவாத்து பண்ணணும். ஏன்னா ரொம்ப நீளமா வார் மாதிரி அந்த கம்புகள் வளர்ந்து சாடிடும் சில நேரங்கள். எனக்கு அந்த தண்ணி செழிப்புகளை பொறுத்து உரச்செழிப்பை பொறுத்து வார மாதிரி வந்துட்டுனா அது வந்து சரியாக காய்க்காது, ஒரு மாதிரி நிற்கும், நம்ம கைக்கு எட்டாத அளவுக்கு மிளமாற போகும். அப்போ அந்த மாதிரி கொப்புகளை நம்ம தாத்து கட்டி விடலாம் ஒன்று, அப்படி நிறையா நம்ம கட்ட முடியாது. அதனால ஒரு சில கம்புகளை தாத்துட்டு அந்த தாத்து அந்த நுனியை வெட்டி விட்டுட்டு அதை கட்டி விட்டுட்டோம்னா அந்த இலைகள் அவ்வளோதையும் உரி விட்டுறணும். உரி விட்டோன்னா அந்த இடங்களெல்லாம் அந்த கணுக்களில் குறுத்து தழுவடிச்சு எல்லாமே மொட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு வெட்டி விடுறது வந்து கெட்டி விடுறது நமக்கு ரொம்ப லாபமாக தெரிஞ்சு எனக்கு. ஆனால் சில இடங்களில் சில இதைகளை ரொம்ப கட்ட முடியாது, எல்லாம் கீழே ஏற்கனவே வளைச்சிருப்போம், அது தளர்த்துருக்கும். இதனால் அதுலேருந்து நேராக மேலே மாற போகும். அந்த கொப்புகளை கண்டிப்பாக மேல ஒரு நுனியிலே நம்ம ஓரளவுக்கு வளர்ந்தோடனே வெட்டிட்டோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப முத்து விட்டு வெட்டும்போது அது மரத்துக்குமே கேடாக தான் தெரியும்.
0: இப்போ கவாத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நீங்கள் அந்த கவாத்து பண்ணுறீங்க?
1: இது காய்ப்பு முடிஞ்ச உடனே வெட்டிட வேண்டும். ஏன்னா அந்த ஒரு சீசன் காய்க்கும், பூக்கள் வந்துட்டு தான் இருக்கும், ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா மற்ற இது லாபகரமாக இருக்காது. அதனால இந்த பூக்கள் வந்து நம்ம காய்கள் பழங்களை பறித்து முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு அதை வெட்டி எடுத்துடலாம்.
0: கவாத்து பண்ணி முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து காய்ப்பு திறன் வரணும்னு பார்க்கும்போது அது பூக்கிற டைம்னு பார்க்கும்போது பூ வந்து எப்படி வர வாய்ப்பு இருக்கு? நெருக்கமாக வர வாய்ப்பு இருக்குமா இல்லை கொத்து கொத்தா வர வாய்ப்பு இருக்குமா?
1: இல்லை கொத்து கொத்தா அது ஒரே இடம் ஒரு கனவுல வந்து 3 பூ வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே நான் அந்த மாதிரி தெரியல, கூட 1-2 வரலாம். மேக்சிமம் 1-1 வரும்போது அந்த காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
0: இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு கனவில் வந்து ஒரு 3 பூ வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 3 பூவையும் விடுவீங்களா இல்லை சில பூக்களை வந்து நீங்கள் ஒடிச்சு விடுறது தானா?
1: இல்லை 3 பூவையும் விட்டுறதா, நான் விட்டுறது தான். ஏன்னா நடுவில் இருக்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைடில் இருக்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை, என்னால் பறிச்சு கொடுத்துடுறது. ஆனால் அது கிள்ளி விடுறதுனால அந்த ஒரு காய் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோ
0: உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து அந்த உரங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க?
1: இப்போ ஒரு சீசன் முடிஞ்சு பறிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு உரம் வச்சுருவோம். கிட்டத்தட்ட 1-6 மாதத்து வரைக்கும் வச்சாலே போதும். இப்போ ஒரு சைடில் நமக்கு 2 அடிக்கு தள்ளி தோண்டிட்டு அந்த வேர்கள் வெட்டுப்படாத அளவு கொஞ்சம் தள்ளி தோண்டிட்டு அதையும் நான் வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் பண்ண வரல. மக்கள் கொஞ்சம் லேசாக பறிச்சுட்டு வைப்பாங்க, நான் கொஞ்சம் அளமை தோண்டி இதே மாதிரி மறுபடியும் மெயினாக இருக்கு வேம்பு, அப்புறமா அதுக்கு மேலே ஒரே குழியிலேயே ஆட்டு உரம், மேக்சிமம் ஆட்டு உரம் இல்லைன்னா சாணி உரம் மேலே போட்டு மூடி விட்டுறது.
0: கொடுத்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து வாய்க்கால் தண்ணியா இல்லை மழை தண்ணியா இல்லை குளத்து பாசனம் அந்த மூலம் தண்ணியை வந்து நீங்கள் பாய்க்கிறதானா?
1: நாங்கள் வந்து போர் மூலம் பாய்க்கிற தண்ணி தான், நம்ம போர் போட்டு ஓஸ் மூலமாக பாய்க்கிறது தான். அப்போ ஒவ்வொரு மரத்துக்குமே நம்ம தூக்கி போட மாதிரி தான் இருக்கும் ஓஸ், அப்படி போட்டு தான் பாய்ச்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு.
0: இப்போ இந்த பழங்கள் வந்து நீங்கள் பறிக்கிறேன்னு பார்க்கும்போது பழுத்த பறவை நீங்கள் பறிக்கிறீங்களா இல்லை விளைஞ்ச பறவை நீங்கள் பறிக்கிறது தானே?
1: அதாவது அது என்னென்னா இப்போ பறித்து அது முன்னே ஒரு நல்ல பளபளப்பான ஒரு இதில் இருக்கும், பறித்து அடுத்த நாள் பழுக்கிற மாதிரி இருக்கும். அது காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் காய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வியாபாரிகளும் விரும்புவாங்க, அடுத்த நாள் பறித்து கொண்டு வைக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும்.
0: ஸோ ஒரு கணக்கில் கூட வந்து 3 காய்கள் இருக்கும், அந்த 3 காயும் வந்து அது விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து சில காய்கள் முதல்ல ஒரு காய் விளைஞ்சிட்டு அடுத்த சில நாட்கள் கழிஞ்சு தானே அடுத்த காய்கள் வந்து நீங்கள் பறிக்கிறது?
1: இல்லை இப்போ நல்லா செழிப்பாக இருக்கும்போது தண்ணி உரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது 3 ஒரே நேரத்தில் விளையாது, முதல் நடுவில் இருக்கிறது விளையும், அப்புறமா 2 நாளையிலே அடுத்த 2மே விளைஞ்சு அந்த பறிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும்.
0: இப்போ இது போக நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பப்பாளி கூட வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ மரங்கள் வச்சுருக்கீங்க?
1: பப்பாளி 50 மரம் வச்சுருக்கோம்.
0: அது எந்த மாதிரி ரகங்கள் வச்சுருக்கீங்க?
1: ரெட் லேடி, அதுக்கு பேர் ரெட் லேடினு சொல்கிறாங்க. ரெட் லேடியிலையும் நமக்கு 2 சைஸ் இருக்குது, ஒன்று உருண்டையாட்டு இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும். அது நீளமாக இருக்கிறது மக்கள் கொஞ்சம் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க, உருண்டையாக வாங்குறாங்க. ஆனால் அதை விட அந்த நீளமாக இருக்கிற ரகத்துக்கு கொஞ்சம் மார்க்கெட் அதிகம்.
0: இது வந்து நீங்கள் நாற்றுகள் வாங்கி நட்டதா இல்லை விதைகள் போட்டு வளர்த்தி கொண்டு வந்த அனுபவங்கள் தானா?
1: இது நாற்று வாங்கி நட்டது தான், ஒரு நாற்று 30 ரூபா வச்சு கொடுத்தாங்க, அதுவும் இந்த மாதிரி தான் கடங்களை எடுத்து நட்டு பயிரிட்டோம்.
0: இது வந்து நீங்கள் கொய்யாய்க்கு இடையில வந்து ஊடு பயிர் நட்டு வந்து நீங்கள் ரெட் லேடி பப்பாளி வந்து வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு கொய்யா மரம் நிற்கன்னு பார்க்கும்போது அது இடைவெளி வெட்டி எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த பப்பாளி மரங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்திருக்கீங்க?
1: இப்போ 2 கொய்யாவுக்கு நடுவில் பப்பாளி வச்சிருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் மாதிரி பப்பாளி வாய்ப்பு இல்லை, ஏன்னா மரம் அடைச்சிரும். அதனால் இப்போ மேலே போயிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, மேலே போனாலும் கொய்யாவோட பப்பாளி தான் லாபம். பப்பாளி மேலே போனாலும் மேலே போயிட்டு அந்த நிழல் விழும்போது கொய்

0: இந்தியாவுக்கு கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் பப்பாளி தான் அதிகமான ஒரு லாபத்துக்குள்ள ஒரு இதாக இருக்கு.
1: இப்போ பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு நாற்றுகள் வந்து சின்ன அளவில் தான் இருக்குது, அது வந்து வேர்கள் வந்து அதிக அளவில் வந்து பிடிப்பு திறன் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பப்பாளி செடி நடன்னு பார்க்கும்போது என்ன அளவில் நம்ம அந்த குழிகளை வந்து எடுக்க வேண்டியிருக்கோம்?
0: குழிகள் வந்து பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி கொய்யாவுக்கு நடந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் எடுத்தாலும் நம்ம மூடி போட்டுட்டு அந்த சின்ன நாட்டாக இருக்கனால சிறிய குழியாட்டு அதுக்கு திரும்ப நம்ம அதுக்கு நடுவில் தோண்டி அப்படியே வச்சுட்டு ரொம்ப தாத்து நடாமல் மேலாகவே நடணும். ஏன்னா இதுக்கு வேர்கள் வந்து மேலட்டால் தான் கிடக்குது. அதனால் ரொம்ப ஆழமாக நடும்போது அதோடைய வளர்ச்சி பாதிப்பாக இருக்குது. அப்போ மேலேயே நட்டோம்னா கீழே இருக்கிற அந்த உரங்கள் உள்ள இடம் கீழே இருக்கும்போது இந்த வேர் திரும்ப கீழே போய் அதில் எடுக்கும்போது ஒரு 3 மாதத்தில் காய்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் 6 மாதத்துக்கு பிறகு தான் அந்த காய்ப்புக்கு வந்துச்சு. ஆனால் காய்க்கு அதுவும் நல்லபடியாக காய்ச்சி. ஆனால் அதில் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பாய்ச்சி. இன்னொன்று இதுவும் இடைவெளி விட்டு நடந்தா இருந்தால் அந்த தண்டு வந்து கொஞ்சம் பருமனாக வரும். இப்போ நான் மற்ற இடங்களில் பார்க்கும்போது 5 அடிக்கு 1 நட்டு ரொம்ப நெருக்கி நட்டுருப்பாங்க. அந்த மடல்கள் ஒன்று கொண்டு தட்டுற மாதிரியெல்லாம் நட்டுருப்பாங்க. அது வந்து தண்டு வந்து பெருசளவில் பருத்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் சின்னதாகவே இருக்குது. காற்று அடித்தா முறிஞ்சு வளரக்கூடிய அளவில் காயே நிறைய காய்ச்சியே தானாகவே முறையக்கூடிய அளவில் தான் இருக்குது. அப்போ இது இடைவெளி நமக்கு கொய்யாவுக்கு நடுவில் நட்டுருக்கனால கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால இப்போ தண்டு கொஞ்சம் நல்லபடியாக தலை வண்ணமாக இருக்கும். ஓரளவு காற்றுகளுக்கும் அந்த இதுகளுக்கும் தாக்கு பிடிக்கும். காயும் நல்லபடியாக நீளமாக பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு.
1: இப்போ 6 மாதத்துக்கு பிறகு வந்து அந்த காய்ப்பு திறன் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 6 மாதத்துக்கு பிறகு அந்த காய்க்கும்போது ஆரம்ப ஸ்டேஜ்லன்னு பார்க்கும்போது அந்த காய்கள் வந்து பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும் இல்லை சின்ன காய்கள் தானே இருக்க வாய்ப்பு இருக்கும் ஆரம்பத்தில்?
0: ஆரம்பத்தில் காய்ச்சிற காய்கள் வந்து ரொம்ப பெரிய காயாக இருக்கும். அதாவது 1 காயே 3 கிலோவுக்கு மேலே வரைக்கும் அந்த காய் வந்துச்சு.
1: 1 காயே 3 கிலோவுக்கு
0: மேலே வரும். ஆனால் மார்க்கெட்டில் நமக்கு அந்த பெரிய சைஸில் போகிறது வாங்குறதுக்கு கொஞ்சம் மடிக்கிறாங்க. அது என்னென்னா அந்த மக்கள் வாங்குறது சின்னதாக இருந்தால் வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்கிறனால இப்போ அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் முதல் பருவத்தில் வந்தது அவ்வளோவுமே 3 கிலோவுக்கு மேலே தான். நம்மளே அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளவு பெரிய காய் இவ்வளவு இடத்துல கிடக்கா அப்படின்னா, ஏன்னா கிளர்ந்தே கிடக்கும். அது எப்படி தாங்குதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு இது. ஆனால் முதல்ல வந்து நல்ல பெருசாக வந்து அதுக்கப்புறமா வர வர அது கொஞ்சம் சின்னதாக தான் வந்துட்டு.
1: சரி, இப்போ இந்த மாதிரி பப்பாளி நீங்கள் வச்சிருக்கும்போது ஆண் பப்பாளி கூட நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த தோட்டத்தில்?
0: மேக்சிமம் இது நம்ம நாட்டு பண்ணையில் வாங்கி நட்டதுனால அந்த ஆண் பப்பாளிகள் அதில் வரவே இல்லை. இப்போ நாட்டு பப்பாளி முன்னாடியெல்லாம் நம்ம காலங்களில் நாட்டு பப்பாளி போடும்போது அப்போ அது நடவு முறையே வேறு. அப்போ விதைகளை வாங்கி ஒரு கிடங்கு குழி எடுத்து அதில் 3-4 விதையை போடுவோம். போட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதில் ஆண் எது பெண் எதுன்னு நமக்கு அந்த பூக்குற பருவத்தில் தான் தெரியும். அப்போ ஒன்று விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி நடலாம். மேக்சிமம் எனக்கு அந்த 50லையுமே 50மே 1-2 பட்டு போனது தானே தவிர நம்ம மற்றபடி ஆணாட்டம் அதில் ஒன்றுமே வரலை. எல்லாமே பெண்ணாக தான் காய்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கும்.
1: உரங்கள் கொடுக்கற பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி கொடுக்குறீங்க? ஏன்னா வந்து அந்த வேர்கள் தன்மைன்னு பார்க்கும்போது மேலோட்டமாக தான் இருக்கும் அந்த பப்பாளி. அப்போ எப்படி உரங்கள் கொடுக்குறீங்க?
0: உரங்கள் பொறுத்தவரை உறுதியில் கொஞ்சம் தோண்டினா ரொம்ப தோண்ட மாட்டேன். இப்போ நம்ம கொய்யாவுக்கு தோண்டக்கூடிய அளவுக்கு தோண்டாமல் ஒரு 1/2 அடி அளவுக்கு தோண்டினாலே போதும். ஒரு 4 விரல் அளவில் தோண்டிட்டு அதில் நம்ம இந்த ஆட்டு உரம் மேக்சிமம் நான் விரும்பி போடுறது ஆட்டு உரம் தான். அப்போ ஆட்டு உரம் போட்டு மூடி தண்ணி விட்டுறது தான். இப்போ இதுக்கு வந்து நமக்கு 1 வாரத்துக்கு ஒருக்க தண்ணி அடைச்ச போதும். இப்போ நமக்கு 2 பக்கமும் கொய்யா நிற்கிறதுனால கொய்யாவுக்கு தண்ணி அடைக்கிறதே இதுக்கு போதுமானது. அப்போ இதுக்கு நமக்கு பெரிய அளவில் தண்ணி அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக அது நடும்போது வாரத்துக்கு ஒரு தண்ணி போதும். தண்ணி கண்டிப்பாக வேணும். ஏன்னா வியாபாரத்தை பொறுத்தவரை மக்கள் சொல்லுவாங்க பப்பாளிக்கு ரொம்ப தண்ணி அவசியம் இல்லை, அது மாதத்துக்கு ஒருக்க கூட 2 வாரத்துக்கு ஒருக்க கூட அடைச்சிக்கலான்னு. இல்லை அது வந்து காய்க்கிற காய்ப்புக்கும் அந்த பருவத்துக்கும் கண்டிப்பாக 1 வாரத்துக்கு 1 தண்ணி கண்டிப்பாக அதுக்கு அவசியம் தான். ஆனால் உரம் வைக்கிறது கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி நமக்கு வேறுக்கு பாதிப்பு ரொம்ப ஒன்றும் வராது. ஒரு 1/2 அடி தோண்டி சாணி உரத்தை போட்டு மூடிடலாம்.
1: தண்ணி அடைக்கிறேன்னு பார்க்கும்போது நீங்கள் வாய்க்கால் வெட்டு மாதிரி நீங்கள் தண்ணி அடைக்கிறதா இல்லை அந்த ஓஸ்கள் மூலம் நீங்கள் அடிக்கிறது தானா?
0: கண்டிப்பாக ஓஸ் மூலமாக பாய்க்கிறது
1: தான். அந்த ஓஸ் மூலம் நீங்கள் வந்து தண்ணி அடிக்காமல் நீங்கள் உரம் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த உரங்கள் வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: இல்லை நம்ம வந்து ஒரு சைடில் இருக்கும், நம்ம இன்னொரு சைடில் அந்த ஓசை போட்டு விட்டோம்னா அப்படியே பாஞ்சு இதாகிடும். ஆனால் சிதறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு.
1: அந்த மூடு பகுதியில் வந்து நீங்கள் அந்த ஓசில் வந்து போட்டு விட்றீங்க?
0: ஆமாம், மூட்டில் நம்ம இருக்கணும் மண் அணைச்சிருப்போம். மூட்டுகளில் கொஞ்சம் மண் அணைச்சிருப்போம். மற்றபடி நல்ல அகலமாக தான் நம்ம தண்ணி எடுத்து வந்து பாத்தி பிடிச்சி வச்சிருப்போம். ஒரு சைடில் போட்டாலே போதும் அது பாட்டுக்கு பாஞ்சிக்கலாம்.
1: இது நீங்கள் பழுக்க முன்னே பறிக்கிறீங்களா இல்லை வந்து பழுத்த பறவை தானே நீங்கள் பறிக்கிறது?
0: பழுத்ததுனாலும் இதுவும் அதே மாதிரி தான். கலர் தெரியும் நமக்கு வந்து அப்படியே லைன் லைனாக 4 பக்கமும் கலர் உழந்துடும். கலர் உழந்தோடனே நம்ம பறிச்சிடலாம். ரொம்ப போட்டோம்னாலும் ரொம்ப இதாகும், பறவைகள்லாம் வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நமக்கு காட்டு பகுதி என்னால மர நாய்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்திரம் அதிகமாக இருக்கும்.
1: அந்த பழங்களை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைப்படுத்துறதும் இதே நமக்கு வியாபாரிகள் பழக்கங்கள் இருக்கிறதுனால ஒன்று போகும். இன்னொன்று நமக்கு கொஞ்சம் பர்டிகுலராக அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து மண்ணு வாக்கா இல்லை நம்ம பண்ணுறது. ஏன்னா நான் அந்த கடை உரங்களை எதுவுமே போடுறது கிடையாது, கம்ப்ளீட்டாக இயற்கை உரம் மட்டும்தான். அதனால நமக்கு

0: வந்து பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை. அதனால ஒரு வெள்ளாத டேஸ்ட்டுகள் நல்லா இருக்குன்னு சொல்லி ஊர்லேயே நிறைய மக்கள் வாங்கிட்டு போயிடும். ஆனால் நமக்கு அதிகமாக வரதுனால பக்கத்து ஊரில் கடைகளில் கொடுத்தோன்னா அவங்களே எப்போ எப்போன்னு தான் கேட்டுட்ருக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் நிறைய அவங்களுக்கு ஏற்கனவே ஆர்டர் இருக்கும், ஏதோ ஏதோ ஒரு நல்ல விதத்தில் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. இல்லைனாலும் கடைகளில் கேட்டு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு கிலோ 30 ரூபா வரைக்கும் போகுது. இப்போ நிறைய இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா கேரளாவில் இருந்தெல்லாம் வியாபாரிகள் வராங்க. அதனால் அதில் சந்தைப்படுத்துறது ஒரு பெரிய மேட்டராக எனக்கு தெரியலை.
1: இப்போ கொய்யை பொறுத்தவரை பார்க்கும் வந்து நம்ம வந்து கிலோ கணக்கில் கொடுப்போம், அவங்க வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிடுவாங்க. இது இது இந்த பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா இல்லை பீஸு கணக்கில் வந்து நீங்கள் கொடுக்குறதுனா?
0: இது கிலோ கணக்கு தான். இப்போ 3 கிலோவாக இருக்கலாம், 1 கிலோவாக இருக்கலாம், 1/2 கிலோவாக கூட ஒரு பழம் இருக்கலாம். மொத்தமாக நம்ம ஒரு ட்ரெயில போட்டு வெயிட் போட்டு தள்ளிடுவோம். 1 கிலோ வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் போவோம். அவங்க கொண்டு போய் 40, 50, 60 கிலோ விற்பாங்க. நம்மகிட்ட எடுக்கிறது 30 ரூபா, சராசரி 30 ரூபா போட்டு எடுப்பாங்க கிலோ கணக்கு.
1: சரி, உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்கள், இப்போ எப்படி உழைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கொய்யா அதே போல் பப்பாளி சாகுபடி செய்கிறீங்க. உழைப்பினுடைய முக்கியத்துவம் சொல்லுங்கள்.
0: உழைப்பு நம்மளே இதுக்கெல்லாம் இப்போ ஆட்கள் போட்டு களைவெட்டி அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ நானே காலையில் 1-2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் நிற்பேன். ஓட்டங்கள் இல்லாமல் இருந்தால் அதிகமாகவே கூட டைம் எடுக்கும். எடுத்து புல்லுகள் உள்ள களைகள் இல்லாத அளவுக்கு முதல்ல கிளியர் பண்ணி அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறனால அப்படி பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா இதே மாதிரி இந்த உரம் வைக்கிறது ஒரு கரில் இருந்தே வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன். இப்படி தான் நான் அப்புறம் பண்ணி கொண்டு வந்து.
1: இப்போ களைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அந்த களைகளை வந்து மண்வெட்டி மூலம் வந்து அப்புறப்படுத்துறதோ இல்லை வந்து நீங்கள் அந்த களைக்கொல்லி அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து அதை அப்புறப்படுத்தி எடுக்கிறதுனா?
0: நம்ம இயற்கையாகவே பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த களைக்கொல்லிகளை நம்ம தொடரதே இல்லை. இப்போ நம்ம புல்லுகளோ அது இல்லை மற்ற களைச்செடிகளோ வளர்ந்தனாலும் அந்த புல்லுமே நமக்கு அது உரமாக தான் இருக்கும். நான் அதை வெட்டி நான் இது வரைக்கும் மற்ற மக்களெல்லாம் எரிக்கவும் செய்யும், நான் அதை எரிக்கவும் மாட்டேன். கொஞ்சம் வாடணும்னு அதையும் வெட்டி உள்ளே வச்சிருவோம். மண் நல்ல ஒரு பதப்பதப்பாக இருக்கும். இப்போ வந்து அந்த மண் நல்ல களி மண்ணாக இருந்தால் கூட அந்த மணல் அந்த புல்லும் அந்த குழாய்களும் மாட்டும் நம்ம போட்டு கிண்டி விட்டுட்டோம்னா அது காஞ்சி விடணும். அப்படி பச்சை போட்டால் பச்சை அந்த பொருள் தழுக்க தான் செய்யும். கொஞ்சம் காஞ்ச பிறகு போடணும், மற்ற மக்கள் சொல்லலாம். அது எரிச்சிட்டு அதில் உள்ள விதைகளும் சேர்ந்து எரிஞ்சிடும் அப்படின்னு. நான் நினைப்பேன் திரும்பவும் அந்த பொருள் முளைக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா கொஞ்சம் 20 ஆயிரம் மீதி இருக்குது, பழையபடியும் நம்ம வெட்டி போட்டுகிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்முடைய இதை. உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ 53 வயசாகும் நம்ம மாதா மக்கள் 53 சொல்லாது. அப்போ இதுவும் நமக்கு ஒரு விதத்தில் ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்குது. நமக்கு வந்து விவசாயத்தினால ஒரு பலன் இருக்குது. இன்னொன்று நமக்கு அது விவசாயத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருந்தனால மற்ற மக்கள் அவ்வளோ செய்யாது. சம்பளத்துக்கெல்லாம் அளப்பிட்டு செய்தானே இதை அவ்வளோ நமக்கு பெரிய அளவில் ஒன்றும் லாபமாக. ஆனால் பப்பாளியாக இருந்தால் லாபம் தான். பழி கொய்யாவை தவிர தென்னைகளெல்லாம் வச்சு அதிலெல்லாம் பெரிய அளவில் நம்ம லாபமாக எனக்கு தெரியல. ஒரு சில மக்கள் அதை நட்டுருக்காங்க. நமக்கு அது கொய்யாவை விட பப்பாளி அதிகப்படியான லாபம். ஆனால் அது கொண்டு வரணும், அந்த பருவத்தை கொண்டு வந்து பழம் பறிக்கும் மாதிரி வந்துட்டுன்னா நல்ல லாபம்.
1: இப்போ கொய்யாவை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து சீச காலங்களில் வந்து அந்த பூ பூத்து வந்து காய்கள் வரும். பப்பாளியை பொறுத்தவரை அப்படி தானே இல்லை வந்து தொடர்ச்சியாக வந்து பூ பூத்து காய்கள் வந்துட்டே இருக்க வாய்ப்பு இருக்குமா?
0: பப்பாளி தொடர்ச்சியாக காய்க்கும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டு பப்பாளி கூட ஒரு காய்ப்பு காய்க்கும், ஒரு ஸ்டெப்பு நிற்கும், அடுத்து 1 மாதம் கேப் போட்டு மறுபடி காய்க்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக காய்ச்சிட்டே இருக்கு எனக்கு. அப்போ அந்த உரங்களும் அதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக அது தொடர்ச்சியாக காய்ச்சிட்டே இருக்கும், பறிச்சிக்கிட்டே இருக்கும்.
1: இப்போ மழைக்காலங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது பப்பாளியினுடைய சுவைகள் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் நட்டு அந்த பப்பாளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி சுவை இருக்குது?
0: இல்லை கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. இன்னொன்று தண்ணி ரொம்ப கெட்டாத அளவில் முட்டில் தேங்காத அளவுக்கு பார்த்துட்டு இருந்தனால
1: பப்பாளி செடிகள் வாங்கி நட்டு வளர்ந்த பிறகு அடுத்த முறை வந்து நீங்க செடிகள் வாங்குறீங்க அந்த பழத்திலிருந்து அந்த விதைகள் போட்டு நீங்க வளர்த்தி கொண்டு வர அனுபவங்கள் தானா?
0: இல்ல நமக்கு இதுல இருந்து போட்டோம்னா அது திருப்தியா இல்ல, மத்தபடி நல்லாதான் இருக்கு. அதனால மேக்சிமம் வெளியே வாங்கிதான் நட்டுட்டு இருக்கோம். அதே நர்சரிகள்லயோ இல்ல நம்ம பழத்தோட்டங்களே வாங்கி நட்டு இருக்கோம். விதை போட்டும் நான் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேன். விதை போட்டு வரதுலேயே நமக்கு இதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா நீளமாக இருக்கும்னு நினச்சி நம்ம நம்பி போடுவோம், அது உருண்டையாக இருக்கும். உருண்டையில் உள்ள விதை எடுத்து போடுவோம், அது நீளமாகவும் இருக்கும் உருண்டையாகவும் இருக்கும். அதில் மற்றபடி இல்லை, ஆனால் அதே ரெட்டு அதில் வரத்தான் செய்யும்.
1: ஏன்னா ஏற்கனவே நட்டுருக்க அந்த பப்பாளிலேருந்து அந்த விதைகள் போடும்போது அந்த இனங்கள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் வருது, அந்த வருது. செல்ல மக்கள் சொல்ல நம்ம போட்டிருக்கலாம், நம்ம பெரிய அளவில் அது காய்ப்பு வரலை அப்படின்லாம் சொல்லும். எனக்கெல்லாம் ஓரளவுக்கு காய்க்க தான் செய்யும். ரொம்ப போடலை, 1-2 தான் போட்டிருந்தோம். ஆனால் அந்த மக்கள் சொல்லதை வச்சுட்டு நம்மளும் பயந்து போய் வெளியில் நாற்றை வாங்கி நட்டுறோம்னு சொல்லி நான் வாங்கி அப்படிதான் போய்.
1: பப்பாளிக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மருத்துவ குணம் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற விலைகள் வந்து இப்போ வந்து பப்பாளியில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க.
0: கண்டிப்பா இருக்கு. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அதில் இருக்கு, வைட்டமின் ஐட்டங்கள் அதில் இருக்கிறதுனால பப்பாளி எதுவும் மெடிசன் லைன் அப்படிங்கிறதுனால அதிகமான மூவிங்களாக இருந்தது.
1: என்னன்னா இப்போ வந்து பழங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது உணவுக்காக பயன்படுத்தினான்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை இயற்கை முறையில் வந்து அந்த பழங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்து வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லலாமா?
0: ஆமாம் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு பொதுவாக நமக்கு விவசாயங்கும் போது ஒரு இயற்கையோட நமக்கு ஒரு பாசமும் ஒரு நட்பும் ஒரு இதுவும் இருக்கணும். அது எல்லா விவசாயிகளுக்கும் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து பொதுவாக இயற்கையை காப்பாற்றணும், மரங்களோட பேசணும்.

0: அதிலிருந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காட்டுக்குள்ளே அந்த மரங்களுக்குள்ளே மரங்களோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் அது அந்த விவசாயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். அங்கே உள்ளே போயிட்டனாலே உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் உள்ளே போனோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்தி வந்துடும். ஒரு டென்ஷனோடு நம்ம உள்ளே போய் வேறு சிந்தனைகளை உள்ளே போயிருப்போம். நம்ம ஆட்டோலாம் இல்லை தொழிலாம் இல்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம உள்ளே போனதோட நமக்கு வந்து அந்த எண்ணங்களே மாறிடும். ஆனால் நமக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே போனோடனே நமக்கு ஒரு அமைதி சந்தோஷம் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கி. அதனால அதாவது உண்மைதான்.
1: இவ்வளோ நேரம் பார்க்கும்போது பல மரங்கள் அதாவது கொய்யா பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் திருமூலநகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி ஈ சஞ்சீவினி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: என்னது காலையில் அந்த மதில் சுவரை பிடிச்சிட்டு ஒரே யோசனையாக இருக்குது, முகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் கவலையாட்டு தான் இருக்கீங்க. என்ன விஷயம் அக்கா, காலையில் என்னாச்சு?
5: ஏ தம்பி, அதையாம்ப்பா கேட்குற, பாட்டிக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஆனால் பாரு, இப்போ வந்து அவங்களால சுத்தமாக எழும்பவே முடியாது. இந்த சமயத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் மருத்துவ வசதி பார்க்கறதுக்கும் முடியாது. இன்னொன்று வந்து, பழைய காலத்த மாதிரி டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி மருத்துவ வசதி பண்ணலாம், அதை கொஞ்சம் சொல்ல.
4: ஏக்கா, அதுக்கு தான் வந்து மத்திய அரசு வந்து இ சஞ்சீவினி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க.
5: என்ன தம்பி சொல்கிற, இ சஞ்சீவினி திட்டமா? இந்த திட்டத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையப்பா.
4: ஏக்கா, நான் கூட வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏன் தெரியுமா, இந்த திட்டத்தை பொறுத்தவரை பக்கம் வந்து வீட்டில், அதாவது நீ உங்கள் பாட்டி வந்து வீட்டில் இருக்காங்களா, மருத்துவ உதவிக்கு வந்து நம்ம வாகனங்களில் வந்து கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கம்போ மருத்துவர்கிட்ட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய சந்தேகங்களை வந்து கேட்டு என்னென்ன மருத்துவ உதவி செய்யணுமோ அந்த மருத்துவ உதவி வந்து அந்த பாட்டிக்கு செய்து கொடுக்கறதுக்கு வசதிகள் வந்து இன்னைக்கு மத்திய அரசு செய்து கொடுத்துருக்காங்கக்கா.
5: என்ன தம்பி சொல்ற, வீட்டுல இருந்தபடியே நம்ம கைபேசி மூலமாவோ அல்லது கணினி மூலமாவோ நாம அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனை பெறலாம்னு சொல்றியப்ப, இது எப்படி சாத்தியமா? இப்போ
4: கண்டிப்பா சாத்தியம் இருக்காக்கா. ஏன் தெரியுமா, இப்போ வந்து நம்ம ஒரு மருத்துவரை வந்து நம்ம நேரடியாக பார்க்கும் போது அவருடைய முகமும் நம்மளுடைய முகமும் பார்த்து வந்து நம்ம உரையாடலாம். அதே போல வந்து நம்ம வந்து வீடியோ கால், அதாவது காணொலி மூலம் வந்து நம்ம அந்த மருத்துவரை தொடர்பு கொண்டு நமக்கு என்னென்ன நோய் இருக்கோ அந்த நோயை வந்து நம்ம மருத்துவர்கிட்ட சொல்லம்போ காணொலி மூலம் வந்து அந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவ தீர்வோ அந்த மருத்துவ சீட்டு மூலம் வந்து எழுதி தந்து நம்ம அந்த மருந்தை வாங்கி நம்ம அந்த பாட்டியை கொடுக்கலாம்க்கா.
5: என்ன தம்பி சொல்ற, இப்படி கூட வசதி வாய்ப்பும் நம்மளுடைய மத்திய அரசு இ சஞ்சீவினி திட்டம் மூலம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா? உண்மையிலே கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. ஏன் தெரியுமா, அன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுடைய தொழில்நுட்ப முறைகள் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை தொழில்நுட்ப முறையில நாம நிறைய விஷயங்களை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்மார்ட்டான முறையில. அதே மாதிரிதான் நம்மளுடைய மருத்துவ வசதி கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலப்பா. நீ சொன்ன மாதிரி காணொலி மூலம் கூட கேட்டு மருத்துவ ஆலோசனை பெறலாம்னு சொன்ன பத்தியா, உண்மையிலே அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. சரி தம்பி, இதுக்கான ஆலோசனை என்னது, அதை எப்படி நம்ம ஆலோசனை பெறலாம், இப்படி ஏதாவது விஷயங்கள் உனக்கு தெரியுமாப்பா?
4: கண்டிப்பா விஷயம் இருக்கா. என்றி மக்கள் வந்து நமக்கு கையில வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. இப்போ அந்த ஆண்ட்ராய்டு மொபைல வந்து இ சஞ்சீவினி செயலியை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து நம்மளுடைய பேரு நம்மளுடைய விலாசம் இந்த மாதிரி பதிவு செய்துட்டு அது அந்த பதிவு செய்யும்போது வந்து என்னென்ன நோய் இருக்கோ அந்த நோயினுடைய அந்த தகவலையும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஓபி சீட்டை வந்து நமக்கு அனுப்புவாங்கக்கா. அதன் மூலம் வந்து நமக்கு வந்து அந்தந்த மருத்துவரை வந்து நம்ம தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை வந்து நம்ம தீர்த்து கொள்ளலாம்.
5: சரி தம்பி, நீ சொன்ன இ சஞ்சீவினி ஓடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன, இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பதிவு செய்து வைக்கணுமா, இல்லைன்னா உடனுக்குடன் இவங்க ஆலோசனை வழங்குவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறது?
4: ஏக்கா, இது வந்து மருத்துவ வசதி இல்லையாக்கா, அதனால வந்து நீங்க என்னென்ன நோய்க்கான அந்த மருத்துவ உதவியில கேக்குறீங்க உடனே உடனே வந்து அந்த தகவலை வந்து நமக்கு வந்துருவாக்கா.
5: பரவாயில்ல தம்பி, நீ சொல்றது உண்மையிலே கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இன்னொரு விதத்துல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு இந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், புற்றுநோய் உள்ளவங்களாகட்டும், வயதானவங்களாகட்டும், மகளிர் ஆகட்டும், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான மருத்துவ வசதி இ சஞ்சீவினி மூலம் நாம வந்து உடனடியா நேருக்கு நேரு நம்ம காணொலி மூலம் தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரியான தீர்வு முறைகளை நாம செய்யலாம் அப்படின்னு சொல்றது உண்மையிலே

0: அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல தகவல் பாது.
1: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: தொடர்ந்து கால்நடைகளுக்கு கால் நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள்.
3: ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் கால் நோய் வாய் நோய், அதனுடைய அறிகுறி என்ன? கடுமையான காய்ச்சல் இருக்கும், உணவு உட்கொள்ளாது, பால் உற்பத்தி மிகவும் குறைந்து விடும், அதுக்கு பிறகு என்ன சொன்ன ட்ரூபி செலவேஷன், அதுக்கும் உமிழ்நீர் வடிந்து கொண்டே இருக்கும். இதுல அவ்வளவுலயும் கோடிக்கணக்கான வைரஸ் இருக்கும். பசுக்களுடைய கால் குழம்புல புண்ணு வரும், அந்த புண்ணு வரதுனால காலை தாங்காது, காலை நொண்டி நொண்டி நடக்கும். சோ இதெல்லாம் எஃப்எம்டி அறிகுறிகள். சோ இந்த அறிகுறிகள் வந்த உடனே நம்ம இந்த பாதிக்கப்பட்ட பசுக்களை தனியா செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் பண்ணி அதுக்குள்ள சிகிச்சையை நம்முடைய நல்ல ஒரு கால்நடை மருத்துவரை கொண்டு அதை செய்யணும்.
2: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.

நேயர்களை, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆலங்கோட்டை SV அருள்செல்வன் அவர்கள். அமுத சுரபியில் அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள்.

8 மணிக்கு செய்தி அறிக்கையை தொடர்ந்து செல்ல குழந்தைகளை உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்க தயாரா ரெடியா இருந்துக்கோங்க.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து

0: வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசியவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 லிருந்து 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட்கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06.

0: பட்டாம்பூச்சிகள். வண்ண கனவுகளோடு எண்ண சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. சேலங்களா, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில சூப்பரா பாடலாம், கவிதை சொல்லலாம், கதை, திருக்குறள், பொது அறிவு, ரைம்ஸ், தமிழ் பாடல்கள் பாடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2490-2972, அலைபேசி எண் 890-3752-39. இதோ முதல்லயே ஒரு செல்ல குட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தேஜஸ்ரீ.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மேலமாவிளை.
0: என்ன படிக்கிறீங்கடா?
1: 4th.
0: 4th படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி. இதுக்கு முன்னால நீங்க பேசிருக்கீங்களா?
1: ஆமா.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறோம்.
0: என்ன பாட்டு?
1: பூவே பூவே காய் தருவாய், பூவே காயே கனி தருவாய், கனியே கனியே விதை தருவாய், விதையே விதையே செடி தருவாய், செடியே செடியே மரம் தருவாய், மரமே மரமே மலை தருவாய், மரத்தை உப்போ மரம் தருவாய், மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன்.
0: சூப்பர். அழகா ஒரு விழிப்புணர்வு கவிதை, ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? யார் சொல்லி தந்தாங்கம்மா? அப்படியா? உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல மரங்கள்லாம் நிறைய இருக்கா?
1: நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன மரம் ரொம்ப பிடிக்கும்? உங்க வீட்டுல இருக்கிறதுல என்ன மரம் நல்லா பிடிக்கும்? பலாமரம் பிடிக்கும். பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். சரி, சூப்பரா பேசுங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: அடுத்து ஒரு குழந்தை வந்துட்டாங்க. ஐயோ, அவங்களுடைய இணைப்பு கட் ஆயிடுச்சு. அடுத்து வராங்களா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அடுத்த குழந்தை. ஹலோ, இணைப்புல வராங்க. அவங்களுடைய இணைப்பு வந்து கட் ஆயிட்டே இருக்குது. அடுத்து வராங்களா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது தெளிவா வணக்கம் சொல்றது? தனுஸ்ரீ. முதல்ல தேஜஸ்ரீ வந்தாங்க, இப்ப தனுஸ்ரீயா? தனுஸ்ரீமா, என்ன சொல்றீங்க? ஹலோ, உறுதிமொழியா? என்ன உறுதிமொழி எடுக்க போறீங்க நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: Like India is my country, all India stand, my brother and sister, I like country, and I am proud of Sukhir Chand Virgarade. I salute my parents, teachers, and their elders, respect, and great everyone's courtesy to my country and my people, and beg my innocence, in the world, being a society, along with my happiness.
0: சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. இதுக்கு தமிழ் தெரியுமா? இந்த பிளட்ஜோட தமிழ் தெரியுமாமா உறுதிமொழிக்கு? அடுத்த நிகழ்ச்சியில வரும்போது இதுக்கான தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லி தந்தா உங்களுக்கு பிளட்ஜ்? அம்மாவா மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? மிஸ் கிட்ட கேளுங்க, சரியா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தோர். இதை எப்படி சொல்லணும் மிஸ் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்றீங்களா?

0: சூப்பரா பேசுவீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: சஷ்வந்த் வேல்.
0: யாரம்மா?
1: சஷ்வந்த் வேல்.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாகர்கோவில் புத்தேலி.

0: ஸ்ரீசாந்த்.
1: ஸ்ரீசாந்தா, நீங்க என்ன படிக்கிறீங்கப்பா? என்ன படிக்கிறீங்க?
0: ஃபோர்த்
1: படிக்கிறீங்களா? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: டிக் டிக்
0: யாரடி
2: சிறுதன்,
0: என்ன வேணும்?
2: நகை வேணும்.
0: என்ன நகை?
2: கலர் நகை.
0: என்ன கலர்?
2: பச்சை கலர்.
0: என்ன பச்சை?
2: மா பச்சை.
0: என்னம்மா?
2: டீச்சரம்மா.
0: என்ன டீச்சர்?
2: கணக்கு டீச்சர்.
0: என்ன கணக்கு?
2: வீட்டு கணக்கு.
0: என்ன வீடு?
2: மாடி வீடு.
0: என்ன மாடி?
2: மொட்டை.
0: என்ன மொட்டை?
1: ஹலோ, ஃபோன் போட்டு.
0: என்ன பழனி?
2: வடை பழனி.
0: என்ன வடை?
2: ஆமா வடை.
0: என்ன என்ன
2: குளத்தாம?
0: என்ன குளம்?
2: திரி குளம்.
0: என்ன திரி?
2: விளக்கு திரி.
0: என்ன விளக்கு?
2: குத்து விளக்கு.
0: என்ன குத்து?
2: விஷம் குத்து.
1: ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எஃப்எம் கிடைச்சதா உங்களுக்கு? அண்ணனும் தம்பியும் சண்டை போடுறதுக்கா? இது அப்படியே நீண்டுட்டே போகும் தெரியுமா? இந்த ஒரு கேம் சொன்னீங்கல்ல, அது அப்படியே தொடர்ந்து கொண்டே போகலாம் தெரியுமா? விளையாடி இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்களா இல்ல அண்ணனும் தம்பியும் வீட்டுல விளையாடுவீங்களா?
2: வீட்டுல
1: ரெண்டு பேரும் விளையாடுவீங்களா? டிஷ்யூம் எல்லாம் வச்சுப்பீங்க? சரிம்மா, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
3: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏம்மா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், கலைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன அண்ணன் தான்.
3: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த குட்டி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இது?
3: ஸ்ரீசாந்த்.
2: ஸ்ரீசாந்தா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நாகர்கோயில் புத்தேரி.
2: இதுக்கு முன்னால ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் பேசுனீங்க இல்லையா?
3: ஆமா.
2: அடுத்தது லைனை பிடிச்சு வந்துட்டீங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றதுக்காக வேகமா வந்தீங்க?
3: க்வெஸ்சன்
2: கேட்க போறீங்களா?
3: ஆமா.
2: சரி கேளுங்க. ஏன்ட்ட கேட்க போறீங்களா?
3: என்னம்மா?
2: என்னத பச்சையா சாப்பிட முடியுமா? எனக்கு தெரியலையே. நீங்க சொல்லுங்க.
3: இல்ல, ஏனா பிரீத்துட்ட பச்சை சாப்பிட முடியாது.
2: ஏன் சாப்பிட முடியாது? ஹலோ. ஏன் சாப்பிட முடியாதுமா?
3: ஏன்னா
2: அது பச்சையா?
3: ஆமா.
2: ஓ, யார் சொல்லி தந்ததுல உங்களுக்கு?
3: இல்ல, ஏனா அது ஜோக்கு.
2: அது ஜோக்கா? சரி, இந்த ஒரு ஜோக் தான் தெரியுமா? சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னால என்ன வைப்பாங்க தெரியலையே?
3: சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி சோறு வைப்பாங்க.
2: சோறு வைப்பாங்களா? நாங்க வந்து இட்லி தோசை எல்லாம் வச்சிருவோம். உங்க வீட்டுல சோறு தான் வைப்பாங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகா ஜோக்கு எல்லாம் கேட்டாச்சு. தேங்க்யூ.
4: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
5: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
4: பக்தி மாலை.
5: தினமும் காலை 6:15
4: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
5: பக்தி மாலை உள்ள

0: முருகிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நம்ம அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420972 இணைப்பெண் 04652, அலைபேசி எண் 8903225309.

0: bum chick bum chick bum cha bum
1: bum chick bum chick bum cha bum bum bum bum bum bum bum bum bum bum bum bum
2: bum bum bum bum bum bum bum bum
3: bum bum bum bum bum bum bum bum
2: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
3: பாடலும் கதையும்
2: பேச்சும் விளையாட்டும்
3: அறிவும் ஆற்றலும்
2: மதியும் மகிழ்ச்சியும்
3: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
2: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
3: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
2: அரும்புகளின் குறும்புகள்,
3: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

இதுவரை பட்டம் பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணச் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை குட்டி சுட்டீஸ்க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.

0: தேமதுரை தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

கடித வழி நேயர் விருப்பம். கடிதம் வழியாக நமது நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் திரைப்பட பாடல்களை இப்பொழுது முதல் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ். இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் மேல்நாட்டு மருமகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில். இதோ அவருக்காக அந்த பாடல்.

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: கடித வழி நேயர் விருப்பத்தில் இணை வெட்டோ நிமிடம் சித்ரா, லீனஸ், பிரதிஷா, விஷ்ணு, மாதவ். இந்த நேயர்கள் விரும்பி இருக்கும் பாடல் ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசில பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன். இதோ அந்த நேயர்களுக்காக அவர்கள் விரும்பிய பாடல்

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
3: கடித வழி நேர் விருப்பத்தலினி கோட்டாறு கே என் தங்கவேல் கனக கோசலையம்மாள். இந்த நேர்கள் விரும்பியிருக்கும் பாடல் அன்னையோர் ஆலயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை இளையராஜா, பாடல் வாலி.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நேரம் 8:45. குமரி பண்பலை 101 நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இனி பூதப்பாண்டி முத்துலட்சுமி. இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா, படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களை நாளை காலை 11:02 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்கிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நிகழ்ச்சியில் இனி வடுகன் பற்று சந்தனமரியான். இந்த நேர் விரும்பியிருக்கும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக பி சுசலா பாடியது. இந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

உயிர்களின் நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளநரை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். கடித வழி நேர் விருப்பத்தில் நிறைவாக புனே நகர் ஜெய் ஜெயக்குமார் இந்த நேர் விரும்பியிருக்கும் பாடல் கவரிமான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவின் இசையில் பாடல் வரிகள் பஞ்சார் நாச்சலமும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கடித வழி நேர் விருப்பம். கடிதம் வழியாக நமது நேயர்கள் விரும்பி கேட்டிருந்த திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: திரையிசையில் இனி நாளெல்லாம் பௌர்ணமி. இந்த படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடிய பாடல், வரிகள் வைரமுத்து, இசை கங்கை அமரன்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறிச்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறிஞ்செய்தி.
2: திரைசீலினி நட்பு படத்திற்காக ஜெயச்சந்திரன் ஷோபா பாடிய பாடல், பாடல் வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
1: மணி 11 சின்னராசவை இன்னும் காணோம். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகத்துக்கு கார்ல வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணோம்? யோ முருகேசு,
2: ஐயா,
1: சின்னராசவை கூட்டி வர போன தங்கப்ப என்னையானா?
2: தலைவரை, தங்கப்பன் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு, சின்னராசு கார்ல வரல, ட்ரெயின்ல ஏறிட்டாரா? தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
1: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
2: அதுவும் சொல்லிட்டேங்க ஐயா, இவனும் போனா. சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு போன் பண்ணிருக்காரு, அவன் இப்ப போயிருக்கான். இப்ப சின்னவர் மாட்டு வண்டியில தான் வந்துட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருவாரு.
1: என்னையாது, சின்னராசோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா? ரொம்ப பழைய டைப்பா இருக்க.
2: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம்பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு, அதனாலதான் இப்படி.
1: பொல்லாத கிராமம், நானே இத உதறிட்டு டவுன் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவன் என்னடா கிராமத்தை கட்டிக்கிட்டு ஆயிடான்னு பாக்குறான்.
2: கிராமத்தை பாக்கட்டும் தலைவர, பார்த்தா தான் பழகுனா தான் சலிப்பு வரும், அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
1: வந்துதானே ஆவணும், இல்லன்னா வரவழைப்போம். சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேக்குது, சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
2: ஆமாங்க தலைவர, சின்னராசு தான் வர்றாரு.
1: போயா, போய் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா.
2: இதோ இப்ப உடனே போறீங்கயா?
1: வாப்பா சின்னராசு, பிரயாணம்லாம் எப்படி?
3: சூப்பர்ப்பா, மாட்டு வண்டியில நம்ம கண்ணையா ஜல்லு ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு

0: சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு ரெண்டு பத்தலப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ணை பறிக்குதுப்பா.
1: சின்னராசு, பாக்கிறதுக்கு தான் அழகு, உழவன் கணக்குல உழக்க கூட மிஞ்சறது இல்லப்பா.
0: கணக்குல கோளாறுப்பா.
1: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமா பேசலாம். யோ முருகேசு,
2: ஐயா,
1: போய் அம்மா கிட்டயும் பஞ்சவனத்துக்கிட்டயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
2: இதோ இப்போ உடனே சொல்றேங்க ஐயா. பெரியமா, பெரியமா, சின்னராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்சவரணம், உன் மாமன் சின்னராசு டவுன்ல இருந்து வந்தாச்சு. பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்ல
0: முருகேஜ மாமா? என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவல சொல்லுங்க.
1: முருகேசி எப்பவும் இப்படிதான்ப்பா, இங்கிதான் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
0: சரிப்பா.
3: மாமா கூப்பிட்டீங்களாமே.
0: ஆமா பஞ்சவரணம்.
3: என்ன மாமா சேதி?
0: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
3: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
0: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்சவரணம்?
3: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
0: நெசமா?
3: ஆமா நெசமா தான்.
0: நீ போய் சொல்ற.
3: ஒண்ணும் இல்ல.
0: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
3: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க மாமா.
0: ஒண்ணும் இல்ல, வாயேன், இந்த ஊரை சுத்தி பாப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பாத்து.
3: முருகேசு மாமா சும்மா தானே இருக்காரு.
0: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏண்டா கூட்டிட்டு போனோன்னு ஆயிரும்.
3: ஏன் அப்படி?
0: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எதிர் திசையா பதில் சொல்லுவாரு.
3: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
0: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும். எனக்கு தலையாற்ற பொம்மைங்க மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது.
3: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபுடி.
0: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
3: உங்களுக்கு
0: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
3: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
0: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
3: வாங்க.
0: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
3: ஆமா மாமா.
0: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்து ஓட.
3: ஆமா.
0: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது அப்பா உக்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
3: இது எல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
0: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு. நாம தான் அடியோட மாறிட்டோம்.
3: மாற்றம் தானே மாமா மாறாதது.
0: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம், பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா, ஆச்சரியமா இருக்கு.
3: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க. கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
0: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
3: என்னத்த சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுகிட்டே வராங்க. எங்கேயாவது டவுன் பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
0: ஏன்?
3: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்.
0: ஐயோ.
3: ஆமா, அத அங்க பாருங்க, கழனில எல்லாம் பெரிய மாமா கல்லு நட்டு வச்சிருக்காங்க, பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
0: என்ன கொடுமை பஞ்சவரணம் இது!
3: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பாத்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவை கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
0: இதோ கேக்குறேன். மாமா, முருகேஷ் மாமா, முருகேஷ் மாமா.
2: சின்னராசே, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர.
0: எவா மாமா, ஒன்னு ஒண்ணு கேக்கணும்.
2: இந்த வந்துட்டேங்கண்ணே. என்ன கேக்கணும் கேளு.
0: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிகள் எல்லாம் கலர் நிலமா இருக்கு? அதுக்கு மேல இதுல ஏன் கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
2: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதான், அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணிருக்காரு. அப்ரூவலுக்கு எல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமா, நம்ம தலைவர் பதவியில இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, இப்போ ரியல் எஸ்டேட் தொழில நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
0: அட போ மாமா, நீங்களும் உங்க கால்குலேஷனும். யாராச்சும் பெத்த தாயை கூர் போட்டு விப்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்?
2: என்றாச்சு, இப்ப எல்லா கிராமங்கள்லயும் இப்படித்தான் நடக்குது. மாஞ்சி மாஞ்சி விவசாயத்துல மல்லு கட்டுறத விட நகரத்துல மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமா கிடைக்குமாம்ல.
0: இது என்ன மாமா விபரீத புத்தி?
2: சின்ராசு, இது

0: லாப நட்ட கணக்கு. ஆமா தலைவரோட, அதான் உங்க அப்பாவோட பிளானு. அவரோட பிளான அடிச்சுக்க இந்த ஊர்ல இன்னும் ஒருத்தனும் பிறக்கல. சென்றாசே
1: பிறந்துட்டான் முருகேசன் மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லயே பிறந்துட்டான். இப்பவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேக்குறேன்.
0: கேளு சின்ராசு, ஆனா அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
1: பாக்கலாம், அப்பாவா இல்ல நான் வரேன். அப்பா அப்பா,
2: என்னப்பா பதட்டமா வர? என்ன குடிமுழுகிற சமாச்சாரம்?
1: குடிமுழுகிற விஷயம் மட்டும் இல்லப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
2: என்னப்பா புதிர் போடுற, தெளிவா சொல்லு.
1: ரொம்ப தெளிவா சொல்றேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கள்ள நட்டு வச்சிருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா?
2: ஓ அதுவாப்பா, அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குடிக்கிற?
1: என்னப்பா அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க.
2: நான் இல்லப்பா, எல்லா விவசாயிகளும் இப்ப அந்த முடிவுல தான் இருக்காங்க.
1: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
2: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
1: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
2: ஆமாப்பா, இப்பெல்லாம் வெள்ளாம படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா அப்படி செஞ்சும் களத்து மேட்டில் வியாபாரிக்கு நெல்லை விற்கும் போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
1: என்னப்பா இது, களத்து மேட்டிலேயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்ப வருதோ அப்ப விக்கலாம்ல.
2: அட போப்பா, இப்ப விவசாயம் பண்றதே பெரும்பாடா இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீ வேற.
1: இடையில விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்ப இயற்கையை விரும்புறாங்க, அதிகமா நேசிக்கிறாங்க. இப்ப நாம பின்வாங்க கூடாதுப்பா. நம்பிக்கையா விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம். கிராமத்தை உலக தரத்துக்கு கொண்டு போவோம்.
2: கனவு காண்றப்பா நீ?
1: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
2: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, யதார்த்தமா சிந்தனை பண்ணு.
1: என்னோட சிந்தனை பலம் வாய்ந்ததுப்பா, உங்க சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நீங்க புத்தி மாறணும்.
2: அதே ஒரு வாரம் உனக்கு நான் டைம் தரேன், தெளிவா ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம். இன்னைக்கு மீட்டிங்ல சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வரப்பா.
1: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்தை பேசுவோம்.
2: பேசுவோம்.
0: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். என்ன ஆள விடுங்க.
2: என்னையா முருகேஷ், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சலிச்சுக்கிற?
0: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க.
2: இப்படி எல்லாம் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பியா? அதை விட்டு போட்டு சலிச்சுக்கிறேன்.
0: அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தலைவரே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு. ஏதோ கழிப்பற திட்டமா, அதுக்கு சர்க்கார்ல இருந்து பணம் வந்திருக்குதான். அதை மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா? அதை சொல்ல சொன்னாரு.
2: யோ மெதுவா பேசியா, மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம். இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
0: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா? அந்த திட்டமும் அம்போவா?
2: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கே கழிப்பற? குளத்து மேடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்கு தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பற வேணுமா என்ன?
0: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
2: யோ இதெல்லாம் நமக்குள்ளயா, வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது. பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும். இல்லைன்னா மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
0: இந்த தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியுங்களா? நான் ஏதோ உங்க வீட்டுல வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்.
2: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
0: தலைவர பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
2: நான் பாத்துக்கறேன். அம்மா பஞ்சவரணம்.
3: என்னங்க மாமா?
2: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா?
3: சொல்லுங்க மாமா.
2: உங்க அம்மாவ, அதான் என் தங்கச்சிய பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம். அவன் பொறுப்பு இல்லாம கெட்டலைஞ்சி குடி போதையில நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து உங்க அம்மாவையும் குழந்தையா இருந்த உன்னையும் நான் இங்க கூட்டி வந்துட்டேன். இப்போ நீயும் பெரியவள் ஆயிட்ட. நம்ம சின்னராசுக்கு சரியான ஜோடியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாயிட்டு இருக்குமா, இந்த சொத்தையெல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசு தான் ஆள போறீங்க. இந்த ஒன்ன உம்போதா மாத்த நான் முயற்சி பண்றேன். இவன்

0: அதான் சின்ராசு, அதுக்கு முரண்டு பண்றான். அதனால
1: அதனால
0: அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நீ எடுத்து சொல்லணுமா.
1: மாமா, அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியும் மாமா.
0: ஆமா, நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம பணம் பண்ண முடியுமா?
1: மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா அவருக்கு தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பு. நான் அவரை கட்டிக்க போறவளா இருந்தா கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசுறதான்?
0: இல்லம்மா, உன்னை டைரக்டா பேச சொல்ல, வாய்ப்பு அமையற போது லைட்டா சொன்னா போதும்.
1: சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன், நாம அப்புறமா இத பத்தி பேசலாம்.
0: என்னம்மா நடுவுற, நீ அவங்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அதை பாத்துக்க.
1: சரி மாமா, ரெண்டாவதா சொன்னீங்களே அதையே கடைபிடிக்கிறேன், வரேன் மாமா.
0: பாத்தியா, சின்னராசும் ஒரு டைப்பா இருக்கான், இவனும் அப்படியே தான் இருக்கா.
2: என்னங்க பண்றது தலைவர, புது ஜெனரேஷன் அப்படித்தான் இருக்கும், நம்ம பார்க்காத ஜெனரேஷனா?
0: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பாக்குறேன். பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதா சொன்னேன்ல?
2: ஆமா,
0: வா ஒரு நட போயிட்டு வருவோம்.
2: வாங்க வாங்க.
0: யோ முருகேசு,
2: தலைவர
0: எங்கய்யா பஞ்சாயத்து ஆபீஸ் நிர்வாக அதிகாரிய காணோம், நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கயா போனாரு?
2: அதானே, இருங்க தலைவர, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் மெசேஜ் வந்துச்சான். அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களா, இமிடியேட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களா, அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாரா?
0: யாரியா அந்த புது அதிகாரி? யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்சவர வந்திருக்க போறாங்கயா?
2: தலைவர, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னைய திருப்பி விட்டானுங்க. தலைவர,
0: அப்படி எவன் யா கொம்பு முளைச்சவன், அவருக்கு நம்ம மாதிரி இதானே ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேர போய் பாக்குறேன், அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம், அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ள போடுறது நமக்கு என்ன தெரியாத விஷயமா?
2: அது சரி தலைவர, உங்களுக்கு தெரியாத வித்தையா, போயிட்டு வாங்க தலைவர, நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன்.
0: வர்றேன்.
3: வாங்க தலைவர. வணக்கம.
0: வணக்கங்க. ஏய் சின்னராசா, நீ எங்க இங்க இருக்க?
3: தலைவர, அத நான் சொல்றேன், சின்னராசா என்னோட காலேஜ் மேட், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வர்றதுன்னு முடிவு வர உடனே சின்னராசா கிட்ட போன் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நான் தான் இவனை இங்க வர சொல்லவும் செஞ்சேன்.
0: ஆச்சரியமா இருக்கு, என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
4: வாஸ்தவம் தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
0: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
4: ஆமாமா, ஏரி தூர் வாரினது, கம்மாயங்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
0: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யல, நீ குத்தி காட்டுறியா?
4: இப்பதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க பேரூராட்சியில, உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
0: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத, எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு இந்த ஊரு.
4: அப்பா, இது மேடை இல்லப்பா, இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
0: சின்ராசு, என்ன சொல்ற நீ?
4: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க. நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
0: சரிப்பா, இனிமேலாம் சரியானபடி நடக்கும்பா.
3: நடக்கணும், இல்லன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டி இருக்கு, அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லனா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருப்பேன்.
4: மகேஷ், எனக்காக நீங்க பார்க்க வேண்டாம், எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியத்தான் ஆதரிப்பேன், நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
3: இருக்கட்டும்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, அப்புறம் அடுத்த லெவல்.
0: சரி பண்ணிடலாங்க, நான் வரங்க.
4: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும், இத மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன், நீங்களும் அப்படியே இருக்கணும், ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
0: இத பார் சின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்பா, அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன்.
2: வாங்க தலைவரே, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியறாரு?
0: யோ முருகேசு, எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சியா?
2: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
0: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
2: யாரு தலைவர?
0: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
2: மகேஷ் எப்படி, நம்ம மாதிரி தானே? இல்ல,
0: அதையா கேக்குற, தலைவரையும் கூட வந்திருக்கு.
2: ஏங்க,
0: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
2: ஐயோ தலைவர, அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
0: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்யா, நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கையே நாம வாழணும்.
2: நடக்கும் நடக்கும் தலைவர, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
0: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன், இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறேன்யா.

0: ஹலோ சார், சார் நான் உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் முருகேச மகன் முத்துமணி. நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
0: சொல்லுங்க சார்.
1: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
0: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
1: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
0: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார். தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
1: உங்க அப்பாவோட உழைப்ப ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இத பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
0: அப்பாக்கு இது பயிரிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவரு கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
0: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
1: வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
0: இல்லங்க, அதைதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்ப எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
0: கண்டிப்பா சார். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேர் பெருமையா பேசிக்கிறாங்க.
1: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
0: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
1: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
0: ஓகேங்க.
1: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்சம் நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை, இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
0: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க. பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
1: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
0: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
1: சூப்பர், கை கொடுங்க, கை கொடுங்க.
0: ஓ ஷூ.
2: என்னையா முருகேஷ?
3: சொல்லுங்க தலைவர.
2: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா இந்த தின்ராசு 16 அடி பாயறான்.
3: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்ப என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க. விவசாயம் ஜரூரா நடக்கு. ஒண்ணுமே புரியல தலைவர.
2: அது மட்டும் இல்லையா, அப்ப எல்லாம் தானியங்களை களத்து மேட்ல போட்டுடுவோம், பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போ இவன் நிதானமா வியாபாரம் பண்றான், லாபம் அமோகமா வருதுயா.
3: இன்னொன்னு தெரியுங்களா, நம்மள பாத்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரியே விவசாயத்துல புது டெக்னிக்களை கடைபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு செழிப்பா இருக்குங்க தலைவர.
2: கல்ல நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்த இடத்தெல்லாம் வெள்ளாம நடக்குதுயா.
3: தலைவர, விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
2: அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
3: தலைவர, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
2: ஆனா உண்மையா, நம்ம வாயால அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாயிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவுதான் பெஸ்ட்னு நிரூபணம் ஆகணும்யா.
3: உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறானுங்க.
2: அட, இந்த சின்னராசு விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு தினசனா போய்கிட்டு இருக்கு. தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோ. ஏன்?
3: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராஜ் தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
2: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலயும் புகுந்து விளையாடுறான்.
3: அது மட்டும் இல்ல தலைவர, சின்னராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
2: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
3: ஆமா தலைவர, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
2: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்னு ஒரு அழுத்தம் எனக்கு வரணும் ஐயா.
3: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
2: யோ, ஒண்ணு பண்ணலாயா.
3: என்னங்க?
2: முதல்ல பயன்பாட்டுல இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
3: ஆமா,
2: அத சரி பண்ணிடுவோம். நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டுல விசேஷம் வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
3: சூப்பருங்க.

0: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்கும்.
1: ஓஹோ, ஆமாயா, இதெல்லாம் இலவசமாவே கொடுத்துடலாமா?
0: முழுசா இலவசமா கொடுக்க வேணாயா, மதிப்பு இருக்காது. ஓரளவு கம்மியா பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம். 10,000 வெளியில குடுக்கறத நம்ம கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
1: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
0: சரி சரி, போதும் போதும். இந்த சரிங்கிறது, தலையாட்டுறது, இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுயா.
1: புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
0: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், கோடவுன் பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை, ஆசாரி வேலையை செய்ய வேண்டியிருக்கான்னு பார்ப்போம்.
1: பார்ப்போம் பார்ப்போம், வாங்க.

0: வாங்க முத்துமணி.
1: சொல்லுங்க சார்.
0: நம்ம குடோன எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரு எங்க அப்பா, அத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
2: நல்ல வரவேற்புங்க. தலைவர் தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
0: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
2: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
0: சரி, நேத்து சாயந்தரத்துல இருந்து ஏதோ ரெண்டு லாரி குடோன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
2: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. உர மூட்டைகளாம் ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான். அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கி இருக்காங்க. ரெண்டு லாரி நாலஞ்சு ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
0: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
2: சரி சார், வாங்க சார் போலாம்.
3: யோ முருகேஷ்.
4: தலைவர
3: என்னையா போலீஸ்ல நம்ம வீட்டாண்ட வருது?
4: ஆமா தலைவர, ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
3: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேப்போம்.
5: மிஸ்டர் தங்கராஜ், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். ரெண்டு நாளா அக்யூட்டர்களை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா, வெடிமருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க. அது அபாயகரமான உதவிங்கிறதுனாலையும் விளைவுகள் ரொம்ப மோசங்கிறதுனாலையும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம்.
3: ஐயோ என்ன இது, கடற்பட்ட பூதம் புறப்படுது. நாங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில உர மூட்டைகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
5: என்னங்க நீங்க, என்ன குழந்தையா? அவங்க சொன்னது அப்படியே நம்புறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்க.
4: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தரோம்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றதுக்கு தானா?
3: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
5: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
3: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார். யோ முருகேஷ்,
4: தலைவர
3: எங்கயா என் மகன் சின்ராஸ், அவன் தான் என் பிரச்சனை தீர்த்து வைப்பான்.
4: சின்ராஸ்க்கு ஆயுஸ் நூறுங்க. அது பாருங்க, சின்ராசே வராப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒண்ணு வருதே.
3: சின்ராஸ் வட வட வட வர, போலீஸ் வேன் வேற வருதுரா. நீதான்டா எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
0: அப்பா கவலைப்படாதீங்க, நான் கணிச்சது சரியா போச்சு. வெடிமருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்திருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு. இப்ப லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது. அதான் அவர் இங்க வரணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன்.
6: உங்க மகன் சரியான நேரத்துல துப்பு துலக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னராசு தடுத்துட்டாரு. சார், நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம். இவரு இந்த ஊர் தலைவர் சார். இவர் பேர்ல இதுவரை எந்த குற்றமும் பதிவானது இல்ல. இப்ப கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில நல்லதாதான் போச்சு. குற்றவாளிகளை நம்ம எளிதில பிடிச்சிட்டோம் சார். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸா நாங்க பாத்துக்கிறோம்.
5: ஓகே மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்க குடுக்கிற சர்டிபிகேட்டை வச்சு தங்கராஜ நாங்க எங்க கஸ்டடியில் எடுக்கவே மாட்டோம். டோன்ட் வரி.
6: இந்த கேஸ்ல தங்கராசு தப்பு வச்சது சின்னராசோட சமயோசித புத்தியால. ஆகவே மிஸ்டர் சின்னராஸ், உங்களை எங்க டிபார்ட்மெண்ட் பாராட்டுது. பிரஷர் பிரான்ச் சார், வாங்க, அக்யூஸ்டுகளையும் லாரிகளையும் உங்க பொறுப்புக்கு தர்றோம்.
5: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்க வேலையை நீங்க ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டீங்க.
6: எல்லாம் சின்னராசு உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
5: மிஸ்டர் சின்னராஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: இது என்னோட கடமை சார்.
6: நாங்க வரோம்.
5: ஓகே, நாங்களும் கிளம்புறோம்.
3: சின்ராசு, நான் உன்னை ஜெயிக்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா, ஆனா உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்.

0: இல்லப்பா, நான் ஜெயிக்கவும் இல்ல, நீங்க தோக்கவும் இல்ல.
1: நீ இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. உண்மையா, நான் தோத்தது தோத்ததுதான்.
0: நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இன்னும் நிறைய இருக்குப்பா. பொன்வயல் கிராமம் பேருக்கு ஏத்த மாதிரி பொன்னான கிராமம்னு பேர் எடுக்கணும். ஹலோ, ஆமா, பொன்வயல் கிராம பேரூராட்சி தலைவர் மகன் தான் பேசுறேன். ஓஹோ, அப்படியா? எங்க ஊருக்கா? சிறந்த கிராம விருதா? அதுவும் கலெக்டர் கையில இருந்தேவா? எங்க அப்பா தான் வாங்கணுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே,
2: அன்னைக்கு நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம், என்ன சொல்றீங்க?
1: இது ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே செஞ்சிருவோம்.
2: சின்ராசு எப்படி?
0: அட போங்க மாமா.
3: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்ரமணியம், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இசையோடு நாதமும் இன்னிசை கீதமும் கடல் மூன்றின் தாளாட்டின் கவி குயிலின் சங்கீதமுமாய் எப்போதும் உங்கள் இல்லங்களில் குமரி பண்பலை 101. நேர்களே, இது நிலா மற்றும் நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நிலா மற்றும் நேர்லை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க வேண்டுமா, அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2024020970 7 2 இணைப்பு 04562 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9. இணைப்பில் வரும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம்.
3: அன்பு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி. எப்படி இருக்கீங்க சௌரி?
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கேன் சரி. கண்டிப்பா இந்த குமரி பெண்களோடு இணைந்து எங்கள் தாய்வோடு இணைந்து மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அதற்காக நன்றி.
2: எங்களுக்கு மகிழ்ச்சி, சொல்லுங்க. அதே மகிழ்ச்சியோட ஒரு பாடல் கேளுங்க.
3: பார்த்தால் பசி தீர்ந்தோரி, அப்படி முந்தி மனதை படமைத்து கருத்துள்ள பாடல் வந்து, அதுல வந்து முக்கியம் உள்ளாமை
2: உள்ளம் என்பது ஆமை. உங்களுக்காக இந்த பாடல் இதோ.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
3: அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு மேடம். நான் கண்டு பாண்டி இருந்து பிரான்சிஸ் மேடம்.
3: சொல்லுங்க.
4: படம் என் அண்ணன் பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
3: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி நன்றி.
4: போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலே ஓடு ராஜா.
3: பாடல் கேட்கலாமா?
4: நன்றி மேடம், நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நாளை காலை 11:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்கிறார். முனைவர் ரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிலமற்றம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: நலமா இருக்கிறோம் ஐயா. தாங்கள் நலமா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறோம்.
3: உங்க நம்பிக்கை
2: சொல்லுங்க
3: ஐயா.
2: வரிசை அப்படியே ஒரு தத்துவ பாடல்களா கேட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து உள்ளம் என்பது ஆமை அப்படின்னாரு, அடுத்தது வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னாரு, நீங்க வந்து வண்டி உருண்டோட அச்சாணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தத்துவ பாட்டா கேட்டு இருக்கீங்களே.
3: அதாவது
2: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதை

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
1: நினைப்படுத்துகிறோம். நேர்களை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் இளநரை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். நேரம் 10:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலம் மற்றும் நேயர் வருப்ப நேர்லை நிகழ்ச்சி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மேடம் நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வர் பேசுறேன். படம் ராமு.
1: சரி.
2: பாட்டு கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அந்த பாட்டு தான்.
1: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
2: சரி நன்றி நன்றி.

வேண்டும், கனிமகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கனிமகளை குரல்

நேர்களை இது உங்களை நினைவிற்கு நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பை ஒழிப்பில் உங்களின் செயல்பாடு குறித்து தோழியரை நீங்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402209 அலைபேசி எண் 8903257019. நிலம் நிட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம் நிலமற்றம்.
1: வணக்கம் மேடம். நான் அரமணி கபாசனம், கன்னியாகுமரி மாவட்டம். மேடம், எனக்கு கிரகப்பிரவேசம் முடிச்சல. எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புங்கிற இனிய பாடல்.
0: அந்த இனிய பாடல் உங்களுடைய சந்தோஷமான அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

இதுவரை நில மற்றும் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களே உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். நேர்களை இன்னும் சில நொடிகளில் லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கேட்டது அழகி படத்திற்காக கார்த்திக் பவதானி பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. இனி இதயம் படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

கேட்டு பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசைதான் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் கேட்கும்போது ரெண்டு வெர்ஷன் இருந்தாலும் இந்த டூயட் வெர்ஷன் அந்த பாடல் காட்சிகளாகவும் பாடல் கேட்பதற்கும் பலமுறை கேட்டாலும் மனசுக்குள்ள அந்த பாடலை பாடி பார்த்தோம், சொல்லி பார்த்தோம், மனசுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய வரிகள் பாருங்க. கால தழுவி நிற்கும் கனக மணி கொலுசு அம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ள இருக்கிறீங்க வெளியில என்ன பேச்சு, ஐயா ஒன்னும் புரியவில்லை மனசு இங்கே போச்சு அப்படின்னு அந்த ஒரு சின்ன தவிப்புகளை அழகா அந்த வரியில எழுதி வச்சிருப்பாரு. இந்த மனசு நஞ்ச நலம் தான், வந்து விழுந்த நல்லவது தான், சந்திரனைத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் சொந்த கதை தான் அப்படின்னு சொல்லி பாடணும் சொல்லி அதுல இரண்டாவது பாடல் வரியில அழகான ஒரு பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அது நம்ம நாட்டுப்புற ஊர்களில் பாடக்கூடிய அந்த ஒரு பாடலினுடைய வடிவமா அந்த வரியை வச்சிருப்பாங்க. மாமரத்து கீழே நின்று மங்கையவ பாட, அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ, பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரோ அப்படின்னு நாட்டுப்புற பாடல்களோட ஒரு வடிவத்துல இருந்த அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து அந்த சாயலில் அந்த பாடல் அழகா வச்சிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மாங்குயிலே பூங்குயிலே, மாங்குயில் பூங்குயில், இந்த குயில்களின் வரிசையில் அடுத்ததா நீல கருங்குயிலும் சோலை கருங்குயிலும் பாடல்களை பாட காத்து இருக்கின்றன மனோ சித்ரா குரல்கள்ல, பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக.

குயிலின் ராகம் மென்மையாக இருந்தாலும் நீல கருங்குயில் சோலை கருங்குயில், இந்த வார்த்தைகளில் அழகாக அந்த ஒரு டூயட் சாங் வச்சுருந்தாங்க. இந்த பாடல் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்தது, இளையராஜாவினோட இசை தான். ராத்திரி நேரத்திலே ஒரு ராகமும் கேட்டதடி, கேட்டது கிடைக்கும் என்று ஒரு செய்தியும் சொன்னதடி, மல்லிகை பூச்செடி பூத்தது போல என் உள்ளமும் பூத்ததடி அப்படின்னு அந்த ஆண் பாடும்போது, அம்மனின் கோவிலிலே அன்று ஆசையில் நான் நடந்தேன், உண்மன கோவிலிலே மெட்டி ஓசையில் பின்தொடர்ந்தேன், நாடியது நடந்திடுமா நடந்திடும் நாள் வருமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குயில்கள் இடத்தை கேட்கும் ஒரு பாடல்தான். குயில்கள் கூவிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் சோகமும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூவுங்கின்ற போது அந்த கூவல் அந்த சத்தம் அந்த இனிமை நம்ம மனசை நினைச்சிக்கிட்டே இருக்கும். நேரம் இரவு 11:13. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நீலக்கருங்குயில் சோலை கருங்குயில், கவிஞர்களுக்கு தான் குயிலை பற்றி வகைப்படுத்தும் போது எத்தனை எத்தனை பேர்கள் சொல்றாங்க. அடுத்ததா வரப்போறது புன்னைவன பூங்குயில், அந்த பாடல் கேட்க போறோம். செவ்வந்தி படத்திற்காக அருள்மொழி ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியது.

தன் மனதிற்கு பிடித்தவங்களை, தன் தலைவியா வரப்போறவங்களை புன்னைவன பூங்குயிலாகவும் கன்னித்தமிழ் காவிரியாகவும் தேன்மொழியாகவும் வர்ணித்து இந்த பாடலை கவிஞர் பெரிசூடன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இந்த பாடலில் இரண்டாவது வரியில் அவர் குறிப்பிட்ட அழகான வரி வரையும், அகல் என்னும் தீபம் அணையாமல் வீசும், அழகாக ஆடும் மறுத்தென்ன பேசும், தூண்டாத விளக்கு நாம் கொண்ட காதல் ஏற்றாமல் ஒளியை என்னாலும் வீசும், அலை ஓய்ந்து போகும் கடல் மீதிலே நிலையான காதல் ஓயாதம்மா, ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலுமே என்னோடு நீதானே என் ஜீவனே அப்படின்னு அந்த அன்புக்கும் அந்த உறவுக்கும் பாசத்திற்கும் அந்த பந்தம் கண்டிப்பாக நிலைத்து தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரியை அந்த பாடலில் இணைச்சிருப்பார். அது பாடலுடைய நிறைவான வரியாகவும் வரும், அது வந்து அது ஒரு முடிவாகவும் இருக்கும். இந்த மெட்டுக்குள்ள இந்த பாடலை வச்சுருக்காங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் சோலையில் மறைந்திருக்குமா, இல்லை வனத்தில் மறைஞ்சிருக்குமா, காட்டில் இருக்குமா, வீட்டில் இருக்குமா அப்படின்னு கவிஞர்களுடைய கற்பனைகளில் எத்தனை வகையான குயில்கள் தான் வருகிறது. அடுத்ததாக வரக்கூடிய சின்ன மாப்பிளை படத்திலிருந்து காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடல் தான் காதுகளில் நமக்கு கானம் கொண்டு வருகிறது. பாடல் கேட்போம்.

0: பாடல் முடியும் போது இளையராஜா அவர்கள் அந்த புல்லாங்குழல் இசையோடு அந்த மெட்டினுடைய ராகத்தை பாடல் இணைச்சிருப்பார். அதாவது பாடல் முடிய போகுது, நீங்களும் அந்த பாடல் கொஞ்சம் பாடித்தான் பாருங்களேன். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே, கொட்டும் கெட்டி மேளமே அப்படின்னு பாடித்தான் பாருங்களேன் அந்த புல்லாங்குழல் இசையோடு அப்படின்னு சொல்வது மாதிரி அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவின் இசை தான். பாடல் வரிகள் அழகாக அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெளியில தெரியுது புதுக்கணக்கு, விடியிற வரையிலும் அது எனக்கு, தடைகளை கடந்தது மலையருவி, தனிமையை மறந்தது இளம் குருவி, தொட தொடத்தான் தொடகதையா, படப்படத்தான் பல சுவையா, அடிக்கடி மயங்குற வயசுது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வந்தது நதி அப்படி பாறைகளை கடந்து வந்து சங்கமிப்பது போற அந்த பாடல் வரிகளை இணைத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கும். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடலை கேட்டு ரசிச்சோனர்களே, இரவில் பாடுகின்ற குயிலின் ராகமாக அடுத்ததா நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறது மணியே மணிக்குயிலே, மணிக்குயில் பாட வருகிறது. நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜ் அவர்கள் இசையில் அவர் எழுதிய பாடல் தான். பாடலை அவரே துவங்கி வைக்கிறாரு, தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி அவங்க பாடலை பாடி அலங்கரித்து பண்ணியிருக்காங்க. பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

பாடல் கேட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கும் மனதில் ஒரு அமைதி, அந்த பாடலில் இடை இசை, அந்த எஸ் ஜானகி அவர்களும் மனோர்களும் இணைந்து அந்த பாடலை பாடுகிறது. ஒவ்வொரு இதையும் கேட்கும்போது பலமுறை கேட்டிருப்போம், கேட்கும்போது மனசு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதங்களை நினைத்து கொண்டே இருக்கும். பாடல் வரிகளை பாருங்கள், இளையராஜா அவர்களை அந்த மெட்டு போடும்போதே இந்த மாதிரி தான் பாடலை எழுதணும்னு நினைச்சிட்டு வரேன் தெரியல. பொன்னில் வடித்த சிலையை அந்த வர்ணிப்பை பாருங்கள், பொன்னில் வடித்த சிலையை பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமையில் போல வந்த பாவையே, என்ன இனிக்கும் நிலையே, இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாழும் எந்த நாவியே. அப்புறம் உங்க பார்வையில பேசிக்கொள்ளதை அழகா எழுதிப்பாரு, கண்ணிமையில் தூண்டிலிட்டு காதல்தனை தூண்டி விட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திலையே, பெண்ணிவளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே, சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன், பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி, பூமரம் பாவை பாமரம் தான், நான் ஒரு பாமரனா இருக்கேன், பூமரம் பாமரம் அப்படின்னு அழகான அந்த தமிழ்ல அவருக்கே உரித்தான சில பாயிண்ட் அங்கே வச்சிருக்காங்க. அப்புறம் இரண்டாவது சொன்னதுல அந்த ஒரு மணி இசை அப்படி கேட்டுக்கிட்டே வரும், அந்த பெல் சவுண்ட் அப்படி கேட்டுட்டே வரும்போது அந்த பாடல்ல ஒரு வாழ்த்து மங்கள வாழ்த்து ஒரு வரப்போகுது அப்படின்னு நமக்கு பாடல முன்னே தெரிவிக்கும் விதமா அதை சொல்றாரு. அப்புறம் கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதினால் முடித்த மூக்குத்தி, என் உயிரிலை உறுத்தி கண்டபடி இணை துரத்தி, அம்மன் அவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி அப்படின்னு எழுதிட்டு, கோடி மணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தானொலிக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதைகள், சூடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தூண்டிவிட்டு கூட வந்து வாழ்த்தப்படும் வானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி இசை அப்படி கேட்கும்போது காதல ரொம்ப ரம்யமா அந்த பாடலும் அந்த இசையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் இரவு 11:34, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இரவில் பாடும் குயில் பாடல்கள் தொகுப்பு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா ஓடை குயில் ஒரு பாட்டு படிக்கலையா, குயில்ல ஓடையில் இருக்கின்ற ஒரு குயிலை அவர் அவருடைய கற்பனையில பார்த்து சரந்தரில் கங்கைமரன் அவர்கள் தான் இந்த பாடல் எழுதியிருக்காங்க. ஓடை குயில் பாடியிருக்கு, கோடை மலர் அதை கேட்டு ரசிச்சிருக்கு, தாலாட்டு பாடவா படத்திற்காக அருண்மொழி சித்ரா குழுவினர் பாடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போறோம்.

ஓடை குயில் பாட்டு படிக்கலையா அப்படின்னு பாடல் கேட்டு முடிக்கும் போது அப்படியே அந்த குயில் கூகுற மாதிரி ஒரு புல்லாங்குழல் இசை அந்த பாடலை சேர்த்து இணைச்சிருந்தாங்க இளையராஜா அவர்கள். அந்த பாடல் கங்கை முன்னதான், பூவின் மீது ஆடும் துளி துளி பனித்துளி, கோதையோடு பாடும் இளங்கிளி இசைமொழி, இதழ்களின் ஓரமே இனிமையின் சாரமே, புதுக்கதை கூறுமே போதையும் ஏறுமே இணைந்து அப்படின்னு பாடல் வரிகள் அந்த மெட்டுக்கு இணைந்த மாதிரி அழகழகாக அந்த பாடல் வரிகளில் வச்சுருப்பாங்க. நீயும் நானும் பாலும் தேனும் போல சேர காலமே நேரமே இணைந்திட ஓடை குயில் ஒரு பாட்டு படிக்கலையா அப்படின்னு அந்த பாடல் வரிகளை எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த இனிமையான பாடலை கேட்டும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரமானாலும் நேர்கள் தங்களது மேலான கருத்துக்களை முகநூல் வழியாக சொல்லியிருக்காங்க. யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் பாடலாருமை நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனிமையான பாடல்கள் அனைத்து மஸ்தல்னு போட்டிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமாக கவிதைகள் எழுதி அனுப்புவாங்க. அதில் மாங்குயிலே ஆரம்ப பாடல், மனதை மயக்கும் தேடல், மகிழ வைத்து நிக்கட்டுமா போக்கட்டுமா, மனதில் நின்று நிழலாடிய ராகம், மறக்கையாத புன்னைவன பூங்குயில், மகிழ்ச்சி தரும் சோலைவன நாதம், பண்பலை இரவு பூக்கள் தோரணம், பரவசம் ஓட்டிடம் ஆனந்த காரணம் அப்படின்னு கவிதை வரிகளாக எழுதியிருக்காங்க.

அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவில் பாடும் குயில் பாடல்கள் சிறப்பான தேர்வுன்னு போட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடல்களை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ரீதேவி அவங்க இணைஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. குயில் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நீல குயிலே சோலை குயிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரப்போகுது. அருண்மொழி சித்திரா குரல்கள்ல சூரசம்ஹாரம் படத்திற்காக.

கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் கூவும் பாடல் வரிகளில் குயிலுக்கு என்று தனியான ஒரு ஆதண்டிக் என்னன்னா, அது ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான ஒரு ராகத்தை சில நேரங்கள் இசைக்கும். அது நம்ம மனதை ஊடுருத்து சில நேரங்கள் அதனுடைய சோகம் நம்மளுடைய சோகம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாடல் இருக்கும். நான் கல்லூரி படிக்கின்ற சில காலங்களில் ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று படித்தேன். அந்த என்னென்னா, உன்னால் முடிகிறது குயிலே ஊரறி அழுவதற்கு, நான் மனித பெண் அப்படின்னு ஒரு ஹைக்கு கவிதை. அதாவது ஒரு பெண்ணாக நான் இருக்கிறதுனால என்னுடைய சோகங்களை என்னால் வெளிக்காட்ட முடியல, என்னுடைய வேதனைகளை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நீ ஒரு குயிலாக இருந்து அதை கூவி உன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற, என்னால் அது முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை ஒன்று மனசில் வந்தது. இந்த நேரம் அதுக்கு இணையான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சோகத்தை இரண்டு குயில்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் எடுத்தால் பொன்மன செல்வன் படத்திற்காக, காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி. மனோ சித்ரா குரல்களில் பாடல்.

இரண்டு மனங்கள் சேருமா சேராதான் அப்படின்னு ரெண்டு பாடல், ஒரு ஒரு போர்ஷன் மேல் வெர்ஷன், இன்னொன்று ஃபீமேல் வெர்ஷன், ரெண்டுமே அழகாக வச்சுருந்தாங்க. அந்த பாடல் வரிகள் கங்கை அமரனா எழுதியிருந்தாங்க. அதில் நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்றாகலாம் அப்படின்னு அந்த சோக மெட்டுக்குள்ள அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார், பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது, வஞ்சியே என் மனம் உன்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வந்தது, வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் மனம் இன்றுதான் அம்பலமானது, என் பலம் இன்றுதான் அம்பலமானது. நான் ஒரு பலசாலி நினைச்சிருந்தேன், ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப என்னால் தாங்க முடியாது, ஒரு சோகத்தை வெளிக்காட்ட முடியாமல் நான் சோக பாடல் பாடுறேனே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபீமேல் வெர்ஷனில், கண்களில் நீர் வழிந்து கன்னத்தில் ஓடுது, கற்பனை ஆயிரம் தான் எண்ணத்தில் ஓடுது, வானமே இல்லையே வெண்ணிலா என்னாவது, வளர்வதா தெய்வதா யாரிடம் கேட்பது, பூமரம் இல்லையே பூங்கொடி என்னாவது, வாழ்வதா வீழ்வதா யாரிடம் கேட்பது, இருந்தால் இனி உன்னோடுதான் இல்லையேல் உடல் மண்ணோடுதான், மாலை இடும் வேளை வரும் நாளை என்று நான் வாழ்கிறேன் அப்படின்னு சோகத்தில் இணைத்திருந்தாங்க அந்த கவிதையை. இப்படி பாடல் வரிகளை படித்தா கூட கொஞ்சம் நல்ல துள்ளலாக இருக்கு, அதனால சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான பாடல் இருந்து இளையராஜாவின் இசை கேட்கவே வேண்டாம். குயில் பாடல்கள் தொகுப்பில் இந்த ஒரு பாடல் போடாமல் நிகழ்ச்சி நிறைவடைந்தா நல்லா இருக்குமா? அந்த பாடல் தான் குயில் பாட்டு வந்ததென்ன இளமானை. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, இளையராஜா சொன்னதா குரல்கள்ல.

கவிஞர் பொன்னடியானுடைய பாடல்வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசை இளையராஜாவே பாடினாங்க, சுனிதா அவர்களும் இணைந்து பாடினாங்க. குயிலினுடைய சத்தம், சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இரண்டு வேளைகளில் அது இருந்தாலும் நமக்கு மனித மனங்களுக்கு அந்த குயில் பாடல் பல நேரங்களில் ஆறுதலாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குயில்கள் இருந்திருக்கின்றன. தமிழ் பாடல்களில் கவிஞர்கள் குயில்களை மிகவும் வர்ணனையாக பாடியிருந்தாங்க. நம்ம பாடலில் மாங்குயிலே, நீலக்கருங்குயிலே, சோலை கருங்குயிலே, புன்னைவன பூங்குயிலே, காட்டுக்குயிலே, மணிய மணிக்குயிலே, ஓடை குயிலே, இப்படி இந்த குயில்களை பல வகைப்படுத்தினாலும் இன்னும் குயில் பாடல்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது கண்டிப்பாக அந்த குயில் பாடல்களையும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரிலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களின் தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

சீக்கிரமா உத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா உத்தமிட வேகமா உத்தர

0: நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: சொன்னத்தை செய்வே.
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா, தங்க தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சந்தோஷம் தந்தோஷம்

சந்தோஷம் சந்தோஷம் வா, யதார்த்தமாக அடிப்பாடவா. கண்ணே அடியே பொன்னே அடியே புடுத்து பபுத்து தொகுத்து தாண்டவா. பாபா புத்தி மாறி போச்சு வா, புத்தி மாறி போச்சு வாரா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய யார் படப்பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கீசை வி எஸ் நரசிம்மன்.

0: நேர்களே, நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். திருத்தணி CS வெங்கடேஷ்லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
2: முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். ஆதி தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினு கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கர்மா.

புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாஸ்திதிஹி ஜலதி குண்டலினி சதாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்

தவ சுப்பிரபாதம் சொன்னானுஷம் புஜ பராக்கிரம கீர்த்தி தேஜோதானேன தேவகண மாச நிஷ விசேஷாத் ஞானம் ச கல்பயசி தஸ்ய ஜனஸ்ய துர்கே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம் ம் பௌஷ புஷ்ய சுதினேஷ ததா குஹாய யத் பஸ்மதேன பரிகல்ப

கைகையே அகஸ்த முனி நா தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ண மார்கே சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ண மார்கே சுமங்கலம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம்.

நேர்களை நேரம் காலை 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம்.